நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 23 நாள் 2026 ஆண்டு ஜூலை திங்கள் 14 நாள் இன்று செவ்வாய்க்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. நேரம் 5:49:53 தொடர்வது.

0: நாளொரு குரல் கதம் காத்து கச்சடங்கள் ஆற்றுவான் சிவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. குரல் எண் 130, பக்கம் எண் 27. அடக்கமுடைமை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குரலுக்கான விளக்கம்: சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவ்வியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே

0: தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற,
4: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK-ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
5: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
6: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
7: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
8: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
8: தினமும் காலை 9:02 இருக்கு.
1: நேயர் விருப்பம்.
9: பாட்ட சொல்லி பாட சொல்லி,
1: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
8: FM ரெயின்போக்கு
1: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
10: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
11: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
12: அப்படியே பேசிட்டாலும்
10: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
13: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
12: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
10: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
13: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
12: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி FM ரெயின்போவுக்கு.
14: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
15: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
16: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
15: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
16: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
15: என்ன வழி?
16: இதை கேளுங்க மன்னா.
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும்

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்லே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைதானும் நல்லதை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வெண்பன்றி வளர்ப்பு குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, வழங்குபவர் பி. கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளரினம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி என்பது குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ். தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறை நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். 7:30 முதல் 7:35 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 8:30 முதல் 8:55 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை சிநேகிதியே, இதில் சட்டம் அறிவோம். பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், இதில் நினைவாற்றல் இழப்பு, எப்பொழுது மருத்துவ உதவியை நாட வேண்டும் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை மூத்த மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர். ஜெயஸ்ரீ அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. அந்துவான். 6:20 முதல் 7:00 7:02 முதல் 7:15 7:25 முதல் 8:00 மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:35 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கூறு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். நேர்களை நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15 வரை 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, ஆர் விஜயலட்சுமி மற்றும் ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு. பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா, வி வி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வயலின். சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழியினை ஏற்பெறுப்போம். நேயர் நேரம் தலைப்பு கூடா நட்பு. நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி அவர்கள். 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் பனைமலை அருள்மிகு அஷ்ட தாளாம்பிகை உடனுரை. அருள்மிகு தாளகிரீஸ்வரர் கோவில் சித்திரம். நிறைவு பகுதி எழுத்தாக்கம் ஜே சச்சிதானந்தம் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடியுள்ள தேவாரம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம். சட்டம் அறிவோம், பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுப்பலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இணையவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பாலாஜி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு ஐயா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை பரத்வாஜ், கதை வசனம் இயக்கம் ஹரி. 5 மணிக்கு பொன் மாலை பொழுது மைனா என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆறு மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்களில் உயர் விளைச்சல் மற்றும் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த நரராஜன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: வறுமை ஒரு தத்துவம்தான். இதை விவரித்தால் உலக வரலாறு கிடைக்கும், உலக நாகரிகம் கிடைக்கும், உலக போர்கள் கிடைக்கும். வறுமை என்பது சத்தான சொல்தான். வறுமை கொடிது என்று உபதேசங்கள் நெடுக விரவி கிடக்கின்றன. வறுமையின் விளைவுகள் வேறானவை. யாசகரின் யாசகம் புலவரின் அறம் என்பதுண்டு. இது மிகப்படை கூறியது என்றாலும் இதில் உண்மை இருக்கிறது. இங்கே பொருள் கொடுத்தலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்றமே. இந்த நிகழ்வுகளில் அழகிய காட்சிகள் கிடைக்கின்றன, அழகிய சொற்கள் கிடைக்கின்றன, ரம்மியமான சூழலும் உருவாகிறது. கொடுப்பவரும் பெறுபவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வெல்லும் சொற்கள் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் வறுமை என்பது நல்ல வகைதான் என்று கூட தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் வறுமை பிரசித்தமானது. கூப்பா ராஜகோபாலின் வறுமை அலாதியானது. பாரதியின் வறுமை எழுச்சி மிக்கது. கானாசு சொல்வார், என் தரமிக்கதாக நம்பப்படும் மொழிபெயர்ப்புகளை பசியோடுதான் எழுதி முடித்தேன் என்பாராம். பழைய பேப்பர்காரரிடம் இந்து பேப்பர்களை கானாசு எடைக்கு போட்டால் அவரிடம் காசு இல்லை என்று பொருள். எனைத்தானும் நல்லவை கேட்க என்பது இதற்குள்ளும் இருக்கின்றன. சங்க பாடல் ஒன்று உண்டு. வறிய புலவர் ஒருவர் குமணனிடம் சென்று பரிசும் பணமுமாக வீட்டிற்கு திரும்புகிறார். அத்தனை செல்வங்களையும் தாமே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. குமணன் என்ற கொடையாளியை விட பெரும் கொடையாளியாக அவர் மாறிவிடுகிறார். நின்னயந்து உரை நிற்கும், நீனயந்து உரை நிற்கும், பன்மான் கற்பின் நின்கிளை முதலானோர்க்கும், கடும்பின் கடும்பசி தீரையாடனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும், இன்னோர்க்கும் என்னாது, எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே, பழந்தூங்கு முதரத்து திருந்து செவ்வேள் குமணன் நல்கிய வளனே, வறுமையில் செம்மை என்பது இதுதான். குயிலின் குரல் கூட நல்ல வகையாக வசீகரமாக இருந்ததால் செவி உணர முடிகிறது. நீசக் குயிலும் நெருப்புச் சுவைகுரலில் ஆசை ததும்பி அமுதூறப் பாடியுமே, இப்போதே நின்னை முத்தமிட்டு கழிப்புறுவேன். குயிர்ப்பாட்டை தன் கையில் வைத்து கொண்டு பாரதி வீசிய வீரவாள் இது. இந்த சமர் அழகானது. எந்த நெருக்கடிகளுக்கும் நல்ல சொற்களை உடையவரை அறுத்து போட்டு விடாது. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வைக்கும். இவ்வுலகம் இனிது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து என்பான் பாரதி. இதோடு நிறுத்திக் கொள்ள கவிமனது இடம் தரவில்லை. காற்றும் இனிது, தீ இனிது, நிலம் இனிது, நீர் இனிது, ஞாயிறும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, பறவைகள் இனிய, எல்லாம் இனிய, சொற்கள் இனிய, பார்க்கும் இடமெல்லாம் இனிமைதான், எல்லாம் உயிர்ப்புதான், எல்லாமே கொண்டாட்டம்தான், சொற்களின் ரசாயனம் அற்புதமானது, எல்லாமே நல்லவற்றோடு இணைந்திருக்கின்றன. அன்பு செலுத்துவோம், நேசம் வளர்ப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமிழரும் உண்டலும் இளமே. இது நம் பண்பாட்டு கூறுதான். நேசத்தை நெடுகிலும் அறிவிப்போம். நம் செய்தி இதுவாக இருக்கட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 6:14. 25 நொடிகள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:15. உங்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீச வரும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் பி. சுசீலா பாடிய பாடல்.

நேரம் காலை 6:19 46 நொடிகள். தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் விமலா டைட்டஸ் பாடிய பாடல்.

நேரம் காலை 6:29. 30 நொடிகள். தெய்வீக ராகம் நிகழ்ச்சி நிறைவாக கேட்கலாம் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி திங்கள் 30 நாள், செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35.

நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம்.

செல்வங்களா தங்கங்களா, கொட்டகையிலே இருங்க, டவுன் வரைக்கும் போயிட்டு தவிடு வாங்கிட்ட திரும்பி வந்துடுறேன், வந்து உங்களுக்கு தண்ணி காட்டுறேன், புல்லு போடுறேன். பைக் எங்க இருக்குது? இதோ இருக்கு. நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுறு இருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுறு இருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவான் நான், எனக்கு

0: ஹே ரகிட ரகிட ரகிட ஹூ ரகிட ரகிட ரகிட ஓ ரகிட ரகிட ரகிட ஹூ ரகிட ரகிட ரகிட. காத்தம்மா, கருத்தம்மா, முனியம்மா, வெள்ளையம்மா, மாரியம்மா, சின்னம்மா, பெரியம்மா, ஓரம் ஓரம் ஓரம் வண்டி வருது, ஓரம் ஓரம் ஓரம்.
1: எப்பா கருத்தமுத்த?
0: யாரு கருத்தமுத்தா? வாப்பா வாப்பா.
1: என்னப்பா எப்ப புது வண்டி வாங்கின?
0: கருத்தமுத்த, அந்த ஆத்தோரத்துல இருந்த தென்னந்தோப்ப, அதுல மூணு லாரி இளநீரும் தேங்காவும் பெங்களூர் கல்கட்டா சென்னைக்கு அனுப்பினா, அதுல வந்த வருமானத்துல ஒரு பைக் வாங்கிட்டான்.
1: ஓஹோ, பைக் வாங்குற அளவுக்கு நீ தென்னந்தோப்பு உனக்கு லாபம் கொடுத்துருக்கு.
0: ஆமாப்பா,
1: இம்மா நாள சைக்கிள்ல போயிட்டு இருந்த, இல்லன்னா மாட்டு வண்டியில போயிட்டு இருந்த.
0: ஆமா,
1: இப்ப பைக்ல வர்ற.
0: ஆமா,
1: சரி, பைக்ல வர்றதுதான் வர்ற.
0: ஆமா,
1: எதுக்கு வாயால ஓரம்போ ஓரம்போ அப்படின்ட்டு இருக்க?
0: காத்தமுத்த, பக்கத்தூர் அக்கத்தூர் நான் வண்டி வாங்கினது நான் தான் வரணும்னு தெரியணும் இல்ல எல்லாருக்கும்?
1: ஓஹோ, எல்லாருக்கும் தெரியணும்.
0: ஆமா,
1: அதனால வாயாலேயே வட சுட்டு வந்த.
0: ஆறு நடிச்சா யாரோ வராங்கன்னு ஒதுங்குவாங்க. சரி, வாயால சொன்னா கருத்தமுத்து வரான்னு திரும்பி பாப்பாங்க.
1: ஓஹோ, சரி சரி, என்னதான் இருந்தாலும் நீ இவ்வளவு மகிழ்ச்சியா உன்ன நான் பார்த்தது இல்லையா? எங்க போயிட்டு வந்த நீ?
0: கருத்தமுத்த, ட்ரைனிங் போயிட்டு வரம்பா. ஆனா ட்ரைனிங் போய் வந்தது ரொம்ப சந்தோஷம்தான். அங்க ட்ரைனிங் வந்த கால்நடை மருத்துவர் என்ன ஒரு தொழில் ஆரம்பிச்சு சொன்னாருப்பா, அதான்பா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது.
1: எப்பா கால்நடை மருத்துவர் ட்ரைனிங்க்கு வந்தாரு?
0: ஆமா.
1: உன்னை பார்த்து ஒரு தொழில ஆரம்பிக்க சொன்னாரு, அதுல என்ன வருத்தமான செய்தி?
0: அவரு வெண்பன்றி வளர்த்தா நல்ல லாபம் வரும்னு சொன்னாருப்பா, பன்னி வளர சொல்றாருப்பா.
1: கருத்தமுத்து, அவரு கரெக்டா சொல்லிருக்காரு.
0: என்னது?
1: எப்பா நம்ம ஊர் காட்டுல எல்லாம் இந்த கருப்பு பன்னி இருக்கும்.
0: ஆமா,
1: அது சாக்கடையில கிடக்கும், அப்புறம் அது சாப்பிடுறதெல்லாம் ரொம்ப அசிங்கமானத சாப்பிடும்,
0: நாத்தம் வர அடிக்கும்,
1: அதனால நமக்கு ஒரு அறிவுறுப்பு. ஆனா இந்த வெண்பன்றிங்கிறது இப்ப வியாபார ரீதியா வளர்க்கக்கூடிய ஒரு பன்றிப்பா.
0: ஓ, அப்படியா சொல்ற?
1: நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில்.
0: உன்ன போலதான்பா அவரும் சொன்னாரு.
1: இப்ப நிறைய பேர் இப்ப அதை செஞ்சு நல்ல லாபம் அடைகிறாங்கப்பா. பொதுவா வெண்பன்றிய ரொம்ப சுத்தமானதுப்பா.
0: ஓஹோ,
1: அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: சரி சரி சரி.
1: இன்னொன்னு நான் உன்ட்ட சொல்றேன். இப்ப நீ வந்து ஆத்தோரத்துல ஒரு தென்னந்தோப்பு வாங்கின.
0: ஆமா.
1: அது பக்கத்திலே இன்னொரு இடம் ஏதோ விலைக்கு வருதுன்னு வேற பேசிட்டு இருந்த.
0: மாந்தோப்பு வருது.
1: இப்ப ஊர்ல இருந்து வெளியில இருக்குது அது. அப்ப ஊருக்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது.
0: ஆமா.
1: அதுல நீ வந்து வெண்பன்றி வளருப்பா.
0: அட, சூப்பர் ஐடியா சொல்ற பண்ணியா.
1: ஆமாப்பா, வெண்பன்றிய வளர்த்தினா நல்ல லாபம் கிடைக்கும். நீ ஓஹோன்னு ஆயிடலாம்ப்பா.
0: ஐயோ, சொக்கா சொக்கா சொக்கா. காத்தமுத்த, நீ சொல்றதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குப்பா. அது எப்படி வளர்க்கணும், அதனுடைய விவரம் தான் சொல்லலாம்.
1: எப்பா நின்னுகிட்டே பேசினா எப்படிப்பா சொல்றது? வாப்பா அப்படி ஓரமா போய் உட்காருவோம்.
0: சரி சரி, அந்த மரத்தடியில உட்காருவோம்பா.
1: சரி சரி, பக்கத்துல உட்காருப்பா.
0: சரி, சொல்லு காத்தமுத்த.
1: பன்றிகள் வந்து முதல்ல நீ குட்டியா வாங்கிக்கலாம், அல்லது தாயும் அப்புறம் குட்டியும் சேர்த்து வாங்கிக்கலாம், அல்லது ஒரே சைஸ்ல கூட ஒரு 25-50 வாங்கிக்கலாம். இப்படி முதல்ல ஆரம்பி.
0: சரி,
1: ரைட்டா? காலையிலேயே ஏஞ்ச உடனே நாம அந்த இடத்த சுத்தம் பண்ணிடணும்.

0: அதுக்கு பிறகு அதுக்கு உணவை கொடுக்கணும்.
1: ஓஹோ,
0: ஒரு நாளைக்கு 5 கிலோ அப்படிங்கிற உணவு வந்து நம்ம ஒவ்வொரு பன்றிக்கும் கொடுக்கணும்பா.
1: சரி சரி, பெண் பன்றி ஷெட்டு போடணுமா?
0: ஆமாப்பா, எப்படி நம்ம வந்து மாடு ஆடுக்கு வந்து கொட்டை காமிக்கிறோமோ அதே மாதிரிதான்ப்பா வெண்பன்றிக்கும் நல்ல கொட்டை காமிக்கணும்.
1: சரி சரி,
0: நல்ல காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். இனப்பெருக்கத்துக்கான தாய் பன்றி, அதுக்கு நம்ம தினமும் கடலை புண்ணாக்க உணவோட கலந்து கொடுக்கணும்பா. அப்பதான் நல்ல முறையில அது இனச்சேர்க்கையில வந்து கரு உருவாகி நமக்கு வத வத வதன்னு

0: புரியுதா?
1: சரி சரி.
0: பன்றிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பன்றி காய்ச்சலுக்கான தடுப்பூசி, அத மறக்காம போட்டுணும்பா.
1: நம்ம ஊர்ல தான் இருக்குது கால்நடை ஆஸ்பத்திரி, அங்க போட்டுடலாம்.
0: ஆமா, வெளி பண்ணைகள்ல இருந்து நம்ம பன்றி வாங்கிட்டு வர்றோம்னா நம்ம பன்றி கூட்டத்துல அதை கலந்து விடுறதுக்கு முன்னாடி நாம தடுப்பூசியே போட்டுடணும்.
1: ஓஹோ,
0: ரைட்டா?
1: சரி சரி.
0: 6 மாசத்துக்கு ஒரு தடவை கோமாரிக்கான தடுப்பூசி, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை சிர்கோ வைரஸ் அப்படிங்கிறதுக்கான தடுப்பூசி.
1: ஓஹோ,
0: இதெல்லாம் கரெக்டா போட்டுட்டே வரணும்பா.
1: சரி. ஏம்பா அது கூட்டமா போகுதுங்களா? வெண் பன்றி இதைத்தான் வளர்க்க சொன்னியா?
0: ஆமா, இந்த வெண் பன்றி 6 மாச வயசுக்கு மேல இனச்சேர்க்கைக்கு தயாராயிடும். பருவத்துக்கு வந்த அந்த பெண் பன்றிய 2-3 நாளைக்கு நம்ம கூட்டத்துல இல்லாத வெளியிலேந்து ஒரு ஆண் பன்றிய கொண்டு வந்து அது கூட தான் நம்ம இனச்சேர்க்கைக்கு விடணும்.
1: ஓஹோ,
0: நம்ம கூட்டத்திலேயே இருக்கக்கூடிய பன்றியா இருந்ததுன்னா ஒரே இனமா இருக்குல்ல, அது வந்து ஏதாவது மரபணு கோளாறு அப்படி இப்படின்னு வந்துடும்.
1: ஓஹோ,
0: அதனாலதான் வந்து வெளி கூட்டத்திலிருந்து நம்ம ஆண் பன்றிய கொண்டு வந்து இனச்சேர்க்க முடிஞ்ச உடனே 2-3 நாள்ல திருப்பி அதை அனுப்பிடணும்.
1: ஓஹோ,
0: புரியுதா?
1: புரியுது கதை முத.
0: ஆண் பன்றிய அனுப்பின பிறகு அந்த பெண் பன்றிய பிரிச்சு தனியா வச்சிடணும். தாய் பன்றி பால் குடுத்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனா நம்ம வந்து அதை பிரிச்சிட்டோம்னா சீக்கிரம் அடுத்த பருவத்துக்கு தயாராயிடும்.
1: ஓஹோ,
0: அதனால அடுத்த தடவை நம்ம குட்டிகளை உடனே அதை தாய பக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம 45 நாள் குட்டி அப்படி இருக்கும் போதே தாய் பன்றிகிட்ட இருந்து அந்த குட்டிகளை பிரிச்சிடணும். இதெல்லாம் கவனமா செய்யணும்பா. ஒரு நல்ல ஒரு நோட்டு ஒன்னு வச்சுக்க, ஒவ்வொரு பன்றிய பத்தியும் எழுதி அத டீடைல மெயின்டெயின் பண்ணி இத மாதிரி நம்ம முறையா செஞ்சினா நல்ல லாபம்பா. நான் சொன்னேன்னா 14 குட்டி வரைக்கும் பிறக்கும்.
1: ஐயோ, நிறைய லாபம் வரும்.
0: ஆமாப்பா, நல்ல வேலை போயிட்டு இருக்கு.
1: கதமுத, வளர்க்கறத பத்தி சொன்ன, இதனால எப்படி லாபம் கண்டுபிடிக்கிறது?
0: கத்தமுத்து, நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல பெரிய டவுன் இருக்கு.
1: ஆமா,
0: டவுன்ல எல்லாம் போனோம்னா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் இந்த பன்றி கறிய விரும்பி சாப்பிடறவங்க வர்றாங்க.
1: அப்படியா சொல்ற?
0: நாம இவங்கள்ட்ட போய் ஒரு பேசி நமக்கும் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சப்ளை பண்ணியே மாளாதுப்பா.
1: என்னப்பா இது?
0: ஆமாப்பா, இன்னைக்கு நீ பைக்ல வந்தீல, நீ ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பாரு, கார்ல வருவ.
1: அப்படியே சொல்ற?
0: ஆமாப்பா.
1: அப்ப நான் நிறைய பன்றி வளர்க்கறேன்பா.
0: நிச்சயமா நீ பன்றிகளை நிறைய வள, 100 கணக்கில் வளர்க்கலாம்பா, ஒன்னும் கவலை இல்ல.
1: ஓஹோ,
0: ஈஸியான வழிதான்.
1: சரி சரி சரி, நீ சொன்னதெல்லாம் நோட்ல எழுதி வச்சுக்கணும்.
0: கருத்தமுத்து, உனக்கு நல்லது சொல்றதுக்கு தான்ப்பா நான் இருக்கேன்.
1: ஆமா,
0: உன்னை பைக்ல பாக்கும் போதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. கிளம்புற கருத்தமுத்து.
1: கதமுத்து, ஆடு மாடுங்க தண்ணி இல்லாம புள்ளி இல்லாம பட்டினியா கிடக்கும், அதுங்களை போய் பாக்கணும். நானும் வீட்டுக்கு கிளம்புறேன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்த காதமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காதமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவோக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்பப் பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச்சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறிபோயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகம் ோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் குழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி

0: மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்பு நதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டி பிலிம், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜாய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 6:55, 18 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
4: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு.
3: வழங்குபவர்.

0: வி கண்ணன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே. உணவுச் சங்கிலியின் இரண்டாம் படிநிலையான நுகர்வோர்களில் பூச்சிகளுக்கு அடுத்த கண்ணியாக இருப்பவை பறவைகள். சுமார் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பறவை இனங்கள் பூமியிலுள்ள பல சுற்றுச்சூழல் மண்டலங்களில் முதன்மை உயிரினங்களாக உள்ளன. பறவைகளால் மனித இனத்திற்கு அளவிட முடியாத நன்மைகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே வருகின்றன. வெப்பமண்டல மித வெப்பமண்டல காடுகளில் உள்ள 90-95% தாவரங்களின் விதைப்பரவலுக்கு பறவைகள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. கோவையிலுள்ள சலீம் அலி பறவைகள் இயற்கை வரலாற்று மையத்தின் ஓர் ஆய்வின்படி இந்திய காடுகளில் வாழும் பறவைகளில் 1/3 பறவை இனங்கள் விதைப்பரவலுக்கு முக்கிய காரணமாக உள்ளன. மேற்கு மலை தொடரில் உள்ள பசுமை மாறா காடுகளில் வசிக்கும் இருவாச்சி பறவையும் பழம் மட்டுமே உண்ணும் புறா இனங்களும் இருப்பதால் இந்தியாவின் முக்கியமான தாவர இனங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றன. வறண்ட பகுதியில் உள்ள காடுகளில் குயில், செம்மீசை சின்னான், கொண்டைக்குருவி போன்றவை அதிக அளவு விதைப்பரவலுக்கு காரணமாக இருக்கின்றன. பறவை இனங்கள் இருப்பதால் மட்டுமே இன்றும் பல அரிய வகை காட்டு தாவரங்கள் அழியாமல் காக்கப்படுகின்றன என்பதே அந்த ஆய்வு உணர்த்தும் செய்தி. பறவைகளால் நடைபெறும் விதைப்பரவலால் அந்த தாவர இனங்களுக்கும் கூடுதலாக சில நன்மைகள் கிடைக்கின்றன. ஒரு தாவரம் புதிய இடத்தில் வளரும் போது பழைய இடங்களில் ஏற்படக்கூடிய சில வகை பூஞ்சை காளான்தொற்றுகள் புதிய இடத்தில் இருக்காது. அந்த வகையில் அந்த மரமானது பூஞ்சை காளான் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. பழைய இடங்களில் அதிக அளவு காணப்படும் பூச்சிகள் குறிப்பிட்ட தாவரத்தை தாக்கும் உயிரினங்கள் போன்றவற்றிலிருந்தும் புதிய இடத்தில் வளரும் மரங்கள் பாதுகாப்பை பெறுகின்றன. முக்கியமாக அதே தாவர இனங்களுக்குள் ஏற்படும் போட்டியை தவிர்க்கவும் இந்த விதைப்பரவல் பெரிதும் உதவுகிறது. நீர்த்தாவரங்களின் செழிப்பான வளர்ச்சிக்கு நைட்ரஜன் அதாவது தழைச்சத்து, பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து போன்ற சத்துக்கள் மிகவும் அவசியம். ஆனால் வெப்பமண்டல கடலோரங்களில் காணப்படும் அலையாத்தி காடுகளுக்கு போதுமான அளவு நைட்ரஜன் பாஸ்பரஸ் சத்துக்கள் கிடைப்பதில்லை. இந்த குறையை நீர்ப்பறவைகளே சரி செய்கின்றன. அலையாத்தி காட்டு பகுதிகளுக்கு வலசை வரும் பல ஆயிரக்கணக்கான நீர்ப்பறவை இனங்கள் அந்த பகுதியிலேயே எச்சங்களை இடுகின்றன. இயற்கையாகவே பறவைகளின் எச்சத்தில் பாஸ்பரஸ் நைட்ரஜன் ஆகிய சத்துக்கள் அதிகம். 1000 நீர்ப்பறவைகளின் எச்சம் அலையாத்தி காடுகளுக்கு தேவையான நைட்ரஜன் சத்துக்களை அளிக்கின்றன. கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் 90% உயிரினங்கள் தம்முடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு பகுதியை அலையாத்தி காடுகளில் கழிக்கின்றன. அதன்படி பார்த்தால் உலகின் 90% கடல் மீன் வளத்தை நீர்ப்பறவைகளே உறுதிப்படுத்துகின்றன. இந்திய விவசாய நிலங்களில் அதிகம் காணப்படும் பறவை இனங்கள் பூச்சிகளை அழிக்கும் திறன் கொண்டவை. உதாரணமாக உண்ணிக்கொக்கு தனது உணவு முறையில் பயிர்களுக்கு தீங்கிழைக்கும் பூச்சிகளையே 80% உணவாக கொள்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி ஒரு விவசாய பருவத்தில் ஓர் உண்ணிக்கொக்கினால் மட்டும் 158,361 ஹெக்டேர் அளவிலான விளைநிலங்களை பாதுகாக்க முடியும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்கியவர் வி கண்ணன் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். 2026-27 நிதியாண்டின் முதல் காலாண்டில் பிஎஸ்என்எல் தனது செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாயில் தற்காலிகமாக சுமார் 10% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இந்த வருவாய் 4,017 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் இந்த ஆண்டு அது 4,418 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நமஸ்தே எனும் தேசிய இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார சூழல் அமைப்புக்கான செயல்

0: திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இன்று நமஸ்தே தினத்தை கொண்டாட உள்ளது. கொல்கத்தாவில் உள்ள ரவீந்திர சதனில் திவ்ய கலா மேளாவுடன் இணைந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வியட்நாமின் ஃபூக் வாக் தீவு பகுதியில் ஏற்பட்ட படகு விபத்தில் உயிரிழந்த 15 இந்திய சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் ஹோ சி மிங் நகரிலிருந்து வியட்நாம் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் உடல்கள் மும்பை வந்தடைந்ததாக தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஐடிஐ மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை வம்பாக்கீரப்பாளையம் அரசு பெண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது என்று மேட்டுப்பாளையம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் திரு அழகானந்தம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் விவரங்களுக்கு அலுவலக நேரத்தில் 7540054699 அல்லது 7334844692 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி அணி நாளை இங்கிலாந்தில் உள்ள லீல் ஷால் தேசிய விளையாட்டு மையத்தில் பெல்ஜியம் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02. 20 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: இப்ப 10 to 13 வயசு 2 கட்டம் வயசா இருக்குது. இப்ப இந்த நேரத்துல மன சிக்கல்லாம் என்னென்னலாம் வர வாய்ப்புகள் இருக்கு அதை முதல்ல சொல்லுங்க, அதுக்கான தீர்வையும் சொல்லுங்க, அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
4: ஸோ இந்த 10 to 13 வயசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பொதுவாக வந்து இந்த ஹார்மோன்கள் சேஞ்சஸ், இப்போ பெண் குழந்தைகள் வந்து பருவம் அடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ பாடியில் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். நிறைய இப்போ எஸ்பெஷலி பசங்களை பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சஸ் ஆகிறது, சின்ன சின்ன அரும்பு மீசை வர்றது. ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பருவம் அடையிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ், இந்த மாற்றங்கள் என்ன பண்ணால் உடம்புல ஒரு இனம் புரியாத நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுக்கான விடைகளாக அவங்களுக்கு தெரியாது. ஏன் இப்படி நடக்குது நமக்குன்றத புரியாது. புரியக்கூடிய ஏஜும் அது இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து இந்த ஏஜில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும், உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் வரும்ன்றத வந்து முன்கூட்டியே நம்ம ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி நம்ம வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க ஈஸியாக மேனேஜ் பண்ணிப்பாங்க. இது நடக்கும்ன்றத முன்கூட்டியே தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிகாஷனரியாகவும் இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த இதுதான் அந்த 10 to 13 வயசுக்குள்ளே பொதுவாக வந்து ஃபிசிக்கலாக நிறையா பிரச்சனைகள். அண்ட் மோர் ஓவர் பார்த்தா நியரிங் வந்து 13 வயசுன்னும் போது அவங்க 10th இருப்பாங்க. ஸோ அடுத்து 10th வந்து பப்ளிக் எக்ஸாமுன்ற போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸ்கூல் சைடும் சரி பேரண்ட்ஸ் சைடும் 10th மார்க் தான் அவங்களுக்கு வந்து அடுத்து டிசைட் பண்ணுற, இந்த மாதிரி ப்ரெஷரும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு ஏற்படும். அவங்களுக்கு ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்குது, காலிலேருந்து ரொம்ப நேரம் படிக்க அடிச்சிருக்கிறது, காலையில் அந்த அவங்களுக்கு தேவையான விளையாடுறது வந்து ரொம்ப குறைஞ்சிரும், படிக்கிறது அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்காது. ஸோ அதே சமயத்தில் வந்து ரத்த சோகை போன்ற இதுவும் ஏற்படும். சரியான டயட் எடுக்கிறதுனால இயர்லி இயராக ஸ்கூலுக்கு போகிறதுனால என்ன ஆகுனா அவங்கள டயட் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரத்த சோகை மாதிரி வந்து ரொம்ப பலகீனமாகவும் காணப்படுவாங்க அந்த சமயத்தில். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஏன்னா நம்ம நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட வந்துட்டு அரவணைச்சி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்றதை அறியாமலே இவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அவங்க மேலே திணிக்கிறாங்க. இந்த நீட்டு ஜேஇ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் கவர்மெண்ட்ல எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 9th ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் வந்து அதிகமாகி போகுது. அவங்களுக்குலாம் ஸ்டேட் போர்டு சிலபஸ், சில பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு சிலபஸில் இருப்பாங்க, அவங்களும் சிபிஎஸ் சிலபஸ் வந்து படிக்க சொல்கிறது. ஸோ 2 சிலபஸ் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது டோட்டலாகவே ஒரு மனச்சோர்வு வந்து அவங்களுக்கு வந்துடுது, அது மேலே ஒரு ஈடுபாடு குறைஞ்சிடுது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இன்னைக்கு இவ்வளோ இன்றைக்கி இவ்வளோ படிச்சு ஆகணும், நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுதி ஆகணும் நாளைக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டொமக் பெயினோ இல்லை வேறு ஏதோ ஃபீவரோ இருந்தாலும் கூட அதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. மறுநாள் அவங்க எக்ஸாம் எழுதணும் போது அதை பற்றி ஒரு வேகம் எரிச்சல், ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா அது நேரடியாக சொல்ல முடியாமல் என்ன பண்ணால்

0: பல வழியில் வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம படிக்க தானே சொல்கிறோம், ஆனால் பட் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் என்ன பிரச்சனைனா, குழந்தைங்கள்ட்ட பேரண்ட்ஸு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து உணர்வுகளை வந்து கேட்கறதுக்காகவும், அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக அவங்கள்ட்ட மூவ் பண்ணுறதுக்காகவும், அவங்களுக்கு ப்ரிவேசி டைம் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கான லிமிடேஷன்லாம் ரொம்ப குறைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு பொம்மை மாதிரி, நான் இதை சொல்கிறேன் நீ இதை செய்யணும். ஸோ அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளை கேட்கறது கிடையாது. ஸோ எப்பயுமே ஒரு கமாண்டிங் மாதிரி இல்லாமல் அவங்கள்ட்ட அன்பா, உனக்கு என்ன பிரச்சனை, இதை உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லை படிக்க நம்ம ஆசைப்பட்டாலும் இதை கண்டினியூ பண்ண முடியுதா, இதெல்லாம் கேட்டால் தான் குழந்தைங்க வந்து ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்க. அது எப்போ ஈஸியாக ஷேர் பண்ணுவாங்கன்னா, பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணும்போது தான். பேரண்ட்ஸ் மட்டும் இல்லைல்ல, டீச்சர்ஸும் இதே தான். இந்த டீச்சர்ஸுடைய டார்கெட்லாம் எப்படி இருக்குதுன்னா, பசங்களை வந்துட்டு ஹை ஸ்கோர்ஸ் எடுக்கணுன்றதுக்கு புஷ் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, இதை தான் அவங்கள நோக்கி போயிட்டுருக்காங்களே தவிர, குழந்தையுடைய மனநலம் அதுக்கு அடாப்ட் ஆகுதா, அதுக்கு வந்து சூட்டபிளாக இருக்குதா, ஸோ அந்த குழந்தையால வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து கோப்பப் பண்ண முடியுதான்றத வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்றாங்க. எஸ்பெஷலி நான் தான் அந்த பிஎட் படிக்கும்போதே வந்து சைக்காலஜி ஒரு பேப்பரே அவங்களுக்கு கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த படிக்கும்போது அந்த பீரியடில் சப்ஜெக்ட் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுதான்றத வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். ஸோ குழந்தைங்க சேடாக இருக்கும்போது என்ன மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இருக்கும், ஹாப்பியாக இருக்கும்போது என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கும், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா நம்ம அதை அப்சர்வ் பண்ணால் தான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை ஒரு டீச்சராலையும் சரி பேரண்ட்ஸாலையும் நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும்.
1: பொதுவாக பார்த்தோம்னா, சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக இருந்த குழந்தை இந்த அடலசன்ஸ் பீரியடு, அதாவது குறிப்பாக இந்த 13 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறது, யார்ட்டையும் சரியாக பேசாமல் இருக்கிறது, அப்புறம் ரொம்ப களைப்பாக உணர்றது, எரிச்சல் அடையிறது, இந்த மகிழ்ச்சியான செயலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் அப்படியே ஒதுங்கி இருக்கிறது. இப்போ இதெல்லாம் எதை காட்டுது, அவங்களுக்கு உள்ள என்ன பிரச்சனை? இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, உளவியல் ரீதியாக படித்தவங்க தான் இதெல்லாம் ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். ஒரு பேரண்ட்ஸாக இருக்கவங்க இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், இதில் சமூகத்துடைய ரோல் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஸோ அந்த பியர் எஜுகேஷன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி அப்யூஸ் ஆகிருக்கான்றதை பார்க்கணும். நல்லா படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, 9th வரைக்கும் அந்த பசங்களை வந்து பார்க்குற பார்வையும், 9th முடித்த உடனே 10th போன உடனே தான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மார்க்குன்றது வந்து அந்த உள்ள அவங்களுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிவன் மோர் ப்ரெஷர். அது வரைக்கும் 9th வரைக்கும் ஜாலியாக இருந்த பேரண்ட்ஸு 10th வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக ஒரு கமாண்டிங் ஆர்டர் மாதிரி வந்துடுவாங்க. ஒரு விஷயம் அது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பியர் குரூப்ஸு, அந்த குழந்தைக்கு ஏதாவது செக்ஷுவலாக அப்யூஸ் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. இன்னொன்று, ஸ்கூலுடைய வெயிட்டேஜஸ், போர்ஷன்ஸு, அந்த குழந்தையால மேனேஜ் பண்ண முடியுதா. 4th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அந்த குழந்தை எந்த அளவுக்கு வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட்ன்றது வேற, சில அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய இந்த ரீல்ஸு, இந்த மாதிரி நிறைய அந்த மோகம் என்ன பண்ணணும்னா, பசங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்லேருந்து வெளியே வரத்துக்கான, நிறைய கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கிறத மறந்துடுவாங்க. ஸோ படிக்கிறத மறந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மொபைல்ஸு, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால, மறுநாள் எக்ஸாம் போகிறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது, நிறைய பொய்யா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டொமக் பெயின், எனக்கு வந்து வயிற்று வலி இருக்குது, தலைவலிக்குது, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஏதாவது காரணம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவாங்க அவங்களை சார், உளவியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்துட்டு மறைக்கிறதுக்கு வேற ஒரு விஷயத்தை காரணியாக பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ வந்து எஜுகேஷன் படித்தவங்க ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னா கூட, படிக்காதவங்க வந்து இதை நம்ம கண்டிப்பாக உற்று நோக்கணும். அவங்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும், ஆனால் கொடுத்த சுதந்திரம் வந்துட்டு எந்த அளவு அவங்க பயன்படுத்துகிறாங்கன்றதையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த அப்சர்வேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இந்த பீரியடில்.
1: ஒரு காலத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சி ஒரு 1.5 மணி நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்தது, அப்புறம் 5 நிமிஷம். இப்போல்லாம் அந்த ரீல்ஸு அப்படிங்கிறது ஒரு 20 செகண்ட், 30 செகண்ட், அதுக்குள்ளே டக்குன்னு அடுத்தது மாற்றுறது. இந்த மைண்ட் செட்டப் வந்து இப்போ சமூகத்தில் வந்து குழந்தைங்கன்னு இல்லை, இல்லை அடலசன்ஸ்ன்னு இல்லை, பெரியவங்க மத்தியில் கூட இது மாற்றம் இருக்குது. இது எதை காட்டுது, ஏன் எதனால் அவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு மனநிலைக்கு நம்ம போகிறோம்?
0: ப்ரோக்ராம் பேஸ்டு தான். உங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவைலபிலிட்டிஸ் முதல்ல வந்து நமக்கு வந்து நம்ம பீரியட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஒளியும் ஒளியினா ஒளியும் ஒளி மட்டும்தான் அந்த 1/2 hour வரும், வேற சேனல்ஸ் எதுவுமே இருக்காது. டிவி முண்டி உட்காந்த கூட ரிமோட் வச்சுக்கிட்டு அந்த ஆடை கூட பார்க்க மாட்டாங்க, டக்கு டக்குன்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் இரிட்டேட் ஆகிறாங்க பேரண்ட்ஸே, முன்னாடி உட்காந்துட்டு அந்த டிவியை ஆன் பண்ணி பார்க்கும்போது சேனல் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி என்னன்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து எதையுமே பார்க்க விரும்புறதில்லை. ஸோ மூவிங் ஃபாஸ்ட்.

0: அடுத்து என்ன இருக்கும், அடுத்து அதான் அந்த ஆர்வம், இதுல இருந்து அடுத்து என்ன இது நம்ம செய்யலாம். அந்த ரீல்ஸை பார்க்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, இதுமே நம்ம செஞ்சு பார்த்தா என்ன. இன்னைக்கு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா முதல்ல இன்னைக்கு ரொம்ப ஹை சேல்ஸ். பிகாஸ் ஏன்னா இந்த பசங்களுக்கு வந்து மோகம், அந்த டிவியில பாக்குறது கண்ணு வழியா போய் மூளையில போய் பதிஞ்சு போகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை கவர்ற மாதிரி கலர்ஸு, ஸோ இதெல்லாம் கண்ணில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதா, அந்த கண் வழியாக போய் மூளையில் ஆகிட்டு இது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிடுது. அது கெட்டதுன்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் அதோடைய அட்ராக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத விட அதிகபட்சமாக அவங்கள தூண்டுது.
1: பெற்றோருடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்த குழந்தை ஒரு 15 வயசு இப்படி அவங்க பார்த்தா திடீர்னு பார்த்தா எழுத்துக்கிறது, முறைக்கிறது, முடியாதுன்னு சொல்கிறது. பெற்றோர் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஓரளவு வளர்ந்த பிள்ளையாகவும் ஆகும்போது நம்ம குழந்தைகளை வந்து கண்டித்த மாதிரி ஒரு அடித்து வளர்க்குறதோ அதுவும் முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நிறைய பேர் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் அந்த நேரத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த குழந்தை ஏன் அப்படி ஒரு அடமெண்ட்டான ஒரு மைண்ட் செட்டப்புக்கு போகிறாங்க, அதில் ஏதாவது பெற்றோர்கிட்டையும் ஏதாவது தவறு இருக்கா, இல்லை டீச்சர்ஸ்கிட்ட அவங்க எப்படி கவனிக்கணும், இல்லை சொசைட்டியில் என்ன பிரச்சனை, எதனால அந்த குழந்தை மாதிரி ஆகுது?
0: இந்த பீரியடில் வந்துட்டு எதையும் கேட்குற மனநிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து புதுசாக எதாவது கற்றுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு எல்லாம் தெரியுன்ற மனநிலையில் இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, முதல்ல லிசன் பண்ணணும், முதல்ல என்ன அவங்க சொல்கிறாங்கன்றது கேட்கணும். அந்த பேஷன்ஸ், பொறுமை நமக்கு இருக்கணும். ஆனால் இப்போ பேரண்ட்ஸ் பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, நமக்கு எல்லா அனுபவம் இருக்குது, நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும், நான் டிக்டேட் பண்ணுவேன், நீ ஃபாலோ பண்ணணும். அப்படி ஒரு மென்டாலிட்டி இருந்ததுன்னா நம்மளால் இன்றைய தலைமுறையை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அஸ் ஏ பேரண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு சொல்கிறத நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும், கேட்டு அதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லது கெட்டதுன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு புரியும். இது வந்து பேரண்ட்ஸ்க்கு. இன்னொன்று டீச்சர்ஸ்க்கு, டீச்சர்ஸ் என்ன பண்ண, நீங்கள் வர்றது இங்கே படிக்கிறதுக்காக மட்டும்தான், அதை தவிர்த்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். எப்பயுமே பிளேம் பண்ணிகிட்டே இல்லாமல் படிக்கல படிக்கல படிக்கலன்னு ஏன் படிக்கல, அவனுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுத்து நீ வா தனியாக வந்து உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. இப்போ எப்படினா பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுட்டு பேரண்ட்ஸை நிற்க வச்சிட வேண்டியது, குழந்தைய இந்த பக்கம் நிற்க வச்சிட வேண்டியது, இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்ல வேண்டியது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டீச்சர் முன்னாடி ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அந்த பையனை. அப்போ உனக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப வெறுப்பு வருது. டீச்சர்ஸ் நீங்கள் நிறையா பேரண்ட்ஸ் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன், ஸ்கூல் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு வச்சாங்கன்னா அது ஏதோ குற்றவாளி கூண்டில் அந்த குழந்தையை நிற்க வச்சுட்டு டீச்சர்ஸ் வந்து ஒரு 30 தப்பு உன் பொண்ணு இங்கே பார்க்குது அங்கே பார்க்குது இந்த பிரச்சனை பிரச்சனை, வீட்டில் இவ்வளோ அணியாக இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், இவங்க ஒரு பிளேம்ஸ். ஸோ ரெண்டு பேரும் பார்த்து அவனை ஒரு குற்றவாளி மாரியே பார்க்கும்போது அவன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், நான் படிக்கலன்னு தானே நீ சொல்கிற, நான் படிக்கவே மாட்டேன் போ, அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் நம்ம பெருசாக இந்த வளரலும் பருவத்தில் வந்து ப்ராப்ளமேட்டிக் எங்கே வருதுன்னா, இந்த மீட்டிங் பாதியிலே வந்துருப்போகுது. டீச்சர்ஸு பேரண்ட்ஸ் நான் அஸ் பர் ரெக்வஸ்டாக என்ன சொன்னால், பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறீங்களா, பேரண்ட்ஸை மட்டும் மீட் பண்ணி உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ட்ட சொல்லட்டும், ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்க போகிறோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் முட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளரிளம் பருவத்தினரை வழிநடத்துவது எப்படி குறித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மனநல ஆலோசகர் எஸ் தேவன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து சிஐஎஸ்எஃப், சிசிஎல் நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண், குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை இம்மாதம் 27 தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5 தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில

0: நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஷ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஷ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கன்ஜான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, 30 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில்
1: ஹெச்பி

0: தடுப்பூசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதுக்கான வேக்சின் சமீபத்தில் வந்து அரசாங்கத்தால் மக்களுக்கு கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை பற்றிய தகவல்களை பார்ப்போம். நம்ம கிட்ட கேன்சரை தடுக்கக்கூடிய வேக்சின்கள்னு பார்த்தோம்னா ரெண்டு சொல்லலாம். ஒன்று வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின், நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் பிறந்த குழந்தைகள் முதல் நம்ம போடுறோம், பெரியவங்களுக்கும் அது இப்போ ஒரு 20 வருடங்களாக எல்லாருக்குமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து பிற்காலங்களில் அந்த நபர்களுக்கு வந்து லிவர் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேக்சின். லிவர்ல மற்ற தொந்தரவுகள் வரலாம், பட் ஆனால் லிவர் கேன்சரை தடுக்கக்கூடிய அந்த கிரானிக் ஆக்டிவ் ஹெபடைட்டிஸ்ன்றது மாறி பின்னாடி நாளை அவங்களுக்கு லிவர் கேன்சரா மாறுவதற்கான வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய வேக்சின் அது. இப்போது நம்ம கிட்ட இன்னொரு வேக்சின் வந்து கேன்சரை தடுக்கக்கூடிய வேக்சின் வந்து வந்திருக்குதுன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை முற்றிலும் தடுக்கக்கூடிய தடுப்பூசி தான் இந்த HPV வேக்சின் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் February 28, 2026 அன்று இது வந்து நேஷனல் வைடு லான்ச். உலகத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ன்ற பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ல வந்து 4வது இடத்துல இருக்கக்கூடியது. மார்பக புற்றுநோய், அப்புறம் நுரையீரல் கேன்சர், அப்புறம் இறப்பையில வரக்கூடிய புற்றுநோய், 4வது தான் அவங்களுக்கு வந்து செர்விகல் கேன்சர்னு ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறோம் உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில எடுத்துக்கிட்டோம்னா. ஆனா இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா இது 2வது இடத்துல இருக்கு. இந்த செர்விகல் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட், 2வது வந்து செர்விகல் கேன்சர். இந்தியாவில் அதனுடைய தாக்கம் வேற விதமா அதிகமாகவும் இருக்குது. உலக அளவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100,000 லேடிஸ் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா வருஷத்துல ஒரு 14-15 பேர் அந்த ஏரியாவில் செர்விகல் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 2022-23 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,00,000 பேருக்கு வந்து உலகத்துல வந்து இருக்குது. அதுல ஒரு 4,00,000 பேர் வந்து இறப்பு வந்து இந்த கேன்சரால இறந்திருக்கிறாங்க. இந்த HPV கேன்சர்ன்றது 50% நபர்கள் வந்து அந்த கேன்சரால தான் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் பாத்தீங்கன்னா அதே இன்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது எவ்வளவு பேருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 விமன் இருக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 11.6 கிட்டத்தட்ட 12 பேருக்கு. உலக அளவில் அது 14 இங்க இந்தியாவில் 12. அதனால இந்தியாவில் வந்து அது குறைவுனே நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அது அதிகமாக தான் பரவிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மார்ட்டாலிட்டியும் வந்து பாதிக்கு பாதி. அந்த 12-6 இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 பேருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 35,000 பேர் அந்த வருஷத்தில் மட்டும் HPV கேன்சரால் இறந்துருக்கிறாங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் இறப்புன்றது ரொம்பவும் சஃபர் ஆகியே இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்த கேன்சர் வந்து பரவக்கூடிய கேன்சர், பக்கத்தில் உள்ள உறுப்புகளை பாதிச்சு அதனால ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து அதிகமாகி அவங்க வந்து சஃபர் ஆகியே இறப்பாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கவசம், ஒரு கேடயம்ன்றது மாதிரி சொல்லலாம். விமன்களுக்கு வரக்கூடிய ரெண்டு கேன்சருக்கு நம்ம வந்து இப்போ வந்து கேரண்டி சொல்லலாம். மார்பக புற்றுநோய், 2வது வந்து கர்ப்பப்பை புற்றுநோய். இது ரெண்டுமே உங்களுக்கு வரவே வராது, வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலையில நம்ம இப்போ இருக்கிறோம். மார்பக புற்றுநோய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வருஷம் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் செஞ்சுட்டே வந்தாங்கன்னா 35 வயதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்க நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டெக்னிக். அவங்கவுங்க பிரஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுல லம்ப்ஸ் ஏதாவது கையில நாடுகள் இல்லைன்னா தட்டுப்படுதா, ஏதாவது கட்டி மாதிரி தட்டுப்படுதான்னு தெரிஞ்சுட்டு உடனே வந்தாங்கனாலே அதை வந்து ஆரம்பத்திலே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிடலாம். அது மாதிரி செர்விகல் கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்ட் இருக்குது. நம்ம வந்து 30-35 வயதுக்கு மேற்கொண்ட அனைத்து பெண்களுமே வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் நம்ம வந்து பேப்ஸ்மேர் டெஸ்ட் வந்து பண்ண சொல்லுவோம். அவங்களை வந்து பண்ணிட்டு அதுல வந்து கேன்சர் செல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை பார்ப்பாங்க. இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் விடவும் இப்போ நம்மகிட்ட என்ன வந்துடுச்சு, வேக்சினே வந்துடுச்சு. வேக்சின் வந்தனா இந்த வேக்சினை வந்து குறிப்பிட்ட ஏஜ் உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து அது கிடைச்சு பின்னாடி அந்த நபர்களுக்கு, ஏன்னா இந்த கிருமி வந்து இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் கிருமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 17-18 டைப் HPV வைரஸ் இருக்குது. அதுல வந்து ஒரு 4 தான் வந்து ஆன்கோஜெனிக். ஆன்கோஜெனிக்னா கேன்சரை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ள வைரஸ் நம்ம சொல்லலாம் HPV வைரஸ். அதுல வந்து அந்த டைப் 16-18 இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புகளை கேன்சரா மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கிட்டத்தட்ட 80% பெண்களுக்கு அந்த டைப் வைரஸ் உள்ள போயிருந்ததுன்னா அது வந்து கேன்சராகவே மாறிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கேன்சர் சம்பந்தப்பட்ட தடுப்பதற்கும் அதற்கான வந்திருக்கக்கூடிய ஊசி சம்பந்தப்பட்ட மற்ற தகவல்களையும் அடுத்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
0: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர்.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் அழகான காலை வணக்கத்தோடு வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 7:33, 25 நொடிகள் ஆகுது. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில எஃபி கேள்வி ரொம்ப நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து எஃபில பாத்திருப்பீங்க என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேர் பாக்காம இருப்பீங்க இல்லையா. சோ பாத்தவங்களுக்காகவும் பாக்காதவங்களுக்காகவும் இப்ப நான் என்ன கேள்வி அப்படிங்கறத சொல்ல போறேன். இன்னைக்கு உங்களுக்கான எஃபி கேள்வி என்ன அப்படின்னா, எந்த மாநிலத்தின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறது தான் இன்னைக்கு உங்களுக்கான எஃபி கேள்வி. உங்களுடைய பதில ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல வணக்கம் மக்களே அப்படிங்கிற போஸ்டர் இருக்கும். சோ அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணலாம். யார் யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம ஷோட எண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் கேள்வி உங்களுக்காக, எந்த மாநிலத்தின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான இன்றைய கேள்வி. நிறைய பேர் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு பரபரப்பா கிளம்பிட்டு இருப்பீங்க, அந்த நேரத்திலையும் உங்களை நாங்க யோசிக்க வைப்போம் வணக்கம் மக்களே நிகழ்ச்சி மூலமா. பாடல் உங்களுக்காக, சூப்பரான பாடல் ஐ படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க. அது ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே, கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன எஃபி கேள்வி அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். எந்த மாநிலத்தின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுதான் உங்களுக்கான இன்றைய கேள்வி. உங்களுடைய பதில எஃபி பேஜ், அதாவது ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல வணக்கம் மக்களே போஸ்டர்ல உங்களுடைய ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம ஷோட எண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம்.

ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர் அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க் பணியில் சேர எழுத்து தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நாளை முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கு. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு பயிற்சி வகுப்புல எல்லா பாடங்களிலும் சிறந்த அனுபவம் மிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட இருக்கிறதுனால இந்த இலவச பயிற்சி வகுப்புல சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த மையத்தை நேரில் அணுகி தங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சுக்கலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முகவரி கேட்டீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு நடேசன் நகர் புதுச்சேரி 6050005 தொலைபேசி எண் 0413-22-00115 8-8-7

ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 முதல் தளம் 3வது குறுக்கு தெரு நடேசன் நகர் புதுச்சேரி 605005 தொலைபேசி எண் 0413-2200-115 8870-7362 இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கறத சீக்கிரமா வந்து நீங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது வணக்கம் மக்களே. டைம் கரெக்டா 7:47:45 ஆகுது. இன்னைக்கு எஃபி கேள்வி என்ன அப்படிங்கறத இப்பவும் மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன். எந்த மாநிலத்தின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறதா இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி. உங்களுடைய பதில ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல வணக்கம் மக்களே போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணலாம். யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க, ஆனா கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து தப்பான ஆன்சரும் பண்ணிருக்கீங்க. ஓகே, கரெக்டான பதில் என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க யோசிச்சு அனுப்புங்க. ஓகேவா? பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். அழகு ராஜா படத்துல இருந்து

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வணக்கம் மக்களே. டைம் கரெக்டா 7:53, 27 நொடிகள் ஆகியாச்சு. இன்னைக்கு உங்களுக்கான எஃபி கேள்வி என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, எந்த மாநிலத்தின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதான் கேட்டிருந்தேன். இதற்கான கரெக்டான பதில் என்ன அப்படின்னா, மிசோரம் மாநிலத்தில் உள்ள இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் தான் இந்தியாவின் 21வது அங்கீகரிக்கப்பட்ட களஞ்சியமாக மத்திய அரசால அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஐஸ்வாலில் உள்ள மிசோரம் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய இந்த அருங்காட்சியகம் பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002 கீழ் இந்த அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. ஓகே, ஆன்சரை சொல்லியாச்சு. கரெக்டான பதில சொன்னவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யார் யாரு அப்படின்னா, கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், லூயிஸ் செல்வராஜ், ஹரிஹரன், பொன்னியின் மேடு வன்னை கணேசன், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, செந்தில் முருகன் விளக்கப்பாடி, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், சண்முக சுந்தரம் மதுரை, பாலசுப்ரமணியன் தூத்துக்குடி, ஹேமலதா கள்ளக்குறிச்சி, சுமதி பாபு புவனகிரி, அந்தோனிராஜ் சென்னை, ஆனந்த முருகன் புழுவப்பாளையம், சாகுல் ஹமீது எரவாஞ்சேரி, வீரதுரை அரியலூர், சுமதி புவனகிரி, இவங்க எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். கேட்க போற பாடலோட இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சி நிறைவு பெற போகுது. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக நம்ம புதுவை வெயிட்டிங்ல இருக்கு. வெளியில எந்த ஆர்ஜே இருக்காங்க, உள்ள நம்ம ஆர்ஜே சங்கீதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஊர் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பொறுத்திருந்து கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். நாட்டின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று தொடக்கி வைக்கிறார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி வணிகம், முதலீடு, மூலப்பொருட்கள் கொள்முதல், புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளுக்கு முதன்மை தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கண்காட்சியில் அமெரிக்கா, போர்ச்சுகல், ஸ்பெயின், நியூசிலாந்து, தென்கொரியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1000க்கணக்கான கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். கடந்த 2ஆம் தேதி 15 மீனவர்களுடன் சங்கர்பூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இழுவை படகு 5ஆம் தேதி முதல் படகுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தற்போது மேற்கு வங்க கடற்கரைக்கு அருகே காணாமல் போன அந்த மீன்பிடி இழுவை படகு வங்காள விரிகுடாவில் கவிழ்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 9 மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் 6 பேரை காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தேசிய தேர்வு முகமை நீட் 2026 முதுநிலை படிப்புகளின் மறுதேர்வுக்கான OMR தாள்களை செயல்படுத்தி தேர்வர்களுக்கான பதில்களை நீட் டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற

அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவு செய்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி உள்நுழைந்து தாங்கள் குறித்த பதில்களை ஸ்கேனர் காட்டும் விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் ஆடவர் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி இன்று பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ் பாஸ்டனில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:03.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் இங்க ஸ்டுடியோல இருந்து சங்கீதா பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வெளியே நம்ம ஆர்ஜே யார், எங்க இருந்து நமக்காக எந்த ஏரியாவை இன்னைக்கு சுத்தி காட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. இசை மழையில நினைய வச்சு இந்த துடிப்பான காலை பொழுது செம மாசா எனர்ஜியா ஸ்டார்ட் பண்ண காத்திருக்கும் நம்ம பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட், எந்த நேரமும் சும்மா அதிரடி தரவடியா சொல்றேன். 102.8 எஃப்எம் ரெயின்போ நம்ம புதுவையோட கெத்து, அதாவது நகரத்தோட மிரட்டலாம் டிராபிக், கிராமத்து மண்ணோட பசுமை, புதுச்சேரியோட வரலாறு, அப்புறம் அன்றாட லோக்கல் மக்களோட கலகலப்பான பேச்சு, இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்பாட்டுக்கே போயும் நேரடியா உங்க கண்ணாடி கொண்டு வந்து இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் அவுட்டோர் லைவ் ஷோ இது நம்ம புதுவை. வழக்கம் போல இந்த துடிப்பான காலை நேரத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கம் கையில மைக்கோட முகத்துல எனர்ஜியான புன்னகையோட நம்ம மண்ணோட பெருமையை பேச ஆன்சர்ல நேரடியா நான் கலங்கியிருக்கிறேன். உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு, எல்லாரும் வைபா சூப்பரா இருக்கீங்கன்றது எனக்கு எல்லாரும் தெரியும். இன்னைக்கு நம்ம புதுவை வண்டி வந்து பிரேக் போட்டு நின்றுட்டு இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாதாரணமான இடம் கிடையாதுங்க. புதுச்சேரியோட 400 வருஷ வரலாற்று பொக்கிஷத்தை அப்படியே கண் முன்னாடி வச்சிருக்கிறேன். தவளக்குப்பத்துல பக்கத்துல இருக்கிற பூர்ணாங்குப்பம் முழியன் குளம், அதாவது சமீபத்துலதான் மத்திய நீதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்ட பல்லவர் சாலம் நம்பப்படுறேன். 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆக சிறந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான் இந்த இடம். ஒரு காலத்துல ஆக்கிரமிப்பால மூடி போயிருந்த இந்த குளத்தம் சில அறக்கட்டளை நிறுவனம் மற்றும் சில பிரைவேட் நிறுவனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் நிதி உதவியோட நம்ம உள்ளூர் மக்களும் ஒன்னா சேர்ந்து தூர்வாரி அச்சு அசல் பழங்காலத்து 4 மொழி தொழில்நுட்பத்தை மீட்டெடுத்திருக்காங்க. இந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 கிணறுகளோட சேர்ந்து இப்ப இந்த குளத்துல 5 கோடி லிட்டர் தண்ணீர் சேமிக்கப்பட்டு கடல் தண்ணி வந்து உள்ள உள்ளது. புதுவையோட நீர் ஆதாரத்தை பாதுகாத்து நிக்கிற ஒரு அற்புதமான இடமா இந்த இடம் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நான் வந்துட்டேன். பெரியாருங்க பூர்ணாப்பு மக்களே, உங்க ஆட்சியின் இப்ப யார் யாருக்கெல்லாம் பேச போறேன், இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒருத்தர் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா பேசலாம்.
2: ஹலோ
1: வணக்கம்,
2: விவசாயம்
1: போட்டுருக்காங்க, அந்த பக்கம் வாழைத்தோப்பு இருக்குது, இந்த குளம் இருக்குது, ரொம்ப பார்க்க சந்தோஷமா.
2: பாண்டிச்சேரி

0: சந்தைக்கு இங்க என்ன காய்கறி போகுது.
1: சூப்பர் சூப்பர் சார்.
0: அப்புறம் வந்து எங்க ஊர்ல திருநாளுமே சேமிச்சோம். அதே மாதிரி எங்க ஊர்ல வந்து எல்லாம் ஒற்றுமையா இருந்து ஒரு திருநாவோ குளமோ ஏதா இருந்தாலும் ஒற்றுமையா அந்த ஒற்றுமைக்கு தான் எங்க ஊர் பூர்ணம் போன்றது.
1: ஓகே சூப்பர். அதாவது வந்து இப்ப வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த குளம் பத்தி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறீங்க இல்லீங்களா? ஓகே, நீங்க சின்ன வயசுல இந்த பார்த்து இந்த குளத்துக்கு இப்ப பாக்குற குளத்துக்கு எப்படி இருக்கு?
0: சின்ன வயசுல இந்த குளத்துல வந்து யாரும் வர முடியாது, போக முடியாது. ஏன்னா ஒரு முள் போதர்வ கிடந்தது, அத வந்து சீரமைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டணும். ஒரு நீர் சொர்ந்துக்குனே இருக்கும் இந்த குளத்துல தண்ணி எடுக்கும்போது. அதனால அந்த புத்துரு காரியம் செய்வாங்கல்ல, அதுக்கு இந்த குளம் யூஸ் பண்ணும்போது அவங்கவுங்க இறங்கும் போது மூஞ்சி சுழி போட இறங்குவாங்க.
1: என்ன இது,
0: இந்த குளத்துல ஒரு இதுவா இருக்கு. இப்ப வர மக்கள் வந்து ஒரு புண்ணிய கோலம், அங்காளம்மா கோயிலுக்கு ஒரு புண்ணிய கோலமாவும் ஆயிடுச்சு. அதனால எங்க ஊர் மக்களுக்கு ஒரு ரிலாக்ஸான இடமும் ஆயிட்டு, வாக்கிங் ட்ராக்காவும் ஆயிடுச்சு. அதனால வந்து வந்து நமக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நாங்க டவுன் மண் டைம் போய் எங்களுக்கு ஒரு திருப்தி.
1: அதாவது இப்ப முன்னாடி வந்து அந்த குளத்துல தண்ணியே இல்ல, ரொம்ப ரொம்ப சோர்வா இருந்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலையில இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அது சுத்தி வந்து இந்த நடப்பாதையெல்லாம் அமைச்சு இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நிறைய தண்ணி இருக்கிறத பாத்திரப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
0: ஒரு மன மகிழ்ச்சியா இருக்குது. நாமளும் இந்த ஊருக்கு ஏதோ ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு கொடுத்துக்கிறோம்ன்றது மன மகிழ்ச்சியா இருக்கும். அதனால எங்க பசங்கள்லாம் சாயந்தரத்துல வந்து வாக்கிங் போது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது. பசங்க சின்ன பசங்களுக்கு நல்லா இருக்குது. அப்பா குளம் இருக்குது, மீன் போய் மீன் இதெல்லாம் இதெல்லாம் எங்க இருந்து
1: கேட்டுருக்கேன்.
0: இப்ப அவங்களுக்கு காட்டும் போது அது ஒரு இதுவா இருக்கு.
1: ஓகே, இப்ப வந்து உங்க பசங்க வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க.
0: ஆமா ஆமா,
1: இந்த குளத்தை பத்தி கண்டிப்பா ஒரு 400 வருஷம் பழமையானது. இருப்ப உங்க அப்பா உங்க தாத்தா அவங்க வந்து உங்ககிட்ட இந்த குளத்தை பத்தி.
0: குளம் வந்து விவசாயத்துக்கு பயன்பட்டது. ஏரி அப்ப வந்து ஏரி ஏத்தம் போட்டு எடுத்தாங்க இந்த குளத்துல. இந்த குளத்தாலதான் தண்ணி விவசாயத்துக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் இறைப்பாங்க, சாயந்தரம் வரைக்கும் இறைப்பாங்க. விவசாயத்துக்கு மெயின் ஆதாரமே அது. எல்லாம் வந்து குடிக்க தண்ணி கூட
1: பண்ணிக்கிறேன். குடிக்கிறதுக்கு
0: தண்ணி மட்டும் குளிக்க எல்லாமே இதுதான் பண்ணிக்கிறேன்.
1: ஓகே ஓகே ஓகே. அப்ப வந்து செம வைபான ஒரு குளமா இந்த குளம் இருந்திருக்கு. சரி, இப்ப வந்து முன்னாடி இப்ப இந்த குளத்து தண்ணி நீங்க குடிச்சு பாத்தீங்களா?
0: குடிச்சு பார்த்தோம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
1: எப்படி இருந்த அந்த மொமெண்ட் உங்களுக்கு?
0: அது கிடையாது, மறக்க முடியாத மொமெண்ட் தான்.
1: ஓகே சரி ஓகே. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல வந்து பூர்ணாந்திர வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு வெயில் காலம் வரப்ப நிலத்தடி நீர் மட்டும் வந்து குறைஞ்சிடும். இப்ப வந்து இந்த கிணறு வந்ததுனால வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய நிலத்தடி நீர் மட்டும் அதிகமா இருக்கோ, எப்படி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஏற்பட்டு?
0: அதுக்கு முன்னே எங்க வீட்டுல போர்ல போட தண்ணி வராது.
1: வராது,
0: தண்ணி விட்டுடுவோம், தண்ணி ஊத்துவோம். இப்ப அந்த பிரச்சனை கிடையாது, தண்ணி தானாவே எடுத்துக்கு. வெயில் நல்லா தண்ணி இருக்காது, போர்ல இப்ப தண்ணி இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்டது.
1: சூப்பர் சார். அதாவது இந்த ஊர் கூடி பேரு பண்ண முடியும். அப்ப எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த குளத்தை வந்து தூர்வா இருக்கீங்கன்ற கேள்விப்பட்டோம். எப்படி இருந்துச்சு நீங்க எல்லாம் எல்லாரும் ஒண்ணா ஒற்றுமையா சேர்ந்து வேலை?
0: ஒரு குடும்பமா ஒரு குடும்பத்துல ஒரு பங்கன் நடத்தினா எப்படி இருந்தது?
1: ஆமா,
0: அதே மாதிரி எல்லாம் ஆளுகள் சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாத்தையும் மறந்து சண்டை சண்டைக்காரங்க இருந்தாலும் மறந்து நம்பூர் கோயில் நம்பூர் கோலம் அதை மீட்டு எடுக்கணும்னு ஒரு இதுல ஈடுபாடோட வந்து வேலை செஞ்சு அது மனசு நிறைவா துறக்கும் போது அதனுடைய அழகற்ற இன்பமா பாத்துக்கலாம்.
1: ஓகே சார், சூப்பர். ஆரம்பத்துல வந்து சூப்பரா இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, எஃப்எம் ரெயின்போல பேசிட்டீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: இதுவும் ஒரு மறக்க முடியாத அனுபவம். நம்ம ஏன் எப்படி மறக்க முடியாத அனுபவமோ அதுவும் இது மாதிரி எஃப்எம்மும் ஒரு மறக்க முடியாத அனுபவம்.
1: ஓகே, இப்ப நம்முடைய நேஷனல் பேசுறதுக்காக இன்னொருத்தர் வெயிட் பண்றாரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார்.
2: ஹாய் சார்,
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: பேசுறீங்க சார். நான்
2: நல்லா இருக்கிறேன் சார். பேர் வண்டி முத்து.
1: வண்டி முத்து, நீங்க போயிட்டு இருக்கீங்க?
2: நான் ஆயுர்வேத ஹெல்த் பிசினஸ்
1: பண்ணிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கேன்?
2: நல்லா போயிடும்.
1: சரி ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுர்வேதம் தொடர்புடைய ஒரு தொழில் இருக்கிறீங்க. சொல்லுங்க, இந்த குளம் இந்த ஊரோட ஆரோக்கியத்துக்கு சுகாதாரத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு உறுதுணையா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: ஆரோக்கியன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி தான் ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷனோட அடிப்படை உரிமைன்ற மாதிரி தண்ணி. அதே மாதிரி காற்று நல்ல சுகாதாரமான காற்று. இந்த ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல உள்ளே நுழைய முடியாது. இப்ப எல்லாரும் ஒரு சின்ன குழந்தை வந்து பெரியவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து மனநிறைவோட பணம் காசு இருந்தாலும் உட்காரம் பார்த்து ஆரோக்கியமும் அவங்களோட மனநிலை பார்த்து உடல்நிலை மாற்றமும் நிறைய வரும். மனநிலை மாற்றம் முக்கியமானது. அதனால வயசானவங்க ஏகப்பட்ட பேர் ஏதோ மன கஷ்டங்கள் எவ்வளவு இது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போயிட்டு மிகப்பெரிய விஷயம் அங்காளம்மன் கோவில்ன்ற விஷயம் இருக்கும். இந்த கோயில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லா இடத்துலயும் கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்து தான் சாமி இருக்கும். இங்க வடக்கு பார்த்து இருக்கும், வடக்கு பார்த்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சாமி வந்து இங்க குளத்துல குளிச்சுட்டு

0: ஒரு ஐடி கிரி சொல்றாங்க, நம்ம அதை பார்க்கலாம். இப்ப சுத்திகரிக்கப்பட்டிருக்கனால பல மக்களுக்கும் பல உயிரினங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் பார்த்து அவங்களோட ஆரோக்கியத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பா கருதப்படும். நாமளும் ஒரு மனக்கஷ்டத்துல இருக்கும் பார்த்து இங்க வந்து உட்காரும் பார்த்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போனாலும் நீங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் குடும்பத்தோட உட்காந்து மனநிறைவாக போவதுக்கான ஒரு முக்கிய இடம் இருக்கு. அது இது எல்லாரும் ஒரு பட்டது, எல்லாரும் ஒரு ஒருவரும் மனசார வந்து ஒத்துழைப்போடதான் இது மாற்றங்கள் மாறிச்சு, உடனே மாறல. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களா காலத்துலதான் அது மாறிது.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
7: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
8: அப்படியே பேசிட்டாலும்
6: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
9: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
7: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
6: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
9: விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
7: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சமூகம் ரெயின்போக்கு

0: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ்: இந்தியா ஒபிஷியலி லான்ச்சஸ் இட்ஸ் கேம்பெயின் ஃபார் எலெக்ஷன் இஸ் நான் பெர்மனன்ட் மெம்பர் ஆஃப் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார் 2028-29 டேர்ம். Mortal remains of 15 Indian tourists killed in Vietnam boat tragedy arrive in Mumbai. Bodies of 9 fishermen recovered after the trawler sinks off West Bengal coast. US launches strikes on Iran for the third consecutive night. President Donald Trump reinstates blockade on Iranian shipping in Strait of Hormuz. IMD forecasts heavy rainfall in Bihar and Odisha today. And in cricket, India script history at Lords in London with 270-run win over England in one of women's test. India has officially launched its campaign for election as a non-permanent member of the United Nations Security Council, UNSC, for the 2028-29 term. Launching India's candidature at the UN headquarters in New York, External Affairs Minister Dr. S. Jaishankar said, "The world is facing growing conflict and instability, making the role of the United Nations more critical than ever."
1: As a candidate, it is natural that member states would like to

0: scripted history when they registered one of the biggest victories in the Test history against England at the Lord's yesterday. Visitors India handed a massive defeat to the host by 270 runs in the first ever women's test at Lord's yesterday to clinch the one-off test series. Defending a daunting target of 457, India bowled out England at 186 on the final day. The win extended India's impressive record in red ball cricket, marking the seventh victory in the last 11 tests while preserving the unbeaten record in women's tests in England. Union Sports Minister Mansukh Mandavia has congratulated Indian women's cricket team on becoming the first ever women's team to win a test match at the Lord's. In a social media post, Mr. Mandavia said, "A commanding 270-run victory over England makes this achievement even more special." Congratulatory messages poured in for the Indian women's team, with Union Ministers Piyush Goyal, Kiran Rijiju and Jyotiraditya Scindia joining the Board of Control for Cricket in India in extending the wishes to the team. Indian men's cricket team will take on host England in the first one-day international of a three-match series at Edgbaston in Birmingham today. The match will begin at 3:30 p.m. Indian time. Veterans Virat Kohli and Rohit Sharma return to strengthen the Indian squad, while pace spearhead Jasprit Bumrah also makes his comeback. India will be looking to bounce back after T20 international series defeats against Ireland and England. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakkal.
1: Thank you, Abhishek. Hindustan Times, quoting the Supreme Court, says citizenship must be determined through fair, lawful process. India's women conquer Lords with historic win, reports the Pioneer. The Asian Age, in its editorial piece, Resilience Wins at Wimbledon, says that it is said of great players that they find the way to victory, which is exactly what Jannik Sinner did in retaining his title at Wimbledon. Having dealt with an almighty scare in the first round from the virtually unknown Miomir Kecmanovic, who took him to five sets, the Italian became the first man in 48 years to survive and win the cup at London's SW19. Resilience has been the remarkable quality in Sinner's journey to a fifth Grand Slam in the final. And finally, Amar Chitrakatha set to launch Hindustan Aeronautics Limited, HAL, comic book, reports Hindustan Times. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. India officially launches its campaign for election as non-permanent member of UN Security Council for 2028-29 term. Mortal remains of 15 Indian tourists killed in Vietnam boat tragedy arrive in Mumbai. Bodies of 9 fishermen recovered after the trawler sinks off West Bengal coast. U.S. launches strikes on Iran for the third consecutive night. President Donald Trump reinstates blockade on Iranian shipping in Strait of Hormuz. IMD forecasts heavy rainfall in Bihar and Odisha today. And in cricket, India scripted history at Lord's in London with 270-run win over England in a one-off women's test. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி
3: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: 8:31, 15 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. நம்ம புதுவை நிகழ்ச்சி, இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியை நமக்காக ஆர்ஜே சீனு வழங்கிட்டு இருக்காரு. எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்ணாங்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து, மொழியங்குளம் அப்படிங்கிற பகுதியில இருந்து நமக்காக வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து யார் யாரெல்லாம் பேச போறாங்க

0: அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ,
1: பாண்டிச்சேரியிலேயே எத்தனையோ சிக்னல் மாறலாம், ஆனா நம்ம 102.8 மேல நம்ம நேர்மை கொடுக்கிற இந்த அன்பு சிக்னல் என்னைக்குமே மாறாது. மாசான பாட்டுக்குடன் என்றும் உங்கள் நெஞ்சில் 102.8 FM ரெயின்போ ஊர் பெருமையே உலகறிய செய்யும் நம்ம உழைக்கும் மக்களின் அசல் குரலான இது நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க. நம்ம புதுவை நம்ம திருமையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பூரணாங்குப்பம் முடியின் குளக்கரையே இப்ப செம்ம எனர்ஜியா மாறி இருக்கு. அதாவது 400 வருஷ பழமையான இந்த பல்லவர் காலத்துக்குதான் மீட்டெடுக்கப்பட்ட விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த குளத்துல புனரமைப்பு பணி சீரமைப்பு பணிகள் நடைபெற்று இருக்கு. எவ்வளவு ஒரு ஒருங்கிணைப்பா மக்கள் எப்படி எல்லாம் எப்படி வேலை செஞ்சிருக்காங்க, அதோட சிறப்புகளை பத்தி சொல்றதுக்காக இப்ப நம்ம நிகழ்ச்சியோட வெயிட் பண்றதை நம்ம கிட்ட பேசலாம். ஹாய் சார்.
2: ஹலோ சார், வணக்கம்.
1: பேசுறேன் பனையானந்தன். பனையானந்தன் என்ன சார், பனையானந்தன்னா என்ன இருக்கு சார்?
2: அதாவது பனையானந்தன்றது இந்த தமிழுடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடு மரமான பனைமரத்தை மீட்டெடுத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளும் போராடி வரும் சுற்றுச்சூழலுக்காக. அதுக்காக எனக்கு வந்து மக்கள் வந்து ஒரு பனையானந்தன் துணை எல்லாருமே தெரியும்.
1: சூப்பர் சார், அதை நான் உங்களுக்கு கவர் பண்றேன் சார். சொல்லுங்க, இப்ப வந்து இந்த குளம் வந்து நான் இது பேப்பர் நியூஸ் பேப்பர் எல்லாம் பார்த்துட்டு இதை நான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டவுடனே உங்க பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்படின்றப்ப நீங்க வந்து அப்ப எவ்வளவு அந்த அளவுக்கு முக்கியமானவர்ன்றது தெரிஞ்சது சொல்லுங்க சார். இந்த குளத்தை வந்து சீரமைக்கிறது புனரமைக்கிறது எந்த அளவுக்கு வந்து முயற்சி இருந்தது, முயற்சி எப்படி திருவனையாச்சு அதை
2: சொல்லுங்க. நன்றி ஐயா. இப்ப வந்து இந்த நாங்க வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமா மரம் நடுதல், காடு வளர்த்தல், பனை மரம் போடுதல் இந்த மாதிரியான பணிகள் வந்து தொடர்ந்து நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இடையில வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு விழா பண்ணாங்க. அந்த பாராட்டு விழாவில் வந்து காயத்ரி சாரிட்டிஸ் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓஸ் வந்து எங்களுக்கு, நீங்க இது மாதிரி சின்ன சின்ன விழாக்கள்லாம் பண்றீங்களா, நீங்க ஏன் பெருசா ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. என்ன ஐயா பெருசா பண்ணலாம், ஒரு ஏரி குளங்களுக்கு தேன் பண்ணக்கூடாது. ஐயோ இல்ல ஐயா, எங்களால அந்த அளவுக்குலாம் வந்து பண்றதுலாம் எங்கள்கிட்ட கிடையாது. நாங்க ஏதோ 5000-10000 ரூபாய் வந்து நாங்க வந்து பணம் வச்சு போட்டு வரோம். அதனால அப்புறம் என்ன சொன்னாரு, சரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்ப நாங்க விளையாட்டா சொன்னோம் அவர்கிட்ட, ஐயா வந்தோம். ஒரு இன்ஷியல் அமௌண்ட் நாங்க ஒரு 10 லட்சம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. காயத்ரி சாரிட்டிஸ் காயத்ரி அந்த மீட்டிங்ல வந்து சென்னை எக்ஸனா இன்டர்நேஷனல் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சரி பூர்ணாவை பாந்திருக்காங்க பனையானதுக்காக நாங்க வந்து இட்டாசி மிஷின் 100 ரூபாய் ஃப்ரீயா தரோம்னாங்க. இதை ரெண்டே எடுத்துக்கிட்டு நாங்க போனா போந்தோம். வந்து கிராம மக்களை கொண்டு கூட்டி ஒரு மீட்டிங் போட்டோம். அந்த மீட்டிங்ல இந்த மாதிரி குளத்தை நாம வந்து சீர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோட பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. சரி நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு நாங்க என்ன போனோம், ஒரு சில கம்பெனியை அணுகணும். முதல்ல ஆரம்பத்துல அந்த கம்பெனி வந்து சிஎஸ்ஆர் நிதி வந்து தரேன்னு சொன்னாங்க. அப்ப இடையில வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த போர் ஒண்ணு வந்து இல்லையா, அதனால வந்து பந்தல் நின்று போச்சு. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் மனசுல பயம் இருந்துச்சு, இன்னும் நம்ம எப்படி அதை முடிக்க போறோம்னு சொல்லிட்டு. அப்புறமும் எங்களுடைய விடாமுயற்சியால எங்களுடைய அந்த தனசமுத்தாட்ட சென்னார் அவர்கள் பூர்ணம் கிராம மக்கள் எல்லாம் கொண்டடைஞ்சு மீண்டும் கம்பெனி கம்பெனியா நாங்க போனோம். போயிட்டு எல்லா கம்பெனிகிட்டையும் எங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தோம். முடிஞ்ச உடனே அதன் பிறகு எல்லாமே கொஞ்சம் பேர் அதை பார்த்தாங்க, கொஞ்சம் தரந்தாங்க தரந்தாங்க. இப்படியா போகும்போது நம்முடைய ஜெயமாறன் பில்லர்ஸ் கேள்விப்பட்டீங்க பாண்டிச்சேரியில, அவர் மூலியமா டேட்டா மேட்டர்ஸ் கம்பெனி அவர் வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. பார்த்தாலே பரவாயில்ல நல்ல படம் தைக்காரு சொல்லிட்டு அவங்க 25 லாக்ஸ் ஃபர்ஸ்ட் இன்சியல் அமௌண்டா கொடுத்தாங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு நிம்மதி வந்தது. அதன் பிறகு எங்க ஊரை சேர்ந்த ஒரு கிராமத்தை ஒன்றிணைச்சு பண்ணணும்ன்றதுக்காக நாங்க வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோம். அது மூலயமா கிராமத்துல அனைவருமே எங்களுக்கு வந்து பொருள் உதவி, சிமெண்ட், செங்கல், இரும்பு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து உதவுனாங்க. எங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணவர் எங்களுடைய பேராசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தவரு, அவர் தான் இது எல்லாத்தையுமே வந்து போட்டு எல்லாரும்

0: ஒருங்கிணைச்சு இந்த ஆக்கிரமிப்பு எல்லாமே நல்லபடியா பேசி அவங்கள்ட்ட இந்த ஆக்கிரமிப்பை எடுத்து மீட்டு கொடுத்ததுக்கு முக்கிய பங்கு வந்து நம்மளுடைய பேரசானான் தான் சேரும். அவரும் எங்களுடைய நெஞ்சு. நாங்க வந்து எங்களுடைய பணி என்னன்னா, நாங்க பணத்தை வசூல் பண்ணி வந்து பேரசான கொடுத்துருவோம், அவர் வந்து இந்த குளத்தை கட்டுற வேலையை பாப்பாரு. இது இந்த அளவுக்கு சிறப்பா அந்த குளம் வரும்னு நாங்களும் எதிர்பார்க்கலாம். இது வடிவமைச்சவர் என்ஆர் பில்டர் நம்மளுடைய புருஷோத்தமன்றவர் தான், அவர் வந்து வடிவமைச்சிருக்கிறார். அவருடைய ஒவ்வொருடைய அசைவில் தான் இந்த குளம் வந்து வந்தது. அதே மாதிரி பூர்ணா இந்த இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குளத்துக்கு நான் முத முத இறங்கும்போது அடையாம்பு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தான் நான் கேட்டோம். முன்னாள் ஆணையர் ரமேஷ் சார் அவர் உடனே அவர் வந்து பர்மிஷன் கொடுத்தாரு. அப்போது எம்எல்ஏ இருந்த ஏமனசெல்வம் அவர் வந்து பூமி பூஜை போட்டு இது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து தொடர்ச்சியா எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ எம்எல்ஏ இருக்கிற ராமு சார் வந்து அவர் வந்து இந்த வேலையில் இந்த இரும்பு ஸ்டீல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, அவரும் நிறைய உதவி பண்ணிருக்கிறாரு. இந்த மாதிரி அரசும் வந்து நிறைய உதவி பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்கள் எடுத்ததால இந்த குளத்தோட இசையை முழுவதும் நாங்கள் வந்து பிரதமர் ஜனாதிபதி எல்லாருக்குமே அனுப்பணும். அப்ப சென்னையில காயத்ரி சார்ஜஸ் என்ன பண்ணாங்க, சரி இந்த குளத்தோடைய ஹிஸ்டி, ஏன்னா அவங்க தான் அதிக ஸ்பான்சர், கிட்டத்தட்ட 42 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த குளத்துடைய அனைத்து ஹிஸ்டியையும் வாங்கி நிர்மலா சீதாராமன் அனுப்புனாங்க. அவங்க வந்து என்ன அவங்களோட பிஎஸ்என் தொடர்பு கொண்டாங்க. நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து என்ன அவரோட பிஎஸ் வந்து எனக்கு தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு இந்த குளத்தை பத்தி கேள்விப்பட்டோம், சொல்லுங்கன்னு அது வரலாறு சொன்னோன்னு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு கிராம மக்களே ஒன்றிணைந்து 400 ஆண்டு கால பழமையான ஒரு குளத்தை மீட்டுக்கிறாங்கன்னா நிச்சயமா அந்த குளத்தை போய் நாங்க பாக்கணும் அப்படின்னு அவங்க முன் வந்தாங்க. அப்ப நான் ஒரு டிமாண்ட் வச்சேன், அவரு பிஎஸ் கிட்ட அம்மா வந்து குளத்தை பாக்குறது வர்றதுக்கு முன்னாடி அந்த குளம் திறப்பதாக வருவாங்களான்னு கேட்டேன். அப்ப இருங்க கொஞ்ச நாள் டைம் கேட்டு சொல்றேன் சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அம்மா கிட்ட பேசி ஓகே திருப்பதாக்கே வரணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதன் பிறகு திறப்பு காசு அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மாவே வரணும்னு சொன்னாங்க. உடனே நாங்க வந்து ஏப்ரல் ஜூன் மாசம் 25ஆம் தேதி டேட் பிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பணிகளையும் ரொம்ப சிறப்பா சுத்தி காம்பவுண்ட் போட்டு மக்கள் உட்கார மாதிரி டைல்ஸ் போட்டு பூங்கா அமைச்சு சிறுவர்கள் விளையாடுறதுக்கு ஊஞ்சல் போட்டு அனைத்து வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்புறமேட்டு முதலமைச்சர் நம்மளுடைய புதுச்சேரி முதலமைச்சர் என்ஆர் ஐயா அவங்க வந்தாங்க. அப்புறம் கவர்னர் வந்தாங்க, செல்வ கணபதி எம்பி வந்தாங்க, லோக்கல் எம்எல்ஏ வந்தாரு, ராமு எம்எல்ஏ வந்தாங்க. எல்லாருடைய சப்போர்ட்டோடைய இந்த குளம் வந்து மிகவும் சிறப்பா திறக்கப்பட்டது. திறந்த உடனே நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து இந்த குளத்தோடைய ஹிஸ்டரி கேள்விப்பட்டோன்னே பொதுமக்கள் ரொம்ப பாராட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னையும் தனிப்பட்ட முறையில அவங்க அமர்ந்திருந்த அந்த தங்கியிருந்த பாண்டிச்சேரம் தங்கியிருந்தால ஹோட்டல் தனியார் ஹோட்டல் அங்க கூட்டு இந்த குளத்துல வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்திலயும் இந்த மாதிரி ஒரு நபர் முன்னெடுத்து மக்களை ஒன்று கூட்டி எல்லாருடைய ஒப்புதலோட இந்த அனைத்து குளத்தையும் கோயில் குளமா இருந்தா சரி விவசாய கோயில் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு டிமாண்ட், நானும் நிச்சயமா அதை பண்றோமா, கண்டிப்பா உங்களோட ஆசீர்வாதம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க உறுதி அளிச்சுக்கிறேன். அதன் பிரகாரம் இப்ப நான் போய் கலெக்டரை போய் பார்க்க போறோம். பார்த்து பாண்டிச்சேரியில எங்கெங்கெல்லாம் இது மாதிரி குளங்கள் இருக்கோ அந்த குளங்கள் எல்லாம் வந்து மீட்டு எடுக்கணும், அந்த கிராம மக்களை ஒன்று திரட்டி அங்க ஒரு ஆளை நம்ம நியமிச்சு அவங்க மூலமா ஃபண்ட் கிரியேட் பண்ணி அவங்களே அதை செய்ய வைக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே நாம போய் பண்ண முடியல, ஒரு கிராமத்துல அந்த கிராம மக்களை வந்து நம்ம ஈடுபடுத்தணும்னு சொல்லிட்டு இப்ப நாங்க புதுசா ஒரு திட்டம் நாங்க கலெக்டர் வந்து பார்க்க போறோம். இது மாதிரி இந்த வருங்காலத்துல இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கணும்னு நாங்க ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம். இப்ப நாங்க இந்த குளத்தை வந்து இப்ப சீர் பண்ணிட்டு இல்லையா, இந்த குளத்தோடைய நீர் மட்டும் இப்ப 5 கோடி லிட்டர் தண்ணி. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா எங்களை கடற்கரை ஓரத்திலே வந்து இருக்கு இந்த குளம். இப்ப வந்து உப்பு நீர் வந்து உள்ள வந்துடும், ஏன்னா பாண்டிச்சேரியில இப்ப வந்து உப்பு நீர் உள்ள வரதுக்கான சூழ்நிலை அதிகமா வந்துச்சு. இப்ப எப்ப நம்ம சென்னையில வந்து தண்ணி கலையறாங்களோ அதே மாதிரி பாண்டிச்சேரியும் தண்ணி கலையக்கூடிய சூழ்நிலை சீக்கிரம் வரக்கூடாது. நல்ல தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக இப்ப இந்த குளம் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கு. இந்த முன்னுதாரணத்தை வச்சு பாண்டிச்சேரி எல்லா குளத்தையும் சீர் பண்ணி அந்த நிலத்தண்ணீர் உயர்த்தது மட்டும் இல்லாம உப்பு நீர் உள்ள வராம தடுக்கிறதுக்காகவும் விவசாயத்தை காக்கிறதுக்காகவும், ஏன்னா இப்போ பூர்ணாவத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் வந்து மிகப்பெரிய கிராமத்துல விவசாயம் தான். நீங்க வந்து உலக சந்தையில நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 30% மக்கள் வந்து பூர்ணாவட்ட மக்கள் தான் இருப்பாங்க.
1: ஆமா, விவசாய பொருட்கள் வந்து அதிகமா சந்தேகப்படுது இல்லைங்களா.

0: எங்க கிராமம் தான், பூர்ணாப்பு கிராமம் தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அப்படி இருக்கும்போது நாங்க இன்னும் எங்க ஊர்ல ஒரு 4-5 குளங்கள் இருக்கு, அதையும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து தனியார் நிறுவனங்களை சிலதை நாங்க அணுகிருக்கிறோம், அவங்களும் வந்து ஒத்துழைப்பு தரம் சொல்லியிருக்காங்க. வெற்றி அடைஞ்சினாக்கா நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களை மாதிரியே பூர்ணாப்பு கிராம மக்கள் மாதிரியே ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற மக்களும் அந்த ஊர்ல குளத்தை ஒத்துழைப்பு கொடுக்க ஒரு வீட்டு கொடுக்கணும்.
1: இந்த வரலாறு இந்த குளத்தோட வரலாறு பத்தி சொல்லுங்க.
0: இந்த குளம் வந்து பல்லர் காலத்துல கட்டப்பட்டதா சொல்றாங்க. இங்க வந்து பூர்ண சித்தர்னு ஒரு சித்தர் வாழ்ந்துகிறாரு. அந்த சித்தர் வந்து இந்த குளத்துல வந்து நீராடி சென்றதால இந்த பூர்ண சித்தர்ன்றத பூர்ண உப்பன் மாறந்தாவும் ஒரு வரலாறு இருக்கு. இந்த குளத்துல வந்து 4 பக்கமும் கிணறு இருக்கு. இந்த 4 பக்கமும் நாங்க நோண்டும் போது அந்த கிணற பார்த்தோம். அந்த 4 பக்கம் அந்த கிணத்தை கிணத்துல இருந்து அந்த காலத்துல வந்து யாத்திரை மறைச்சிருக்காங்க. யாத்திரை மறைச்சுதான் விவசாயத்துக்கு பயன்பட்டு இருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த 4 பக்கம் இருக்கிற அந்த கிணத்தை ஒன்றிணைச்சி இந்த குளம் வெட்டியிருக்காங்க. அதன் பிறகு இந்த குளத்தை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க.

0: இந்த குளத்துல வந்து நான்கு பக்கமும் கிணறு இருக்கு. இந்த நான்கு பக்கமும் நாங்க நோண்டும் போது அந்த கிணற பார்த்தோம். அந்த நான்கு பக்கம் அந்த கிணத்துல இருந்து அந்த காலத்துல வந்து ஏற்றம் மறைச்சி இருக்காங்க. ஏற்றம் மறைச்சி தான் விவசாயத்துக்கு பயன்பட்டு இருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நான்கு பக்கம் இருக்கிற அந்த கிணத்தை ஒன்றிணைச்சி இந்த குளம் வெட்டிருக்காங்க. அதன் பிறகு இந்த குளத்தை வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அருகில் வந்து அங்காளம்மன் கோயில் குளம் இருக்கு, அது அங்காளம்மன் கோயில் இருக்கு, அதுக்கும் வந்து தீர்த்த நீராகவும் பயன்படுத்தி இருக்காங்க. இப்படி இந்த தீர்த்த நீரா பயன்படுத்தும் போது இது வந்து ஒரு புனிதமான குளமா இது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனா காலப்போக்கில் வந்து இந்த குளத்துடைய பயன்பாடு வந்து மக்கள் மத்தியில, ஏன்னா இப்ப போர்லாம் வந்துச்சுல, போர்ல வந்தாலும் குளத்துடைய இது குறைஞ்சி போச்சு. அப்போ சுத்தி வந்து கொஞ்சம் ஆக்கிரமிப்பு வந்து போச்சு. ஆக்கிரமிப்பு வந்ததால இந்த குளம் பாதடைஞ்சி போய் சுத்தி ஒரு குட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அதன் பிறகுதான் நாங்க என்ன பண்ணோம், சரி இதை மீட்டு எடுக்கணும் சொல்லிருந்தோம். மக்களோட மக்களா இணைஞ்சு இந்த குளத்தை நாங்க மீட்டு எடுத்தோம். இதோட வரலாறுன்னு பாக்க போனோம், மிக பெரிய வரலாறு இருக்கு இந்த குளத்துக்கு. இந்த பூர்ண சித்தர் வந்து இந்த குளத்தை குளிச்சாருன்ற ஒரு ஐதீகமும், அவர் வந்து இங்க குளிச்சுட்டு இங்க எங்கேயே தங்கி இருந்துட்டு நம்ம இப்ப ஐநா கோலவியா அரியாங்குப்பம் போனா இருந்தாங்க. அங்க கூட அரியாங்குப்பம் போனா அப்ப விதி ஒண்ணு இருக்கும்.
1: நிறைய பெரிய நீண்ட வரலாறு
0: இருக்கு. அதை பத்தி
1: சூப்பர், ஒரு சிறப்பான விஷயத்த வந்து பண்ணிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போல பேசுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு?
0: உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர் போனா அவங்க குளத்தை எஃப்எம் ரேடியோ மூலியமா பகிர்ந்துக்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். நிச்சயமா நாங்க இந்த எஃப்எம் ரேடியோவை நாங்க ரொம்ப பாராட்டுறோம். ஏன்னா இந்த விஷயத்த வெளியுறவுக்கு கொண்டு போறதுன்றது எங்களுக்கு குறைவா இருக்கு. அந்த வெளியுறவுக்கு கொண்டு போன எஃப்எம் ரெயின்போவை வந்து எங்க பூர்ணாம்ப கிராம மக்கள் சார்பாகவும், நான் சார்ந்த தனசுந்தரம்மன் சார்ஜபிட் சொசைட்டி சார்பாகவும் ரொம்ப மனதார வாழ்த்து வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, ஓகே, சூப்பர் சார், தேங்க்ஸ் சார். உங்களுடைய முயற்சி வந்து மேலும் மேலும் வெற்றி அடையட்டும். நம்ம நிகழ்ச்சியில் பேச நன்றி சார். தொடர்ந்து இசையோட இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
3: 8:49 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே, நம்ம புதுவை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். என்ன சொல்ற போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். சீனு இருக்காங்க. ஹலோ.
4: என்ன ஒரு திருப்தி, என்ன ஒரு நிகழ்ச்சியான எனர்ஜி. இன்னைக்கு நம்ம புதுவை லைவ் ஷோல தாவலகுப்பத்து பக்கத்துல இருக்க நம்ம பூர்ணாங்குப்பம் முழியன் குளக்கரையில் நின்று 400 வருஷத்து நினைவுல பகிர்ந்துட்ட நம்ம ஊர் பெரியவர்கள் வீட்டு தேவைகள் இந்த நேரத்தில் நீரை நம்பி இருக்கிற நம்ம பாசக்கார ஊர்க்கார மக்கள் எல்லாருக்கும் பார்க்கறது வரலாற்றையும் டெக்னாலஜியும் கனெக்ட் பண்ணி மாஸ் காட்டின நம்ம ஊர் மக்கள், அப்புறம் இந்த ஊரோட வாழ்வாதாரத்தை காப்பாத்துற நம்ம சாம்பியன் விவசாயிகள் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசின இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு நிறைவா ஜாலியா பறந்துச்சு. ஒண்ணு மட்டும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு, நம்ம முழியன் குளம் வெறும் தண்ணி நிக்கிற ஒரு குளம் மட்டும் இல்லையா, அது நம்ம முன்னோர்களோட 4 மொழி தொழில்நுட்ப அறிவும், 2 ஏக்கர் பரப்பளவுல 5 கோடி லிட்டர் தண்ணீரை சேமித்து வச்சிருக்கிற நம்ம பூர்ணாங்குப்பம் மக்களோட கூட்டு உழைப்பு, கடல் நீர் உள்ளத்துடன் நீராதாரத்தை பாதுகாக்கிற ஒரு கம்பீரமான அறம் தான் இந்த முழியன் குளம். இன்னைக்கு காலையில தங்களோட யதார்த்தமான பாசமான பேச்சாளர் என் மைக் மாதிரி வந்து இந்த ஷோவை சிறப்பித்த பூர்ணாங்குப்பம் மக்கள் எல்லாருக்கும் உங்க ஆர்ஜெக்டினோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் முழுக்க இந்த முழியன் குளக்கரை காத்திருக்கின்ற குழு குழு எனர்ஜி உங்க கூடவே இருக்கட்டும். மீண்டும் ஒரு நம்ம குதிரை நிகழ்ச்சியில அதிரடியான ஏரியால வந்து புதிய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களை அப்படியே வந்து லைவ் அண்டிக் பண்றோம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஆர்ஜெக்டுரிய அர்ஜெக்டினும் எப்பவும் போலமே நம்ம சிக்னேச்சர் இருந்தவர். நம்ம நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாப்போம், அதுதான் நம்ம எதிர்கால தலைமுறைக்கான ஆகத்திருந்த சொத்து. இசையோடு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நன்றி சீனு. நேர்களே, வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8:55. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிரங்கம் சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமா அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில் ஒரு விளக்கை வச்சிருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? எங்கேயோ புறப்பட்டு போனார். ஒரு 5-6 எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது. அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கு

0: ஏத்தனார் வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா, இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுவிட்டேன்னு உறுதியாக இருப்பான், கடை கண்ணில் பட்டுவிட்டதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது, அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையும் தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான், தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு இழுத்தான். சரி கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தான், அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான், ஞாபகம் வந்துட்டுதுன்னா. என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கு எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் எனும் உலக ஒலி ஒளி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு 2027 கிரியேட்டட் இன் இண்டியா சேலஞ்ச் சீசன் 2 பிரிவின் கீழ் தொழில்துறை தலைமையிலான முன்மொழிவுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. கிரியேட்டட் இன் இண்டியா சேலஞ்ச் என்பது ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் உள்ள படைப்பாளிகளை கண்டறிதல், வளர்த்தல், திறன்களை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டதாகும். மேலும் இத்துறையைச் சேர்ந்த நிறுவனங்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் wavesbazaar.com என்ற இணையதளத்தின் மூலம் தங்களது திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2028-29ஆம் ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தனது விருப்பத்தை இந்தியா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. நேற்று இரவு நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் இந்தியாவின் வேட்பு மனுவை அளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலக அமைதி, பாதுகாப்பு மற்றும் சமத்துவமான வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அணுகுமுறையாக இது அமையும் என்று கூறினார். 2026-27ஆம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் BSNL தனது செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாயில் தற்காலிகமாக சுமார் 10% அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற BSNL நிறுவனத்தின் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இந்த வருவாய் 4,017 கோடி ரூபாயாக இருந்ததாகவும், இந்த ஆண்டு அது 4,418 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி ஒதியம்பட்டு சாலையில் அமைந்துள்ள காகித அட்டை தயாரிப்பு தொழிற்சாலையில் நேற்று இரவு 7:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்புப் படையினர் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற முதல் மகளிர் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை 270 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரே ஒரு டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, மீண்டும் உங்களை இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. உங்க மொபைல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது என்ன படம், கூடவே உங்களுடைய பெயர், ஊர் எல்லாத்தையும் தெல்ல தெளிவா டைப் செஞ்சு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுடைய விருப்பமான பாடலை பிளே பண்ண நான் ரெடியா இருக்கேன். அந்த வகையில இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சாங் கேட்க போறோம் சந்திரமுகி. இந்த படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கோவை மாவட்டம் புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன். அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: FM Rainbow புதுவை 102.8 இணைய வழி நேர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 9:10. இப்போ சாங் கேட்க போறோம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துல இருந்து ஐயோ சாங் கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும்ப கொண்டான்ல இருந்து உங்களுடைய விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எல்லாரும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்போ நம்ம த வாரியர் படத்துல இருந்து பாடல் கேட்கிறோம். புல்லட் சாங் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரைக்குடியில இருந்து கனகவல்லி, நாச்சியார்புரத்துல இருந்து நாகவல்லி, நன்னிலம்ல இருந்து நாராயணன். டைம் கரெக்டா 9:16:25 ஆகுது. இந்த டைம்ல இந்த சாங் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். அண்ட் உங்களோட விருப்பமான பாடலும் இந்த ஷோல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இணைய வழி நேயர் விருப்பம். டைம் கரெக்டா 9:21, 29 நொடிகள் ஆகுது. இப்போ சாங் கேட்க போறோம். கருப்பு தான் இவங்களுக்கு பிடிச்ச கலரா? வெற்றி கொடி கட்டுப்பாட்டுல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்டில இருந்து ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ஹன்சிகா மற்றும் ராகுல் இவங்களோட விருப்பமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. உங்களோட விருப்பமான பாடலையும் நீங்க கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி நேயர் விருப்பம். டைம் கரெக்டா 9:47:43 ஆகுது. நிகழ்ச்சியில இப்போ பாடல் கேட்க போறோம், பூமகள் ஊர்வலம். இந்த படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன். எங்களுடைய விருப்பமான பாடல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 9:33 ஆகுது. நிகழ்ச்சியில இப்போ பாடல் கேட்க போறோம். சாமி 2 படத்துல இருந்து எந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க? லூயிஸ் செல்வராஜ், வடவள்ளி கோவையில இருந்து. உங்களோட விருப்பமான பாடலையும் இந்த ஷோல நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 9:38 ஆயிட்டு இருக்கு. இப்போ பாடல் கேட்க போறோம். சிங்கம் படத்துல இருந்து சாங் கேட்டிருக்காங்க. மாதாவரம் பால் பண்ணையில இருந்து சரஸ்வதி பத்மநாபன், எங்களுடைய விருப்பமான பாடல்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்போ பாடல் கேட்க போறோம். உள்ளத்தை அளித்தா இந்த படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. காரைக்கால்ல இருந்து விஜயராகவன், நான் இதே சாங்க விரும்பி கேட்டிருக்காங்க. ராதா பிரியா தேனி மாவட்டத்திலிருந்து எங்களோட விருப்பமான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி நேயர் விருப்பம். டைம் கரெக்டா 9:53:57 ஆகியாச்சு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய நேயர்கள் ஹாப்பியா இருந்திருப்பாங்க, அவங்களுடைய சாங் பிளே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும், நம்மளோட பாடல் பிளே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மணி நேரத்துல எவ்வளவு பாடல் பிளே பண்ண முடியுமோ அவ்வளவு பாடல் பிளே பண்ணியாச்சு. சோ உங்களுக்கு கவலை வேண்டாம், ஓகேவா? யார் யாரெல்லாம் பாடல் கேட்டாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நாகர்கோவில் இருந்து மந்திரமூர்த்தி, தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியன், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர், மணலிமாறன் தமிழ்மாறன் வெற்றிமாறன் சென்னையிலிருந்து, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், ஆண்டிப்பட்டி ஆராதனா, கலியபெருமாள் பத்மபிரியா, கீர்த்தனா அகிலேஷ் முத்தியால்பேட்டை புதுச்சேரி, தென்காசி மாவட்டம் விந்தன்கோட்டை முருகன் பத்ரகாளி சுதன் ராஜேஷ், மகேஷ் பாண்டியிலிருந்து கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர் மற்றும் ஜோதிகா, வேல்முருகன் கூத்தப்பாக்கம் கடலூர், ஐயப்பன் அறந்தாங்கிலிருந்து வாரியங்காவல் கதிரவன் வசந்தி, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், வெள்ளிவாக்கம்லிருந்து குபேந்திரன், வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், முத்தரசநல்லூர்லிருந்து நவீன் சுந்தர், திருச்சி குமரன் நகர்லிருந்து லட்சுமி, பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, சாமிநாதன் மற்றும் சித்ரா திருச்சியிலிருந்து. இவங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: கேட்க போற பாடலோட இன்றைய இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

இப்படி சூடு.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். நாட்டின் மிகப்பெரிய உலகளாவிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று தொடக்கி வைக்கிறார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி வணிகம், முதலீடு, மூலப்பொருட்கள் கொள்முதல், புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளுக்கு முதன்மை தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கண்காட்சியில் அமெரிக்கா, போர்ச்சுகல், ஸ்பெயின், நியூசிலாந்து, தென்கொரியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 1000க்கணக்கான கண்காட்சியாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். நமஸ்தே எனும் தேசிய இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார சூழல் அமைப்புக்கான செயல்திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இன்று நமஸ்தே தினத்தை கொண்டாட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 136வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 24ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி 15 மீனவர்களுடன் சங்கர்பூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இழுவை படகு 5ஆம் தேதி முதல் படகுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. தற்போது மேற்கு வங்க கடற்கரைக்கு அருகே காணாமல் போன அந்த மீன்பிடி இழுவை படகு வங்காள விரிகுடாவில் கவிழ்ந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் 9 மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் 6 பேரை காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி பிரீமியர் லீகின் 3வது சீசன் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று காலை நடைபெற்ற 12வது லீக் போட்டியில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 10:03:38. நேர்களே, இன்னைக்கான கெட் செட் கோ நிகழ்ச்சி எது சம்பந்தப்பட்டது, எந்த தீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலவு, ஆமாங்க சந்திரன், இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இன்னைக்கு உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. நீங்க FM ரெயின்போல கால் பண்ணுங்க, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 2271760225230 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து பேசுறீங்க இல்லை மொபைல்ல இருந்து கால் பண்றீங்க அப்படின்னும் போது 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே, நிகழ்ச்சியில இன்னைக்கான தீம் என்ன அப்படிங்கறது சொல்லியாச்சு. நம்ம நிலவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படிங்கறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளூ மூன் அப்படின்னா என்ன? இந்த ப்ளூ மூன் அப்படின்னும் போது சந்திரன் நீல நிறத்துல தெரியுமா அப்படிங்கறதா உங்களுக்கான முதல் கேள்வி. ப்ளூ மூன் அப்படின்னா என்ன? இந்த ப்ளூ மூன் இருக்கும்போது சந்திரன் நீல நிறத்துல தெரியுமா? இதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுனா கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு, நம்பர் 2271760225230.

0: கேட்டுட்ருக்கீங்க நேர்லே எஃப்எம் ரெயின்போ 102.8ல். இது கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிலவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்காக கேட்க ஆரம்பிச்சாச்சு. முதல் கேள்வியும் கேட்டாச்சு, ப்ளூ மூன்னா என்ன, இந்த ப்ளூ மூன் அப்போ சந்திரன் நீல நிறத்தில் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? தெரியுமா, சரியா தவறா? இத
1: கேட்டிருக்கேன்.
0: அதனால தவறு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதற்கான ஏன் அது அப்படின்னு தெரியுமா? பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: ராஜகோபால் வில்லியனூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, கேள்வி கேட்டீங்களா? இதற்கான காரணம் தெரியுமா உங்களுக்கு? ப்ளூ மூன் அப்படின்னா என்ன தெரியுமா?
2: ஒரு மாசத்துல இரண்டு நாள் பௌர்ணமி வந்தா இரண்டாவது பௌர்ணமி அப்ப அந்த ப்ளூ மூன் வருமா?
0: ஓகே,
2: அடுத்தது வந்து இந்த கிளைமேட் சேஞ்சினால புகை மண்டலமா இருந்துச்சுன்னா அது வெதர் கண்டிஷன் மாறும்போது நிலவு மேல பட்டு அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுமா ப்ளூ மூன் மாதிரி?
0: வாவ் வாவ், சூப்பர் சூப்பர் சார், எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரு மாதத்துல வரக்கூடிய இரண்டாவது பௌர்ணமி தான் வந்து ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஆமா.
0: ஓகே, ரீசன்ட்டா இது வந்தது எப்பன்னு தெரியுமா உங்களுக்கு?
2: என்ன
0: ஒரே மாதத்துல வரக்கூடிய இரண்டாவது பௌர்ணமி தான் வந்து ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் சரியான பதில். சரி, நேர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத போயிடலாம். சூப்பர் மூன் அப்படி என்றால் என்ன? சூப்பர் மூன் என்றால் என்ன? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுனா கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230. சூப்பர் மூன் என்றால் என்ன? இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுனா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்த, சூப்பர் மூன் என்றால் என்ன? இதுதான் இந்த கேள்விக்கான பதிலோட ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க கலைவாணி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் மேம்.
0: ஓகே, சொல்லுங்க, சூப்பர் மூன் என்ன?
1: நிலவுக்கு மிக அருகில் சந்திரன் வர.
0: நிலவுக்கு அருகில சந்திரனா? ரெண்டும் ஒண்ணுதாங்க. சொல்லுங்க. உங்க பதிலுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்
1: மேம். நான் சொல்ற பதில் சொல்றேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: சந்திரன் தனது நீள்வட்ட பாதையில் பூமிக்கு மிக அருகில் வரும்போது சூப்பர் மீன், சூப்பர் மூன் சொல்றாங்க மேம்.
0: அப்படியா? அதாவது இப்ப வந்து போன்ல பார்த்து எங்களுக்கு பதில் சொல்லிட்டீங்க அதானே? சரி, ஓகே, சரியான பதில். அதாவது சந்திரன் வந்து பூமிக்கு மிக அருகில வரக்கூடிய நேரத்துல நிகழக்கூடிய ஒரு பௌர்ணமி தான் வந்து சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஓகே,
0: சரியான

0: பதில் கொடுத்திருக்கீங்க கலைவாணி மேடம், வாழ்த்துக்கள், நன்றி. பார்த்து சொன்னாலும் கரெக்டா சொல்லிட்டீங்க,
1: நன்றி.
0: ஓகே, நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760 2275230 என்ற நம்பர்ல. அதாவது சூப்பர் மூன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சந்திரன் பூமிக்கு மிக அருகில இருக்கும் நேரத்துல நிகழக்கூடிய பௌர்ணமி சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சூப்பர் மூன் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பூமிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப பெருசாகவும் நல்லா பிரகாசமாகவும் தெரியும் இந்த சூப்பர் மூன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, முன்னாடி நம்ம ப்ளூ மூன் சூப்பர் மூன் பார்த்துட்டோம், இப்போ வந்து பிளட் மூன். இந்த பிளட் மூன் பொதுவாக எந்த நிகழ்வின் போது தோன்றும், இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பிளட் மூன் பொதுவாக எந்த நிகழ்வின் போது தோன்றும், இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு கிட்ட இருந்ததுன்னா கால் பண்ணலாம் FM ரெயின்போக்கு. இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக பாட்டு மதுரை படத்துல இருந்து கேட்கலாம்.

இன்னைக்கு நிலவு சம்பந்தப்பட்ட கேள்விகள். அந்த வகையில கடைசியா நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பிளட் மூன் பொதுவா எந்த நிகழ்வின் போது தோன்றும் அப்படின்னு கேட்டு நிகழ்ச்சியில ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். பேசிட்டு இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல. நேர்ல இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. பிளட் மூன் பொதுவாக எந்த நிகழ்வின் போது தோன்றும்?

0: கேட்டுட்டு நேர்லே எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர், ஹலோ வணக்கம்.
1: வைதேகி, நான் வணக்கம் சொல்றேன் உங்க எல்லாருக்கும்.
0: ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: எல்லாருக்கும்.
0: ஓகே, எங்க இருந்து
1: கூப்பிடுறீங்க? நான் பாண்டிச்சேரி கோட்டக்குப்பத்தில இருந்து பேசுறேன்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன் மா, பை காட் கிரேஸ்.
0: ஓகே, சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா?
1: ப்ளட் மூன். ப்ளட் மூன் வந்து ஜெனரலி லூனார், டோட்டல் லூனார் எக்ளிப்ஸ்னாங்க, பூர்ணச்சந்திர கிரகணம் சொல்வாங்க இல்லையா, அப்பதான் அது நடக்கும். ஏன்னா அந்த சன் ரேஸ் வந்து
0: ஓகே. நேர்களே, அதாவது இந்த பிளட் மூன் அப்படிங்கிறது வந்து பொதுவா முழு சந்திர கிரகணம் அந்த நிகழ்வின் போதுதான் இந்த பிளட் மூன் அப்படிங்கிறது தோன்றும். ஸோ இதுதான் சரியான பதில். நேர்களே, உங்களுக்கான அடுத்த கேள்வி இது வந்துகிட்டே இருக்கு. ஸ்ட்ராபெரி மூன், இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸ்ட்ராபெரி மூன் எதன் பெயரை குறிக்கிறது? அதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸ்ட்ராபெரி மூன் என்ற பெயர் எதை குறிக்கிறது? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுனா கால் பண்ணுங்க FM Rainbow 2271760 2752 30.

0: 10:35 மூன்று நொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: அனைவருக்கும்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சுந்தரன்.
0: ஓகே, சொல்லுங்க சார், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, ஸ்ட்ராபெரி மூன் அப்படிங்கறது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: அதாவது ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நிலவை ஸ்ட்ராபெரி மூன் என்று அழைப்பார்கள்.
0: ஓகே, சூப்பர், சரியான பதில் சொல்லிட்டீங்க. எப்படி தெரியும் இது உங்களுக்கு?
1: கூகுள் தான் சர்ச் பண்ணேன்
0: மேடம். சரி, ஓகே. ஆமா, இது வந்து நம்ம ஊர்ல வழங்கப்படக்கூடிய பெயர் இல்ல, இது வந்து மேலை நாடுகள்ல பாரம்பரியமா இருக்கக்கூடிய பெயர் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்ல வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. சோ ஸ்ட்ராபெரி மூன் வந்து ஜூன் மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கற சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி,
0: நன்றி. ஓகே, நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம், கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு. ஓகே, நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இல்ல, லாஸ்டா நான் வந்து ஸ்ட்ராபெரி மூன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப வரக்கூடிய கேள்வி வந்து உல்ஃப் மூன். உல்ஃப் மூன் எந்த மாத பௌர்ணமியின் பெயர்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுவும் வந்து ஒரு மந்த்ல வரக்கூடிய பௌர்ணமி தான். இந்த உல்ஃப் மூன் எந்த மாத பௌர்ணமியின் பெயர்? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு. நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்கு கஜினி படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

0: நேயர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர் பணியில் சேர எழுத்து தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நாளை முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படவுள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5 முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 0413-222-0115 மற்றும் கைபேசி எண் 8700073622. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: இசையோடு என்றும் நீங்கள்

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: 5:40
2: உங்களுக்கான கேள்வி, உல்ஃப் மூன் எந்த மாத பௌர்ணமியின் பெயர் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: ஆமா மேம், ஜனவரி மாதத்துல வரக்கூடிய அந்த மூனினுடைய பெயர் தான் அந்த நாட்டுல அப்படி சொல்லுவாங்க மேம்.
2: ஓகே, இது காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: மேம், அந்த மாதம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு மாதமா, அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த உல்ஃப்கெல்லாம் ஒரு மாதிரி ஹவுலிங் சவுண்ட் அப்படிங்கறத குடுக்குமா, அதனாலதான் அதற்கு வந்து உல்ஃப் மூன் அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க. இது மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு மேம், 100% அது கரெக்டா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அந்த நம்பிக்கையினால அவங்க
2: ஓகே. ஆமா, அது கரெக்ட் தான். இருந்தாலும் ஜனவரி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியின் பெயர் வந்து உல்ஃப் மூன் அப்படின்னு நம்ம நாட்டுல இல்ல, மேற்கத்திய நாடுகள் சொல்றதுதான். ஓகே, சரியான பதில் கொடுத்திருக்கீங்க, நன்றி. நேர்களை, உங்களுக்கான நிறைவான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் இந்த ஆங்கில பழமொழியின் பொருள் என்ன? இதுதான் உங்களுக்கான நிகழ்ச்சியோட நிறைவான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கால் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760-2275230.

0: 10:55 36 நொடிகள் ஆயிடுச்சு. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவா நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சொற்றொடருக்கான விளக்கம் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்த நிகழ்ச்சியில ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன். நலமா
0: இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நான் ஒரு நம்பிக்கையா ஒரு கெஸ்ட் பண்ணி சொல்றேன். அது தமிழ்ல சொல்லுவாங்க, அத்திப்பூ பூத்த மாதிரி வந்துட்டாங்கப்பா, அத்திப்பூத்த மாதிரி நடந்துருச்சுப்பா அப்படிமாங்க.
0: ஆமா ஆமா,
1: அதே மாதிரி இது ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு, எப்போது ஒரு நடக்கிற நிகழ்வுக்கு அப்படி சொல்லுவாங்க.
0: ஆமா, மிகவும் அரிதா நடக்கக்கூடிய நிகழ்வு தான் வந்து நிகழ்ச்சியில நம்ம இந்த நிலவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய கேட்டோம். நேயர்கள்லாம் வந்து ரொம்ப அழகா கலந்துகிட்டு நிறைய பதில் எல்லாம் சொன்னாங்க. எல்லாருக்குமே வந்து FM ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்ததா வேறொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவா திருப்பாச்சி படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இன்று கொல்கத்தாவில் திவ்ய கலா மேளாவை தொடக்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் மற்றும் அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அதாவலே ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இந்த மேளா வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் இந்நிகழ்ச்சியில் இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார சூழலுக்கான தேசிய செயல் தினம் கொண்டாடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் படகு விபத்தில் உயிரிழந்த 3 ஆந்திரா சுற்றுலா பயணிகளின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் சென்றடைந்தன. ஆந்திரப்பிரதேச சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஸ்ரீனிவாஸ் ஹைதராபாத் விமான நிலையத்தில் உடல்களை பெற்றுக் கொண்டார். மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர் மற்றும் கடப்பாவில் உள்ள உயிரிழந்தவர்களின் சொந்த ஊர்களுக்கு உடல்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை அவர் மேற்பார்வையிட்டார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இறுதி ஏற்பாடுகளை ஒருங்கிணைக்கும் பணியில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன. கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், சென்னைக்கான பிரான்ஸ் துணை தூதரகத்தின் துணை தூதர் திரு ஜீன் பிலிப் ஹூத்தர் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்தினர். மேலும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் பலர் இதில் பங்கேற்றனர். புதுச்சேரி பிரீமியர் லீகின் 3வது சீசன் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் 2 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியும் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியும் களம் காண்கின்றன. மாலை 6 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ரூபி லெஜண்ட்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03, 25 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் உங்களுடைய நான் அஜய் ஜீவிதா. நிறைய மெலடியான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வகையில முதல் பாடல் கேட்கலாம், கார்த்திக் மற்றும் சைந்தவியோட குரல்கள்ல புலிவால் படுத்திருந்து பாடல்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216166.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக் டைம். கரெக்டாக 11:10:46 ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்கலாம். ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸில் ரெக்க படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். டைம் கரெக்டா 11:16 ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். வி பிரசன்னா மற்றும் சைந்தவி இவங்களுடைய வாய்ஸ்ல நீர் பறவை படத்திலிருந்து.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
1: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: ஏய்,
7: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக் டைம். கரெக்டா 11:51 ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததா கேட்கலாம் ஸ்ரேயா கோஷலோட வாய்ஸ்ல சாட்டை படத்துல இருந்து பாடல்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
1: புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு மேல் பிரிவு எழுத்தர் பணியில் சேர எழுத்து தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நாளை முதல் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. அனைத்து வார நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். சிறப்பு பயிற்சி வகுப்பில் அனைத்து பாடங்களிலும் சிறந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் மற்றும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளதால் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 04132200115. கைபேசி எண் 8870073622. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடியான பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் டைம் கரெக்டாக 11:38 ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். கார்த்திக் மற்றும் ஸ்ரீ மதுமிதாவோட வாய்ஸ்ல கோரிப்பாளையம் படத்திலிருந்து பாடல்.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை தேஃபம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 11:45. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் காயத்ரி மற்றும் விஜய் ஆண்டனியோட வாய்ஸ்ல பாடல் டிஷும் படத்திலிருந்து.
2: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.
2: டைம் கரெக்டா 11:56. 4 நொடி ஆகியாச்சு. மேலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம், வேலாயுதம் படத்திலிருந்து. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜீவிதா. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று தொடக்கி வைத்தார். புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சி உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், முதலீட்டாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், சர்வதேச பிரதிநிதிகள், கைவினைக் கலைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்துறையினரை ஒருங்கிணைக்கும் ஒரு தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 14 நாடுகளைச் சேர்ந்த கண்காட்சியாளர்கள், 20க்கும் மேற்பட்ட சர்வதேச வல்லுநர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் இக்கண்காட்சியில் பங்கேற்க உள்ளனர். கத்தாரின் தந்தை அமீர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் தானியின் துயர மறைவிற்கு இந்தியா சார்பில் இரங்கல் தெரிவிப்பதற்காக நாடாளுமன்ற மற்றும் சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹாவிற்கு புறப்பட்டார். தந்தை அமீர் நவீன கத்தாரை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றியவர் என்றும் இந்தியாவின் சிறந்த நண்பர் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி 15 மீனவர்களுடன் சங்கர்பூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இழுவை படகு விபத்துக்குள்ளானதில் 9 மீனவர்கள் உயிரிழந்துள்ளனர் என்றும் 6 பேரை காணவில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்திற்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் கருணைத் தொகையாக வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட உள்ளது என்று புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரமேஷ் அறிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணி ஸ்பெயினை இன்று அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள டல்லாஸ் மைதானத்தில் எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி நள்ளிரவு 12:30 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய வணக்கத்தோடு. இன்றைய வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 12:03:55. நேர்களே, வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளுமே அன்றைய தினத்துல நடந்த வரலாற்று நிகழ்வுகள் இது பத்தி தான் தெரிஞ்சுக்கோம் இல்லையா. சோ இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்டா நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் கோபால் கணேஷ் அகர்கர் அவருடைய பிறந்த தினம். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் புகழ்பெற்ற சமூக சேவகரும் கூட. இவர் ஒரு பத்திரிகையாளராகவும் புகழ்பெற்றவர். இவர் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரரான லோகமான்யா பாலகங்காதர திலக்கின் வகுப்பு தோழரா இருந்தவர். இவர் சுதாகர் அப்படிங்கிற வார இதழையும் தொடங்கினார். கோபால் கணேஷ் அகர்கர் 1892 புனேவில் இருக்கக்கூடிய ஃபெர்குசன் கல்லூரியின் தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். அதிலிருந்து அவர் இறுதி வரைக்கும் அந்த பதவியில இருந்தார். அகர்கர் அவர்கள் இன்றைய தினம் 1856 அன்று மகாராஷ்டிராவின் சதாராவில் பிறந்தார். சோ கோபால் கணேஷ் அகர்கர் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. வரலாற்றில் இன்று இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசபந்து குப்தா அவர்கள் பத்தி தான். சோ இவருடைய பிறந்த தினம் இன்று. இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு புகழ்பெற்ற தேசபக்தர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் பத்திரிகையாளரும் கூட. இவரோட மாணவர் பருவத்திலேயே குப்தா அவர்கள் தேசிய இயக்கத்துல இணைஞ்சார். இவரால் ஈர்க்கப்பட்ட லாலா லஜபதி ராய் இவர் தன்னோட சேர்த்துக்கிட்டார். இவருக்கு மக்களை ஒருங்கிணைக்கும் பெரும் திறன் இருந்திருக்கு. 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது இவர் கைது செய்யப்பட்ட. அதற்கப்புறமா 1945 சிறையிலிருந்து வெளியே வந்தார். ஒரு பத்திரிகையாளரா தேசபந்து குப்தா அவர்கள் குப்தா அப்படின்னும் அழைக்கப்பட்டாரு. 1948 இவர் அகில இந்திய செய்தித்தாள் ஆசிரியர்கள் மாநாட்டின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். குப்தா அவர்கள் சாதி அமைப்பை எப்பவும் எதிர்க்கிறவராகவே இருந்திருக்காரு. சோ இவருடைய பிறந்த தினம் இன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் வந்து எப்ப பிறந்தார் அப்படின்னா, 1900 வருஷம் ஹரியானாவின் பானிபட்ல பிறந்தார்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு.

0: மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: 12:20:43 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியை கேட்டிருக்கீங்க. நேரத்திலே இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் முகலாய பேரரசர் ஷாஜஹான் தனது மகன் அவுரங்கசீபை டெக்கான் பிராந்தியத்தின் வைஸ்ராயாக இன்றைய தினம் வந்து நியமித்தார். எந்த ஆண்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1636 ஆண்டு. பின்னர் இவர் இந்தியாவின் சக்தி வாய்ந்த முகலாய பேரரசர்களில் ஒருவரா உயர்ந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த வரலாற்று பின்னணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் 1789 பாஸ்டில் சிறை தாக்குதல். இது வந்து எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ்ல பாஸ்டில் சிறை தாக்கப்பட்டதன் மூலம் பிரெஞ்சு புரட்சி ஆரம்பிக்கப்பட்ட தினம் இன்று. ஸோ இந்த நாள் வந்து பிரான்ஸ் தேசிய தினமாகவும் கொண்டாடப்படுது. இது வந்து இன்றைய தினம் 14th July பிரெஞ்சு புரட்சி ஆரம்பிக்கப்பட்ட தினம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக இருக்கு. நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக அப்பு படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: 102.8 FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி. இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் 1942 வெள்ளையனே வெளியேறு தீர்மானம். அதாவது இன்றைய தினம் மகாராஷ்டிராவின் வார்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் குவிட் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுவே பின்னாடி 8 August 1942 அன்று மும்பையில் அகில இந்திய காங்கிரஸ் குழுவால் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தின் மிக முக்கியமான இயக்கமாக உருவானது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்றைய தினம்தான் வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றல் என்ற நிகழ்ச்சி. இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் 1850 வருஷம் செயற்கையாக உரைய வைக்கப்பட்ட பனிக்கட்டி முதன்முறையாக பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்ட தினம் இன்று அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இன்னொரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் 1965 நாசாவின் மரைனர் 4 விண்கலம் செவ்வாய் கிரகத்தின் முதல் நெருக்கமான புகைப்படங்களை பூமிக்கு அனுப்பிய தினம் என்று அப்படின்னு சொல்லப்படுது. சோ நேர்களை கேட்ட இந்த தகவலோடு இன்று

0: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: இதில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவு சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்படவுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழக

மாவட்டத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாரக்காராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள்

0: பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதி உதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 நவம்பர் 22 சந்துவா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா, டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50. FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நாம் எந்த மாதிரி வாழ்கிறோம் என்பதை கொஞ்சமாவது

நீ பாரம்மா, உனக்கு 40 வயதாகிறது. இதுவரை நீ என்னத்தை கண்டுவிட்டாய்? அப்பா உன்னை அடித்தார். அவரது தொல்லைகளையெல்லாம், வாழ்வின் கசப்பையெல்லாம் உன்னை அடிப்பதன் மூலம் அவர் தீர்த்து கொண்டார் என்று இப்பொழுது உணர்கிறேன் நான். கசப்புணர்ச்சிதான் அவரை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் இந்த மாதிரி கசப்பும் தொல்லையும் எங்கிருந்து வருகின்றன என்பதை அறிந்து கொள்ளவே இல்லை நாம். அவர் 30 வருஷ காலமாய் உழைத்தார். இந்த தொழிற்சாலை 2 கட்டிடங்களாக இருந்த காலத்திலிருந்து அவர் வேலை பார்த்தார். இப்பொழுதோ அவை 7 கட்டிடங்களாக பெருகிவிட்டன. அவன் சொல்வதை ஆர்வத்தோடும் பயத்தோடும் அவள் கேட்டாள். மகனின் கண்கள் அழகாக பிரகாசித்துக் கொண்டிருந்தன. தன் மார்பை மேஜையின் மீது சாய்ந்தவாறு கண்ணீர் படிந்து ஈரம் பாய்ந்து அவளது முகத்திற்கு நேராக குனிந்து தான் புரிந்து கொண்டுள்ள உண்மையை பற்றி பிரசங்கத்தை தொடங்கினான் பாவல். இளமையின் முழு பலத்தோடும், மாணவன் ஒருவனது அறிவின் அகந்தையோடும், உண்மையின் மீது உள்ள பரிபூர்ண விசுவாசத்தோடும் தனக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்த விஷயங்களை பற்றி அவன் பேசினான். தாய்க்காக பேசியதை விட தன்னை பரீட்சித்துக் கொள்ளவே அவன் பேசினான். சில வேளைகளில் அவன் வார்த்தைகள் கிடைக்காமல் பேச்சை நிறுத்தினான். அப்பொழுது கண்ணீர் திரைக்கு அப்பால் ஒளி செய்யும் அன்பான கண்களை கொண்ட தன் தாயின் வேதனை நிறைந்த முகம் தன்னெதிரே இருப்பதை உணர்ந்து கொண்டான். அந்த கண்கள் அவனை பயத்தோடும் வியப்போடும் பார்த்தன. அவனோ தன் தாய்க்காக அனுதாபப்பட்டான். மீண்டும் பேச ஆரம்பித்தான். இப்பொழுதோ அவன் அவளை பற்றியும் அவளது வாழ்வை பற்றியுமே பேசினான். இதுவரை நீ என்ன சுகத்தை தான் அனுபவித்திருக்கிறாய்? நீ சிந்தித்து மகிழ்வதற்கு சென்று போன உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். தலையை மட்டும் சோர்வாய் ஆட்டினாள். இதுவரை அறியாத புதுமையான உணர்ச்சி, இன்பமும் துன்பமும் கலந்த ஏதோ ஒரு உணர்ச்சி தனது நொந்து போன இதயத்திற்குள் குடிபுகுந்து அதை இதப்படுத்தி சுகமூட்டுவது போல அவளுக்கு தோன்றியது. அவளை பற்றியும் அவளது வாழ்க்கையை பற்றியும் யாரேனும் பேசுவதை கேட்பது இதுதான் அவளுக்கு முதல் தடவை. மகனது வார்த்தைகள் அவளது மங்கி மக்கி போன பழைய நினைவுகளை, எந்த காலத்திலேயோ செத்துழிந்து தேய்ந்து போன பழைய இளமை கால சிந்தனைகளை நினைவுக்கு கொண்டு வந்தன. வாழ்க்கையின் மறைந்து போன மங்கலான அதிருப்தி உணர்வுகள் மீண்டும் ஞாபகத்திற்கு வந்தன. அப்பொழுது அவன் தன் தோழிமாரோடு வாழ்க்கையை பற்றி, அனைத்தையும் பற்றி எவ்வளவோ பேசியிருக்கிறாள். ஆனால் அவளது தோழிகளும், ஏன் அவளும் கூட, தங்களது வாழ்க்கையின் துன்பத் துயரங்களை பற்றி குறைப்பட்டுத்தான் பேசிக் கொண்டார்களே அன்றி அதற்குரிய காரணத்தை ஆராய முனையவில்லை. ஆனால் இப்பொழுதோ அவளது மகன் அவள் எதிரே உட்கார்ந்திருந்தான். அவனது கண்களும் முகமும் பேச்சும் வெளியிடுவதெல்லாம் அவளது இதயத்தின் அடித்தளத்தையே தொட்டன. தன் தாயின் வாழ்க்கையை நன்றாக புரிந்து அவளது துன்பத் துயரங்களை பற்றி அவளிடமே அனுதாபத்தோடு பரிந்து பேசும் தன் மகனைக் கண்டு அவளது மனத்தில் பெருமை உணர்ச்சி நிரம்பி ததும்பியது. ஆனால் தாய்மார்கள் என்றும் அனுதாபத்துக்குரியவராகவே ஆவதில்லை. அதுவும் அவளுக்கு தெரியும். அவன் பெண்களின் வாழ்க்கையை பற்றி சொன்னவை அனைத்தும் கசப்பான எனினும் ஊரறிந்த உண்மைகள்தான். ஆனாலும் அவளது இதயத்தில் பலவிதமான உணர்ச்சிகள் கிளர்த்தெழுந்து இயல்புக்கு மீறிய அன்போடு இதம் செய்து சுகமூட்டுவதாக தோன்றியது. நீ என்னதான் செய்ய விரும்புகிறாய் என்று அவனது பேச்சில் குறுக்கேட்டு கேட்டாள் அவள். முதலில் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தொழிலாளர்களான நாம் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உறுதியும் அழுத்தமும் நிறைந்த அவனது நீல கண்களில் அப்போது மென்மையும் அன்பும் கலந்த ஒரு ஒளி நிறைந்திருப்பதை காண அவளுக்கு குதூகூலமாய் இருந்தது. அமைதி நிறைந்த இளம் புன்னகை அவளது இதழ்களில் நெளிந்தது. எனினும் அவளது கண்ண சுருக்கங்களில் கண்ணீர் திவலைகள் இன்னும் துடிதுடித்துக் கொண்டுதான் இருந்தன. வாழ்க்கையின் கசப்பை தெள்ள தெளிவாக உணர்ந்துவிட்ட தன் மகனை பற்றிய அவளது பெருமை உணர்ச்சி அது ஒரு புறம். மற்றவர்கள் பேசுவதற்கு மாறாக அவன் பேசுவது அவன் உட்பட்ட இச்சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பழகி காய்ந்து போன வாழ்க்கையை எதிர்த்து அவன் தன்னந்தனியாக போராட முனைந்து நிற்பது
அவன் இன்னும் இளைஞனாக இருப்பது

0: முதலிய விஷயங்களால் ஏற்பட்ட அவளது நிதான புத்தி ஒரு புறம், இவ்வித இரு உணர்ச்சிகளுக்கு இடையில் அகப்பட்டு அவள் தடுமாறினாள். எனவே அவள் அவனிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட நினைத்தாள். கண்ணே, நீ மட்டும் தன்னந்தனியனாக என்னடா செய்துவிட முடியும்? ஆனால் திடீரென்று சற்றே அந்நியனாக ஆனால் பெரும் அறிவாளியாக தன் முன்னே தோன்றும் மகனை பற்றிய பரவசத்திலிருந்து விடுபட அவள் விரும்பவில்லை. பாவல் தன் தாயின் இதழ்களில் தோன்றிய புன்னகையை, அவளது முகத்தில் தெரிந்த கவன உணர்வை, அவளது கண்களில் மிதந்த அன்பை எல்லாம் கண்டான். உண்மையை அவள் உணர வைத்து விட்டோம் என்று தோன்றியது. தனது வார்த்தைகளின் சக்தியால் ஏற்பட்ட இளமை பெருமிதம் அவனுக்கு தன் மீது உள்ள நம்பிக்கையை வெகுவாக உணர்த்தியது. அவன் சிரித்துக் கொண்டும் முகத்தை சுழித்துக் கொண்டும் உணர்ச்சிமயமாக பேசினான். சமயங்களில் அவனது பேச்சில் பகைமை உணர்ச்சி ஒலி செய்தது. ஆனால் இந்த மாதிரி கடுமை கலகலக்கும் வார்த்தை பிரயோகத்தைக் கண்டு அவனது தாய்க்கு நெஞ்சில் பயம்தான் அதிகரித்தது. எனவே அவள் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டு தன் மகனை நோக்கி மெதுவாக கேட்டாள், இதெல்லாம் உண்மையா பாஷா? ஆமாம் என்று உறுதியோடு பதிலளித்தான் அவன். மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்ற விருப்பத்தினால் மனிதர்களிடையே உண்மையை பரப்பியவர்களை பற்றியும், அப்படி செய்தவர்களை மக்களின் எதிரிகள் மிருகங்களைப் போல வேட்டையாடி சிறையில் தள்ளியதையும் சித்திரவதை செய்ததையும் அவன் தாயிடம் சொன்னான். நான் அந்த மாதிரி ஆட்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள்தான் இந்த உலகம் செழித்து வளர்வதற்கான உரம் என்று ஆர்வத்தோடு கத்தினான் பாவல். இந்த மாதிரி மனிதர்களை பற்றிய எண்ணம் அவனது தாய்க்கு பயத்தை காட்டியது. எனினும் நிலைமை இப்படித்தானா இருக்கிறது என்பதை அவள் மீண்டும் கேட்க விரும்பினாள். ஆனால் கேட்க துணியவில்லை. தனக்கு புரியாத மனிதர்களை பற்றிய, தன் மகனை இந்த மாதிரியான பயங்கரமான விஷயங்களை பற்றி பேசவும் சிந்திக்கவும் கற்றுக் கொடுத்த அந்த மனிதர்களை பற்றிய கதைகளை மகன் சொல்லும்போது திணறிப்போன மூச்சோடு அவற்றை கேட்டுக்கொண்டிருந்தாள். கடைசியாக அவனை பார்த்து சொன்னாள், சரி, பொழுது சீக்கிரம் விடிய போகிறது, நீ போய் படு, கொஞ்ச நேரமாவது தூங்கு, போ. நான் இப்போதே படுக்கப் போகிறேன் என்றான் அவன். பிறகு அவளை நோக்கி குனிந்து கொண்டே, நான் சொன்னதையெல்லாம் புரிந்து கொண்டாயா என்று கேட்டான். ஆமாம் என்று ஒரு பெருமூச்சுடன் பதில் சொன்னாள் அவள். மீண்டும் அவளது கண்களில் கண்ணீர் சொரிந்து வழிய ஆரம்பித்தது. இதெல்லாம் உன் அழிவு காலத்திற்குத்தான் என்று தேம்பினாள். அவன் எழுந்து அறைக்குள் நடமாடினான். சரி, இப்போது நான் எங்கு போகிறேன், என்ன செய்கிறேன் என்பது உனக்கு தெரியும். உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். நீ என்னை நேசிப்பது உண்மையானால் இனிமேல் இதில் தலையிடாதே என்றான் அவன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
5: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரசல்ஸில் நேற்று நடைபெற்ற பாலஸ்தீன நன்கொடையாளர் குழுவின் 2வது அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா பங்கேற்றது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், தூதரக உறவுகள், கடவுச்சீட்டு, விசா மற்றும் வெளிநாட்டு இந்திய விவகாரங்கள் ஆகியவற்றில் பாலஸ்தீனத்தின் நீண்டகால கூட்டாளியாக இந்தியா இருந்து வருகிறது என்பது குறித்து எடுத்துரைத்தார். இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதன் மூலம்

0: இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களில் 99% மேல் சுங்கவரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட உள்ளது என்று புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ரமேஷ் அறிவித்துள்ளார். குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ஸ்ரீராம், இதய நோய் நிபுணர் டாக்டர் பாலமுருகன், நரம்பியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் துரைராஜ், சிறுநீரகவியல் துறை நிபுணர் டாக்டர் சுப்பிரமணியன் முத்தையா ஆகியோர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு செல்ல உள்ளனர். பொதுமக்கள் இந்த சிறப்பு முகாம் மூலம் உயர்தர மருத்துவ சிகிச்சைகளை எளிதாக பெற முடியும் என்று டாக்டர் ரமேஷ் அறிவித்துள்ளார். காரைக்காலில் நாளை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் அறிவுறுத்தலின்படி மாதந்தோறும் நடத்தப்படும் குறைதீர்ப்பு முகாம் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதாராட்டி தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளின் முன்னிலையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் காலை 9:30 முதல் நண்பகல் 12 வரை தங்கள் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை நேரில் சென்று தெரிவித்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியரின் செயலாளர் திரு வித்யாதரன் கேட்டுக் கொண்டுள்ளார். 21 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஜூனியர் மகளிர் ஹாக்கி அணி நாளை இங்கிலாந்தில் உள்ள லிலிஷால் தேசிய விளையாட்டு மையத்தில் பெல்ஜியம் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:35.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
2: FM Rainbow புதுவை 102.8 தொடர்வது.

0: ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற ஒரு டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். அண்ட் இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், இப்போ ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜஸ் வரைக்கும் இந்த மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எவ்வளவு அவசியமான ஒரு விஷயமா இருக்கு?
1: ரொம்ப அவசியம். ஒரு ஸ்கூல்ல இருக்கும் போதே அவங்க வந்து நம்மளுக்கு இந்த உரிமை இருக்கு, நம்ம இவ்வளவு பாதிக்கப்பட்டோம்னா நம்ம வெளியே வரலாம்ன்ற நாலேஜ் தெரியறதை தாண்டி நம்ம இன்னொருத்தவங்களை காயப்படுத்தவும் கூடாது, அவங்களையும் நம்ம மரியாதையோட நடத்தணும்ன்றத கண்டிப்பா ஸ்கூல்ல தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெளியே வரும்போது ஆஃப்டர் 18 அப்புறம் காலேஜ்லயும் சரி, அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளாவோ ஒரு சொசைட்டியாவோ அவங்க வந்து ஒரு பிரச்சனை கமிட் பண்ண மாட்டாங்க. மேம், ஒரு ஸ்கூல்லயே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னு, ஏன்னா ஸ்கூல்ல டீச்சர் சொல்றத புரிஞ்சுக்கிறத தவிர வேற எங்கேயுமே புரிஞ்சுக்க முடியல. அதனால கண்டிப்பா ஸ்கூல்ல சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இருந்தா குழந்தைங்களும் தைரியமா இருக்க வாய்ப்பு உண்டு. மேம்,
2: அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே அவங்க தைரியமா வந்து
1: வெளியில கொண்டு வர முடியும். மேம், மற்றவங்களுக்கும் அவங்க பாதிப்பு தராமலும் இருக்க முடியும். எப்படி மதிக்கணும், இது தப்புன்ற ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். இது சரி, இது தப்பு, இது பண்ணக்கூடாது, எப்படி ஒரு குட் டச் பேக்

0: அட்டச்சுன்ற ஒரு நாலேஜ் இருக்கிற மாதிரி இது இன்னொரு நம்மளை பாதுகாக்கிறத தாண்டி மற்றவங்களுக்கும் நம்மளால ஒரு தப்பு அப்போ ஒரு சட்டமே அதுக்காக உருவாகி இருக்குன்னும் போது அப்போ அதை நடத்தக்கூடாதுன்ற ஒரு பேசிக்கா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அப்படி இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வளர்ந்து வரும் போது அந்த பிரச்சனை நடக்காது மேம், அது தடுக்கப்படும்.
1: ஓகே மேம், சோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களை புதுசா வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ்ல என்ன மாதிரியான அப்டேட்ஸ் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க மேம்?
0: ஐபிசி வந்து பிஎன்எஸ் ஆ மாறுச்சு மேம், பாரத்ய ஞான சங்கீதா அப்படின்னு மாறுச்சு மேம். மாறும் போது பெண்களுக்கு இன்னும் அதிகபட்சமா ஒரு பாதுகாப்பா கொண்டு வந்தாங்க மேம், ரொம்ப அதிகமா பனிஷ்மெண்ட் அதிகம் நடந்தாலுமே அதுக்கு பனிஷ்மெண்ட், ராகிங் கூட ஒரு 3 இயர் பனிஷ்மெண்ட், அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அதிகப்படுத்திருக்காங்க. அந்த சட்டத்தை மொத்தமா மாத்தல, புதுசா உருவாக்கல, இருக்கிற சட்டத்தை ரொம்ப வலுப்படுத்திருக்காங்க. கடுமையாக்கப்பட்டிருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க மேம் அந்த சட்டத்தை. இவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம ரொம்ப டீப்பா ஒரு செக்ஷனை சொல்லும் போது அதுல டீப்பா நம்ம அதை படிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும், அந்த அளவுக்கு ஒரு சட்டத்தை ஆழமா உருவாக்கி இருக்காங்க மேம். அதுதான் ஐபிசிக்கும் பிஎன்எஸ் புது சட்டத்துக்கும் மாற்றம் மேம்.
1: ஓகே மேம், சோ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, சோ இதால பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அண்ட் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு இந்த சட்டம் கொடுக்குது மேம்?
0: ஒருத்தவங்களை துன்புறுத்த துன்புறுத்தல் தான், வார்த்தையால பேசியோ அதை திரும்ப திரும்ப அவங்களை டார்ச்சர் பண்ணியோ ஒரு வார்த்தையை சொல்லும் போது அது மன ரீதியா பாதிக்கப்படும் போதும் அதுவும் வயலன்ஸ் தான். உடம்பு ரீதியா கீறலோ அடிதடியோ ஒரு ஹராஸ்மெண்டோ மட்டும் வயலன்ஸ் இல்ல, மன ரீதியா அவங்களை வந்து துன்புறுத்தப்படுறதும் வார்த்தைகளா அவங்களை கொச்சப்படுத்துறதும் ஒரு வார்த்தை நீ பைத்தியம்தான் நீ பைத்தியம்தான் திரும்ப திரும்ப சொல்லி அவங்கள மன ரீதியா நம்ம பைத்தியம்னே அவங்கள நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்கள நடத்துறதும் வயலன்ஸ் தான்.
1: ஓகே மேம், சோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது வந்துட்டு பிசிக்கலா மட்டும் கிடையாது, வார்த்தைகளால சொல்றதுமே வந்துட்டு அது ஒரு வயலன்ஸ்ல தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இதுக்கான அந்த தடுப்பு சட்டம் அதை பத்தி சொல்லுங்க மேம்.
0: டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து 2005 வந்துச்சு மேம். ஒரு பெண் வந்து அதிகமா ஒரு துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னும் போது அதை வெளிக்கொண்டு வரதுக்காக இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது மேம். அது ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை அடிக்கிறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்றாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஹஸ்பண்ட் பண்ணாலும் அது வயலன்ஸ் தான். அதை முன் வந்து அவங்க சொல்லணும், அதுல இருந்து அவங்கள பாதுகாக்கப்படணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதாம் மேம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். ஒரு கோர்ட்டே டிவிசின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது மேம். இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலையும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கோர்ட்டுனே உண்டு மேம், மகிளா கோர்ட்னு சொல்லுவோம் மேம், பெண்களுக்கான நீதிமன்றம் மேம். அது பெண்களுக்குன்னு மட்டும் அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னும் போது வெளியில உள்ளவங்க அவங்களை இழிவுபடுத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, வீட்டுல ஹஸ்பண்ட் மட்டும் பண்ற வயலன்ஸ்க்காக இல்ல, பக்கத்துல உள்ளவங்க கூட மரியாதை இல்லாம பேசுறதோ அவங்க அவங்க நடத்தைய வந்து தப்பா பேசுறதோ அவங்கள எந்த விதத்துல அது ஒரு கஷ்டப்படுத்தினாலும் அது சொல்றதுதான் மேம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் மூலியமா அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது மகிளா கோர்ட்னு பெண்களுக்கான தனி கோர்ட்டே உண்டு மேம். மகிளா கோர்ட்ல ரொம்ப பாதுகாக்க படும் கண்டிப்பா, மகிளா கோர்ட்லயும் அவங்களோட பேரு அவங்களோட என்ன எதுக்காக அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பாதுகாக்கப்படும். எல்லா கோர்ட்லயும் போய் அவங்க நின்னு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வேணான்றதுக்காக அவங்களோட பிரச்சனைய முன் வந்து சொல்லணும், அது சீக்கிரமா முடியணும்ன்றதுக்காகவே பெண்களுக்காக மகிளா கோர்ட்னை தனியா நியமிச்சாங்க. அதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டும் சார்ந்து அந்த கோர்ட்ல நடத்தப்படும்.
1: ஓகே, சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களோட கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய இந்திய சட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். அடிப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டிவி ஆக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், சோ இது பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு கொடுக்குது மேம்?
2: அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு ரிலீஃபும் இல்ல, வேற ஒரு தேர்ட் பர்சனால அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னும் போது அவங்களுக்கு தக்க பனிஷ்மெண்ட்டும் கண்டிப்பா இதுல இருந்து கிடைக்குது. ஏன்னா பெண்களுக்கான சட்டம்னும் போது அவங்களோட பனிஷ்மெண்ட்டும் அதிகப்படுத்துது மேம். இது பெண்கள்னு பார்க்கப்படும் மேம், அண்டர் 18 வராது மேம். ஆஃப்டர் 18 அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த டிவிசி வந்து பொருந்தும். அண்டர் 18 போஸ்கோ ஆக்ட் இருக்கு, போஸ்கோ கோர்ட்டுனும் தனியா உண்டு மேம். அதனால ஆஃப்டர் அவங்க 18 ரீச் ஆகும் போது கண்டிப்பா அவங்களோட கேஸ் கூட மகிழா கோர்ட்டுக்கு கூட மாறலாம்.
1: ஓகே மேம். சோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கணவனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு கிடையாது. சோ யார் மூலமா பிரச்சனைகள் வந்தாலுமே வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்து கவர் ஆகுமா மேம்?
2: ஆமா மேம், யார் மூலமா, அது நம்ம பக்கத்து வீடா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டோட தம்பியா இருந்தாலும் சரி, அவங்களோட சிஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க கேர்ள் தானே அப்படின்னு, அவங்க ஒரு உமன் தானே அப்படின்னு கிடையாது மேம். அவங்களாலையும் இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, ஒரு டவுரியாலையோ இல்ல ஹராஸ்மெண்டோ அவங்களுக்கு நடக்குது இல்ல அவங்களை வயலேட் பண்றாங்கன்னும் போது அவங்க கண்டிப்பா டிவி
1: வார்த்தையால
2: பேசுறதோ இல்ல சண்டை அடிதடின்னு வரதோ அப்படின்னு வரும்போது கூட கண்டிப்பா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்றோம், அது டொமஸ்டிக் வயலன்ஸ் உள்ளாரதான் மேம் வரும்.
1: ஓகே மேம். சோ இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது நடக்கிறதுக்கு பல விதமான காரணங்கள் இருந்தாலும் மேஜரா ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னா டவுரி. சோ இதுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த டவுரிய பொறுத்த வரைக்கும் இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு சட்டம் இருக்கு, அண்ட் அதுக்கான தீர்வு என்ன இருக்கு மேம்?
2: டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னே கொண்டு வரப்பட்டது மேம். டவுரி டவுரின்னு வந்து அதிகமா பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக அதை தடை செய்யணும்ன்றதுக்காக சட்டமே உருவாக்கிட்டாங்க மேம். அப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து வரதட்சணை வேணும் கொடுக்கணும்னு சொல்லி ஹஸ்பண்டும் கேட்க கூடாது, அவங்க அப்பா அம்மா சம்பந்த அந்த பையனோட அப்பா அம்மாவும் கேட்க கூடாது. பெண்ணோட அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு அன்பா பரிசு அளிக்கிறது டௌரியாவும் ஆகாது.
1: ஓகே,
2: அன்பா பரிசளிக்கிறது டௌரியா ஆகாது, அது அவங்க கொடுக்கலாம். வற்புறுத்தி கொடுக்கணும் இதை செய்யணும்ன்றது கண்டிப்பா அது டௌரி தான் மேம். அப்படி அதுல அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னும் போது இந்த சட்டத்துக்கு கீழே அவங்களால ஆக்ஷன் எடுக்கவும் முடியும், பலனும் அடைய முடியும். ஒரு இதுக்கு 7 ஆண்டு வரை சிறை தண்டனையும் உண்டு மேம். அது ஹஸ்பண்டுக்கும் உண்டு, ஹஸ்பண்டோட மாமியார் மதர் இன்லா ஃபாதர் இன்லா எல்லாருக்குமே பொருந்தும் மேம். பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி 7 வருடத்திற்குள் இருக்கும் போது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அவங்களோட டெத்தை கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க மேம். அவங்க கம்ப்ளைண்ட்டை எடுத்து பார்ப்பாங்க, அதுவும் அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை பார்ப்பாங்க. அவங்களுக்கு டவுரி ப்ராப்ளம் இருக்கா வீட்டில் கேட்பாங்க, டவுரினால ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்களா அவங்க மதரின்லா வீட்டில், இல்லை கம்ப்ளைண்ட்டே இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா அது ரிலேட்டடா, அப்போது இது டவுரி ரிலேட்டடான டெத்தா அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் நடந்து கண்டிப்பா அது சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் 7 இயர்ஸ் மோர் தென் 10 இயர் கூட கொடுக்கலாமும். அது அவங்க அந்த உமன் இறந்துட்டாங்கன்னும் போது மேபி லைஃப் பிரிசன்மெண்ட்டும் உண்டு மேம். 7 இயர்ஸ் உள்ள அவங்க இறந்துட்டாங்கன்னும் போது டவுரியால இறந்துருக்கலாமா அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பா போலீஸ் பண்ணுவாங்க மேம். ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து டவுரி ரிலேட்டடா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்ல ஃபேமிலி கிட்ட ப்ராப்ளம் இருக்கா, இவங்க உமன் சொல்லியிருக்காங்களா, அப்போ டவுரியாலதான் இறந்துட்டாங்களா அப்படின்றத அந்த

0: செவன் இயர்ஸ்குள்ள கல்யாணம் ஆகி செவன் இயர்ஸ்குள்ள இருந்தா அதை பார்ப்பாங்க.
1: இப்போ ஒரு திருமணமாகி செவன் இயர்ஸ்குள்ள ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இதை வந்து காவல் நிலையத்துக்கு சொல்ல வேண்டியது அப்படின்றது வந்து ஒரு ரூலா இருக்கா மேம்? ஆக்சுவலா
0: கண்டிப்பா அவசியம். பெற்றோர்களே என் பெண்ணோட இறப்புல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாலும் உண்டு, இல்ல ஒரு பெண் இறந்துட்டாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் போகும். அப்படி வந்து அவங்க விசாரிச்சு பார்க்கும் போது அவங்களோட இறப்பு எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கையை போலீஸ் எடுப்பாங்க.
2: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் இந்திய சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, சோ இந்த லிவ் இன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சோ இதெல்லாம் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப இதுல பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரியான சட்ட தீர்வு இருக்கு?
3: அவங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸும் கை கொடுக்கும். பேசிக்கா இருக்கிற எல்லா சட்டமும் அவங்களுக்கு கை கொடுக்கும். அவங்க வயலேட் பண்றாங்க, துன்புறுத்துறாங்கன்னும் போது கண்டிப்பா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அவங்கள உதவும் மேம். ஆனா டவுரி ப்ரோஹிபிஷன் கண்டிப்பா வராது. டவுரி ஏன்னா அது லிவ்இன்னா தான் இருக்காங்க. மேரேஜ் பண்ணி ஒரு பொருள் வேணும், வண்டி வேணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்காது. அதனால டவுரி ப்ரோஹிபிஷன் அது உள்ளார வராது. கண்டிப்பா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அவங்களுக்கு உதவும்.
2: ஓகே மேம், சோ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து செய்யாமலே இணைந்து வாழறாங்க இல்லையா, சோ இது வந்து சட்டப்படி வந்து அவங்க அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கூட இப்ப இதுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சட்டம் வந்து கை கொடுக்குது.
3: கண்டிப்பா மேம், ஏன்னா ஒரு உமன் யாரால பாதிக்கப்பட்டாலும் கை கொடுக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ் மேம். அது வயலன்ஸ் தானே மேம், அது யார் பண்ணாலும் கண்டிப்பா அதை வந்து தடுக்கவும் அதுல இருந்து அந்த பெண்ணை பாதுகாக்கவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கண்டிப்பா பாதுகாக்கும் மேம். அது அவங்க கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் ஆகியில அது நம்மளுக்கு இல்ல. ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அவங்க சம்பந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் மட்டும் அவங்கள ஒய்ஃப வந்து ஹராஸ் பண்ணாலோ ஒரு உமனை ஹராஸ் பண்றதுக்கோ மட்டும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கிடையாது மேம். ஒரு ஆணால எந்த வயலேஷன் நடந்தாலும் ஹராஸ்மெண்ட் இருந்தாலும் டவுரி தவிர அவங்க கண்டிப்பா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல அவங்க அந்த பலன் அடையலாம்.
2: ஓகே மேம், சோ இப்போ ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆஃப்டர் டிவோர்ஸ் இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து குடுக்கறாங்க அப்படின்னா இப்ப இது வந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு? ஆக்சுவலா
3: ஒரு பெண் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும், அவங்க கிட்ட இருந்து நான் தனியா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பாத்துக்கிறேன், பிரிஞ்சு வாழ்றேன் அப்படின்னு ஒரு பெண் வராங்க, அது பல்வேறு காரணம் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது ஒரு பெண் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலோ மட்டும் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்காது மேம். ஒரு ஜீவனாம்சமும் ஒரு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து அந்த ஒய்ஃபுக்கு கிடைக்காது மேம்.
2: ஓகே, சோ கிடைக்காம போறது

0: கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ அப்படி இருக்கிறப்போ இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப இதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு மேம்?
1: ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கு சில முக்கியமான ரூலும் உண்டு மேம். அது இருந்தா கண்டிப்பா கோர்ட் வந்து கோர்ட்டோட முடிவு மேம் எவ்வளவு அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண் அவங்க வந்து வேலை இல்லாம இருக்காங்க, அவங்க ஒரு ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க அப்படின்னும் போது அவங்க ஹஸ்பண்ட் தான் சரியா பாத்துக்கல, ஹஸ்பண்டுக்கு வேற இல்லீகலா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படி துன்புறுத்துறாங்க, அவரை ஹராஸ் பண்றாங்க, பசங்களை பாத்துக்கல அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க என்ன வேலை செய்யறாங்க, ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு என்ன சொத்து இருக்கு, அவங்களோட ஸ்டேட்டஸை பொறுத்து கண்டிப்பா கோர்ட் ஒரு மெயின்டெனன்ஸ கொடுப்பாங்க மேம். அப்படி பெண் வந்து அவங்களை பார்த்துக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்க குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய வந்து ஹஸ்பண்டோட ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்து பார்த்துக்க முடியும் மேம். அப்படி ஒரு பெண் வந்து வேற ஏதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சு இருந்தா மெயின்டெனன்ஸ் பெண்ணுக்கு வழங்க மாட்டாங்க மேம். ஒரு ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து ஒரு பெண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்காது. அவங்களுக்கு குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு அது 18 இயர் வரைக்கும் கிடைக்கும். இதே பெண் குழந்தையா இருந்தா அவங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் கூட கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க அப்பா கிட்ட இருந்து கிடைக்குமே தவிர, ஒரு பெண் ஒரு வேற ஏதோ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போ அவங்க வந்து சரியா இல்ல அதனாலதான் இது ஒரு டைவர்ஸ் அப்படின்னும் போது ஹஸ்பண்டோட மெயின்டெனன்ஸோ வேற அவங்களோட சொத்தோ எதுவுமே அந்த ஒய்ஃபுக்கு கிடைக்காது. ஹஸ்பண்டால பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அந்த ஒய்ஃப் வந்து டிபெண்ட் பண்ணி ஹஸ்பண்டை மட்டும்தான் இருந்தாங்கன்னும் போதோ அவங்க குழந்தைய வந்து ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னும் போதோ மட்டுமே கண்டிப்பா அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் நியமிக்கும். அது எவ்வளோன்றது ஹஸ்பண்டோட இன்கம் பொறுத்தும் அவங்களோட சொத்து மதிப்பை பொறுத்தும் முடிவு பண்ண முடியும் மேம். இவ்வளோதான் கொடுக்கணும்ன்றது எந்த சட்டத்திலையும் இல்லை, அது அவங்களோட இன்கம் பொறுத்து முடிவு பண்றது தான் மேம்.
0: ஓகே, சோ இப்ப அந்த மெயின்டெனன்ஸ் வேண்டி அவங்க வந்து ஒரு கோர்ட்டை வந்து அணுகுறாங்க அப்படின்னா, இப்ப அந்த கேஸ் நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் அப்படி இருக்கு இல்லையா, சோ அந்த நேரமுமே வந்து அவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏதாவது தீர்வுகள் இருக்காம?
1: கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது கூட மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும்.
2: ஓகே,
1: கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது கூட என்னால என்னோட வாழ்வாதாரத்தை பாத்துக்க முடியல, நான் என்னோட ஹஸ்பண்ட நம்பிதான் இருந்தேன், என் குழந்தையும் என்னையும் அவரு ஏமாத்திட்டாரு, அந்த பட்சத்துல கேஸ் நடக்குதுன்னும் போது அவரா கேஸ் போட்டு வேணான்னு போறாரு, எனக்கு வேணும் அந்த பட்சத்துல பெண் மேல வேற எந்த தப்பும் இல்ல, அவங்களுக்கு வேற இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போ அவங்க வேற எந்த ஒரு பிரச்சனையும் கமிட் பண்ணல அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க இடைக்கால உத்தரவு நீதிமன்றத்துல கேட்கலாம். அந்த கேஸ் முடியற வரைக்கும் மந்த்லி எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கண்டிப்பா கோர்ட்டு கிட்ட கேட்க முடியுமா. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவன அம்சமா கோர்ட்டு கொடுக்கற அமௌண்ட்டையும் வாங்கிக்கலாமா?
0: ஓகே, சோ ஆஃப்டர் டிவோர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் கிடைக்குது, ஓகே, பட் கணவருடைய சொத்துக்கள்ல அவங்களுக்கு பங்கு கேட்கறதுக்கான ஒரு உரிமை இருக்கா?
1: ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் உரிமை இல்ல, இதுக்கப்புறம் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையை பாத்துக்கிறேன்னு ரெண்டு பேரும் விலகி வர்றதுதான் டைவர்ஸ். அப்படி இருக்கும் போது டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டே இல்ல ஒய்ஃபே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி ஒய்ஃபுக்கு போகாது மேம், அவங்க குழந்தைக்கு போகும். அவங்க குழந்தைக்கு அந்த உரிமை உண்டு, அப்பாவோட ப்ராப்பர்ட்டி அப்பா விருப்பப்பட்டு குழந்தைக்கு கொடுக்க உரிமை உண்டு, அதுவும் அவங்க அண்டர் 18 இருக்குன்னும் போது கண்டிப்பா கோர்ட்டே வந்து உத்தரவு கொடுக்கலாம்.
0: ஓகே மேம், சோ நேயர்களே பாத்தீங்களா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாமா. இப்போ ஒரு சின்ன பிரேக்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை.

0: கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அண்ட் பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய இந்திய சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு டிவோர்ஸ் அப்படின்னு வரப்போ இந்த சைல்டு கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, சோ அதை பத்தி சொல்லுங்க.
3: ஒரு குழந்தை வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு குழந்தை இருக்காங்கன்னும் போது, ஒரு டைவர்ஸ் ரெண்டு பேரும் வேணும்னு இருக்கும் போது, அந்த குழந்தை வந்து ஒரு 5 இயர்க்கு கீழே இருக்கும் போது கண்டிப்பா வந்து அம்மா கிட்ட தான் மேம் குழந்தைய கொடுப்பாங்க. அவங்க அந்த அரவணைப்பு பாசம் வேணும்னு கண்டிப்பா அப்பா வந்து வீக்லி ஒன்ஸோ இல்ல வெக்கேஷனாவோ பாத்துக்கிறதுக்கு கோர்ட் மூலமா அனுமதி வாங்கிக்க முடியும். அப்படி வந்து ஒரு நேஷனல் கார்டியன் ஒரு அம்மாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா கண்டிப்பா குழந்தைய பாத்துக்கிறது, அவங்கள வளர்க்கறது எல்லாமே அம்மா தான். அப்படி குழந்தைக்கு விருப்பம் இருந்தால், அப்பா கூட போகணும்னு விருப்பம் இருந்தால், கோர்ட் அந்த கண்டிப்பா மதிக்கும். மதிச்சு அவங்க அப்பா கூட கூட அனுப்பி வைக்கலாம். அது குழந்தையோட விருப்பம். மேபி அம்மாவுக்கு வேற ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி அவங்க வேற அவங்க லைஃப பாத்துக்கலாம்னு அவங்க பெற்றோர்கள் ஆசைப்பட்டால் கூட, அந்த குழந்தை அவங்க அப்பா கூட வளரலான்னு அப்படி கூட மாற வாய்ப்பு உண்டு. ஆனா நேஷனல் கார்டியன்னா ஒரு மதரை தான் சொல்றாங்க.
2: ஓகே மேம். சோ இப்ப ஒரு குழந்தை வந்து யார் கூட இருக்கலாம் அப்படின்ற அதனுடைய அந்த தனிப்பட்ட முடிவுன்றது சட்ட ரீதியா எப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மேம்? நான் அப்பா கூட தான் இருக்கணும் இல்ல அம்மா கூட தான் இருக்கணும்னு அந்த குழந்தை சொல்லுது அப்படின்னா, அது சட்டப்பூர்வமான ஒரு முடிவா வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும்?
3: அது அண்டர் 5 இருந்தாலுமே கண்டிப்பா கோர்ட் அதை வந்து ஏத்துக்கும். குழந்தைக்கு அப்பா கூட தான் இருக்க விருப்பம், அம்மா வேண்டான்னு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பா கோர்ட் ஏத்துக்கும். குழந்தைக்கு விருப்பமே இல்லாம அம்மா கூட தான் இருக்கணும்ன்றத கண்டிப்பா கோர்ட் வந்து வற்புறுத்தாது மேம். ஆனா சட்டப்படி ஒரு குழந்தைக்கு 5 வயசுக்குள்ள அந்த பாசம், அந்த அது வந்து அப்பாவை தாண்டி அம்மா கிட்டே இருந்து கிடைக்கணும்ன்றது சட்டத்தில இருந்து சொல்றாங்க. ஆனா குழந்தைக்கு விருப்பம் இருக்குன்னும் போது, அது எந்த வயசா இருந்தாலும் குழந்தையே சொல்றாங்க கேக்குறாங்கன்னும் போது கண்டிப்பா அதை வந்து கொடுப்பாங்க மேம்.
2: ஓகே மேம். சோ பெற்றோர்கள் வந்து கொடுமைப்படுத்தினாங்க, அதாவது திருமணமாகாத ஒரு பெண் வந்து அவங்களுக்கு எதிரா சட்டப்பூர்வமா வந்து ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா?
3: பேரண்ட்ஸ் வற்புறுத்தி அடிச்சாலும் சரி, துன்புறுத்தல் செய்தாலும் சரி, படிக்க விடாம தடுக்கிறதும் சரி. ஏன்னா படிக்கிறது வந்து ரைட் டு எஜுகேஷன் ஒரு ஃபண்டமெண்டல் மேம், கான்ஸ்டியூஷன்லயே அது ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதனால படிக்க விடாம செய்யறதோ, அவங்க வேலைக்கு போவேணான்னு சொல்றதோ, 21 வயசானவனே கல்யாணம் பண்ணி கொடுத்தணும்னு நினைக்கிறதோ, அதுக்காக வற்புறுத்துறதோ, இவங்களதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பெற்றோர்களாலையும் குழந்தைகளுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு குற்றம் வந்து நடக்குதுன்னும் போது கண்டிப்பா முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல இருந்தும் அவங்களை வெளிக்கொண்டு வர முடியும்.
2: ஓகே மேம். சோ இப்ப பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு முன் வந்து ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குடுக்கறாங்க அப்படின்னா, இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சட்ட பாதுகாப்பு கிடைக்குது?
3: அப்படி ஒரு பெண் வந்து அவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் பிளேஸ்லயோ இல்ல படிக்கிற இடத்துலயோ இல்ல ஒரு ரோட்லயோ ஒரு வீட்லயோ அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் அரைஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப பாதுகாக்கப்படும். அவங்களோட டீட்டெயில்ஸ், அந்த பெண்ணோட டீட்டெயில்ஸும் வெளியில சொல்ல மாட்டாங்க. யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம அந்த பெண்ணுக்கு வேற எந்த விதத்திலயும் ஒரு பாதிப்பு வராம அதை பாத்துப்பாங்க. வாக்கு மூலமா இருந்தாலும் சரி, ஆடியோ ரெக்கார்டிங்கும் உண்டு, வீடியோ ரெக்கார்டிங்கும் உண்டு, இன் கேமரா ப்ரொசீடிங் கூட நடக்கலாம். அது எல்லாமே பாதுகாக்கப்படும். அது வெளியில வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையோ ஒரு துன்புறுத்தலோ நடக்க வழிவகுக்க மாட்டாங்க மேம்.
2: ஓகே. சோ இந்த ஹராஸ்மெண்ட் அப்படிங்கறத வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க மேம்?
3: ஹராஸ்மெண்ட்ன்றது மொபைல்ல கூட உண்டுதாங்க. ஒரு சாட்டிங்ல வந்து எனக்கு இப்படி பிக் அனுப்புங்கன்னு, ஒரு பிக்சர் அனுப்புங்கன்னு சொல்றதும், ஒரு சாட்டே ஒரு வல்கரா மெசேஜ் பண்றதும் சரி, ஒரு பெண்ணை வந்து மார்பிங் பண்ணி தப்பா ஒரு போர்ட்ரேட் பண்றதும் சரி, அந்த மாதிரி கிரைம் நடக்கதாமும் செய்யுது. அது சைபர் கிரைம் உள்ளார வரும். அது மூலியமாவும் அந்த பெண் வந்து கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து நார்மலா உடம்பு ரீதியாவும் பொது இடங்கள்லயும் சரி அவங்களுக்கு நடக்கிறது, அதுவும் ஹராஸ்மெண்ட் தான்.
2: ஓகே மேம். சோ நீங்க ஹராஸ்மெண்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க, பட் ஒரு பெண்ணுடைய அனுமதி இல்லாம ஒரு போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் கூட நடக்குது இல்ல மேம்?
3: இப்படி சம்பந்தப்பட்ட அவங்கள தெரியாம வீடியோ எடுக்கிறதோ இல்ல அவங்கள போட்டோ எடுக்கிறதோ இல்ல தப்பா போட்டோ எடுத்தாலும் சரி, இல்ல அவங்கள ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது வீடியோ எடுக்கிறதும் கூட ரொம்ப தப்பு தான் மேம். ஆனா அதை வந்து கம்ப்ளைண்ட் வந்து சைபர் கிரைம்ல

0: பண்ண முடியும். அப்படி சைபர் கிரைம்ல நம்ம பண்றோம் போது ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டே உண்டு மேம், அதுலயே நம்ம நம்மளோட கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அது ரொம்ப பாதுகாக்கப்படும். நார்மலா ஒரு உமன் அவங்க கம்ப்ளைண்ட பாதுகாக்கிறத தாண்டியும் இந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடான ஒரு இந்த சைபர் கிரைம் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்படும்.
1: ஓகே மேம், சோ இப்ப பெண்களுக்கு எதிரான இந்த ஆபாச சித்தரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, இன்டிசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த ஒரு சட்டத்தை பத்தி சொல்லுங்க.
0: ஒரு பெண்ணை வந்து

0: டீசெண்டாக நடத்தக்கூடாது, டீசெண்டாக அவங்கள வந்து அவரோட ட்ரெஸ்ஸிங்கில் எல்லாத்துலேயுமே அவங்கள ஒரு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு ஆக்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு இன்டீசெண்டாக ஒரு பொண்ணை வந்து காட்டக்கூடாது, சொல்லக்கூடாது, ஒரு ரெப்ரசன்ட்டே அப்படி இருக்கக்கூடாது, ஒரு ஒரு பெண்ணை இன்டீசெண்டாக அந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும் போதும் அதுவும் இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷனாக தான் இருக்கும். ஒரு பெண்ணு வந்து ட்ரெஸ்ஸிங்கை வந்து நார்மலாக இருந்தாலும் அதை வந்து இன்டீசெண்டாக அதை எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டுறதும் அதுவும் தப்பு தான்.
1: ஓகே மேம், ஸோ இப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னா இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ இல்ல ஒரு வெர்பல் ஹராஸ்மெண்ட் எதுவா வேணா இருக்கலாம், ஸோ இதுக்கு என்ன மாதிரியான ஒரு சட்ட பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது?
0: செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ்னு ஒரு தனி ஆக்டே வந்து 2013 கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லயுமே வெளியில ஃபர்ஸ்ட் ஒர்க் பிளேஸ்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்றத இங்கேயும் ஒரு முக்கியத்துவமா கொடுத்துருக்காங்க. அது எல்லா இடத்துலயுமே ஒரு பெண்ணுக்கு வந்து ஒர்க் பிளேஸ்லயும் ஹராஸ்மெண்ட் இருக்கக்கூடாது, இதை பண்ணாதான் இப்படி பண்ணுவேன், அதனாலதான் உங்களுக்கு ஒர்க்கோ இன்க்ரிமெண்டோ வேஜஸோ கிடைக்கும்ன்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள பெண் போக கூடாது, தைரியமா அதை வெளிவந்து சொல்லணும். அவங்களுக்கும் உரிமை உண்டு, ஈக்குவலா ஒர்க் பண்ணுவோ வேஜஸ் வாங்கவோ ஒரு உரிமையா தைரியமா ஒர்க் ஒரு நிம்மதியா பண்றதுக்கான உரிமையும் உண்டு அப்படின்னு ஒரு சட்டமே உருவாக்கி அவங்கள அதுல இருந்து பாதுகாக்கவும் ஒரு சட்டம் 2013 உருவாக்கிட்டாங்க. ஒரு ஒர்க் பிளேஸ்ல கண்டிப்பா ஒரு கமிட்டின்றது இருப்பாங்க மேம். ஒரு ஒர்க் பிளேஸ்ல இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி லேபர் லா ரிலேட்டடா வரும் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ்ல இருக்காங்கன்னும் போது ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கு, பெரிய ஒரு ஒர்க்கிங் பிளேஸா இருக்கு. மோர் தென் ஒரு 100 பீப்புள்ஸோ இல்ல ஒரு மோர் தென் 100 மேலேயோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னும் போது ஒரு மெம்பர்ஸ் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கமிட்டி உருவாக்குவாங்க. ஹராஸ்மெண்ட்டோ இல்ல இந்த மாதிரி பார்ஷியாலிட்டி பார்த்து வேறுபாடு உமன்ஸ் மென்ன்ற அந்த ஒரு டாமினேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு உமனுக்கு இந்த சார்ந்த ஒரு பிரச்சனை நடக்குதோ அதை கண்டிப்பா அவங்க வந்து அந்த அத்தரைஸ்ட் ஆபீசர் வந்து அதை தீர்த்து வைப்பாங்க.
1: ஓகே மேம், சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் இந்திய சட்டங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் இந்திய சட்டங்கள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், சோ அந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம கமிட்டியில போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இதுவே வந்துட்டு முறைசாரா தொழில்கள், அதாவது உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த வீட்டு வேலைக்கெல்லாம் போறாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம்?
0: அவங்க கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் மேம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு கம்ப்ளைண்ட்டா ரைஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு அதிகமா ஒரு பெண்கள் இருக்காங்களோ இல்ல 20 மேல இருக்காங்கன்னு போதோதான் அங்க ஒரு கமிட்டியா உருவாக்கி அவங்கள வந்து அதுல இருந்து வெளிக்கொண்டு வர முடியும். இது தனிப்பட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டுல வேலை செய்யறாங்கன்னும் போது அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னும் போது கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான தீர்வு அவங்க எடுத்து.
1: ஓகே மேம், சோ பெண்களுக்கான அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் பத்தி சட்டத்துல என்ன சொல்லிருக்கு மேம்?
0: பெண்களுக்கு வந்து அவங்க பிரெக்னன்சி டைம்லயும் ஒர்க் பண்றாங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து லீவ் அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியலா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க்கிங் பிளேஸா இருந்தாலும் சரி, அது காலேஜா இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஸரா இருக்காங்கன்னும் போதும் சரி, அவங்களுக்கு அந்த ஒரு டெர்மினேஷன் லீவ் வந்து கண்டிப்பா மெடிக்கல் டெர்மினேஷன் லீவ் மெட்டர்னிட்டி லீவுன்றது கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு பிரெக்னன்சி ஸ்டார்டிங் ஒரு 12 அவங்க அந்த லீவ் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த டெலிவரி டைம்ல அந்த ஒரு பேலன்ஸ் ஒரு 8 லீவா அப்படி அவங்க பிரிச்சு எடுத்துக்க முடியும். அவங்களுக்கு ஒரு அது ஒரு பேசிக் தான், அவங்களுக்கு அது உரிமை உண்டு, இன்க்ளூடிங் வேஜஸோட அந்த அவங்க லீவு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு பெண் வந்து மெட்டர்னிட்டி லீவுன்னு

0: அவங்க பிரெக்னன்சியா இருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ண உடனே ஒரு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட அவங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த ஆத்தரைஸ்டு ஆபீசர் கிட்ட கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்களால மெட்டர்னிட்டி லீவை கிளைம் பண்ணிக்க முடியுமா, இன்க்ளூடிங் வேஜஸோட. அது ஃபர்ஸ்ட் 12 weeks தான் இருந்துச்சு, அந்த லீவ் வந்து 12 weeks தான் இருந்துச்சு. அது 1961 மேம் வந்த ஆக்ட்ல, மெட்டர்னிட்டி ஆக்ட் 1961 ஒரு 12 weeks லீவா தான் கொடுத்தாங்க. அப்புறம் அதை அமெண்ட் பண்ணி 2017 26 weeks அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது அந்த லீவை நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஸ்டார்டிங் 10 weeks எடுத்துக்கலாம், அப்புறம் டெலிவரி டைம்ல 10 weeks எடுத்துக்கலாம், இல்ல மொத்தமா டெலிவரி டைம்லயும் நம்மளால அந்த லீவை எடுத்துக்க முடியும்.
1: ஓகே மேம், சோ இப்ப வந்து இந்த வேஜஸ் வந்து இருக்கு இல்லையா, ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியான வேலைகளை செஞ்சாலுமே அதுல அந்த வேஜஸ்ல வந்துட்டு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, சோ அத பத்தி சட்டத்துல என்ன சொல்லிருக்கு மேம்?
0: ஒரு பெண்ணுக்கு வந்து இவ்வளவுதான் வேஜஸ் கொடுக்கணும், இவ்வளவுதான் ரெமுனரேஷன் கொடுக்கணும், ஆணுக்கு அதிகமா கொடுக்கணும், பெண்ணுன்றதுனால 200 ரூபா போதும், ஆணுன்றதுனால 500 ரூபா, அந்த ஒரு வேஜஸோட வேக்குப்பாடு இருக்க கூடாது. அவங்க அதுலயும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட்னே சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க மேம். அதுலயும் அவங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்குன்னும் போது கண்டிப்பா சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க முடியும்.
1: ஓகே மேம், சோ சில பிரச்சனைகள் நம்ம எதிர்க்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்றத தாண்டி உடனே அவசரத்துக்கு நம்ம ஒரு கால் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பெண்களுக்கு பிரத்யேகமா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதை பத்தி சொல்லுங்க.
0: உமன் ஹெல்ப்லைன் நம்பர் பேசிக்கா 181 மேம். இதே வந்து 24 hours தேசிய அளவில் ஒரு நேஷனல் லெவல்ல, நேஷனல் கமிஷன் லெவல்ல நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், அப்படி இருந்துச்சுன்னா 14490 மேம். ஒரு சைபர் கிரைம் ரிலேட்டடா அவங்க ஹெல்ப்லைனை தேடணும் போது 112 மேம். டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு நம்ம பேசியிருந்தோம், எப்படி அவங்க அணுகணும், நேரில் போய் அணுகி எப்படி அவங்க பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அது அவங்க தொலைபேசியிலேயே தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னும் போது 0413-233-6336 மேம்.
1: ஓகே மேம், இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம், சோ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இவ்ளோ சட்டம் இருக்கிறத கண்டிப்பா பெண்கள் தெரிஞ்சு முன் வந்து அது பயன் அடைஞ்சுக்கணும். இன்னமும் பின்தங்கியோ ஒரு டாமினேஷன்லயோ இருக்க கூடாது, எல்லாரும் ஈக்குவல்ன்றதோ அவங்களை பாதுகாக்கப்படுறதோ மட்டும் இது சட்டம் இல்ல, அவங்க தைரியமா இண்டிபெண்டா வந்து வெளியே வந்து இருக்கும் போதுதான் மேலும் மேலும் அந்த பிரச்சனை நடக்காமலும் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி பெண்கள் கொஞ்சம் போல்டா தைரியமா வந்து அதை ஹேண்டில் பண்ற விதமும் தைரியமா இருந்துச்சுன்னா வேற ஒருத்தவங்க அந்த பிரச்சனை கம்மி பண்ணும் போது ஒரு செகண்ட் யோசிக்கிற மாதிரி இருக்கு.
1: தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க கலந்துகிட்ட பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கும் மிக்க நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
1: சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெண்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் இந்திய சட்டங்கள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி நீதிமன்ற வழக்கறிஞர் சுபலட்சுமி அவர்கள். சோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 104.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

நேரம் 2:16:38. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கணங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் என் நிகழ்ச்சி காலத்தை வென்ற கணங்கள். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

சென்னை வெற்றி நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம்.

0: வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பெரிய இடத்துப்பெண் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.

0: அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கேட்டுட்ருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் அன்பேவா திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884241666.
3: கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கணங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க காலத்தை வென்ற கணங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற காணுங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற காணுங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து

0: நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்ப

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற காணுங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நேரம் 3:01. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம்.

இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் அஜய் சிந்து. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்களை மறக்கிறது அப்படிங்கறது இயல்பான ஒண்ணுதான். உதாரணத்துக்கு சாவிய எங்கேயோ வச்சிட்டோம், இல்ல நாம யாருக்கோ போன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோமே அப்படின்னு யோசிக்கிறது, இல்ல சில பேரை மறந்துடும், ஒரு பேரை சட்டுன்னு ஞாபகம் வரல. இந்த மாதிரி சின்ன சின்ன மறதிகள் அப்படிங்கறது எல்லோருக்கும் வரக்கூடியதுதான். ஆனா இதுவே அடிக்கடி நடந்தா நம்மளோட அன்றாட வாழ்க்கையே அது பாதிக்க ஆரம்பிச்சா அப்ப நம்ம அதை சாதாரணமா மறதின்னு அலட்சியப்படுத்த கூடாது இல்லையா? எஸ், நாம இன்னைக்கு நினைவாற்றல் இழப்பு அதாவது மெமரி லாஸ் இத பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த நினைவாற்றல் இழப்பு அப்படின்னா என்ன? நினைவாற்றல் இழப்பு ஏன் வருது? இது வந்து வயது முதிர்வால் மட்டும்தான் வருமா? இதை தடுக்க முடியுமா? இல்ல இதுக்கான சிகிச்சைகள் என்ன? இத பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இத பத்தி நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் ஜே ஸ்ரீ அவர்கள்.

0: நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: நேயர்களே, நினைவாற்றல் இழப்பு அதன் சிகிச்சைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2275230 2371176. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நினைவாற்றல் அதாவது மெமரி அப்படின்னா என்ன, இதை வந்து நம்ம மூளை எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சேமிக்குது அப்படின்னு சொல்லுங்க.
1: நினைவாற்றல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம், நம்ம மூளையில் இருக்க ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு சொல்லலாம், சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ அன்றாடம் நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லா விஷயங்களும் மூளைக்கு போயிட்டு நமக்கு என்ன அப்படிங்கிறது கரெக்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மூளையில் இருந்ததுன்னா அது வந்து ஸ்பேஸ் அவுட் ஆகி போயிடும். எது எது தேவை எது எது தேவையில்லை அப்படிங்கிறது பிரித்து பார்க்கும். ஸோ எது தேவையான இன்ஃபர்மேஷனோ எது தேவையான ஃபியூச்சருக்கு எது தேவையோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மீதி தேவையில்லாத விஷயத்தை மூளை அகற்றிடும். ஸோ தேவையான விஷயத்த இன்ஃபர்மேஷனை உள்ளே சேர்த்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஃபியூச்சருக்கு அதாவது பின்னாளைக்கு அது எப்போ தேவைப்படுதோ அதை கரெக்டாக ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கறது, அதுதான் வந்து மெமரியோட ஷார்ட் ப்ராசஸ்.
0: ஓகே டாக்டர், இந்த மெமரி லாஸ் நினைவிழப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. இது வந்து சாதாரண மறதிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கறத சொல்லுங்க டாக்டர்.
1: நினைவிழப்பு அப்படிங்கிறது மெமரி லாஸ். சாதாரண மறக்கிறது, இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கீ எங்கேயாவது நம்ம வச்சுட்டு மிஸ்பிளேஸ் பண்ணிட்டு தேடுறது, அது வந்து டெய்லி நிறைய பேருக்கு நடக்கிறது தான், அது மெமரி லாஸ் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கவனக்குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய வேலை ஒரே டைம் செய்யும்போது கவனக்குறைபாடாக ஏதாவது ஒரு பொருளை மிஸ்பிளேஸ் பண்ணி வச்சிடும். அதாவது இங்கே வச்சுட்டு தேடுறது, கீயை வந்து வேற எங்கேயாவது மிஸ்பிளேஸ் பண்ணுறது, இல்லை வேற ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வேற யூஸ்வலாக வைக்கிற இடம் இல்லாமல் வேற எங்கேயாவது வச்சுட்டோம்னா அதை தேடும். அது வந்து கவனக்குறைபாடுனால வர்றது, அதை நம்ம மிஸ்பிளேஸ் இது மறதி அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ நினைவிழப்பு அப்படிங்கிறது வந்து அம்னீசியா ஆர் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம அது போக போக ஒரு ஒரு க்வெஸ்சனாக நீங்கள் கேட்கும் போது நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
0: இந்த டிம்னீஷியா அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர்.
1: டிமென்ஷியா அப்படிங்கிறது வந்து ஒரு அம்ரெல்லா டேர்ம்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெமரி அப்படிங்கிறது டிமென்ஷியாவோட ஒரு பார்ட்டு தான். மீதி எல்லாம் இன்னும் நிறைய ரெண்டு மூணு விஷயங்கள் சேர்ந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை வந்து டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். டிமென்ஷியா வந்து நிறைய காரணத்தினால வரும், எல்லா மறதியும் டிமென்ஷியாவா அப்படின்னு கேட்டால் கிடையாது.
0: ஓகே டாக்டர், இந்த நினைவிழப்பு அதாவது மெமரி லாஸ் வந்து வயது காரணம் வயது முதிர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வருமா, இது மட்டும்தான் ஒன்லி ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா?
1: இல்லைங்க, டிமென்ஷியா பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமென்ஷியா

0: பார்த்தீங்கன்னா மறதி அப்படின்றது மட்டும் டிமென்ஷியா கிடையாது, இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த பிளான் பண்ணி கரெக்டாக கோர்வையாக செய்ய தெரியாததை எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுவும் அது ஒன்று. அட்டென்ஷன், இன் அட்டென்ஷன், இப்போ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது ஃபோக்கஸ் இல்லாமல் மறந்து போயிட்டு வேற ஸ்டக்காகி நிற்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல போகணுன்னா நம்மளை வந்து ஃபெமிலியரான இடத்துல கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டணும்னா திரும்பி நம்மளால் வழி கேட்காமலே வர முடியும். ஸோ அதுவும் ஒரு ஆற்றல் தான். அது இல்லாமல் மெமரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் பார்த்தா காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், பிரெயினோட ஹையர் ஃபங்க்ஷன். இதில் எது டிஸ்டர்ப் ஆனாலும் அதை வந்து நம்ம டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம்.
1: ஓகே டாக்டர், இந்த டிமென்ஷியாவுக்கும் அல்சைமருக்கும் என்ன அல்சைமர்னா என்னன்னு சொல்லுங்க, என்ன வித்தியாசம்னு சொல்லுங்க டாக்டர்.
0: டிமென்ஷியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிசார்டர் தாங்க, அது வந்து டிசீஸ்னு நம்ம சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமென்ஷியாவுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிமென்ஷியா வர்றதுக்கான ஒரு காரணம், ரொம்ப காமனான ஒரு காரணம், வயது முதிர்வுனால வர மறதி பேரு அல்சைமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
1: ஓகே டாக்டர், இந்த மெமரி லாஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: மெமரி லாஸ் வந்து டிரான்சியன்ட், அதாவது தற்காலிகமாக மெமரி லாஸ் வரலாம், இல்லைனா வந்து ப்ரோக்ரெசிவ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க இருக்க நாளடைவில் அதிகமாகிட்டே போகிறது. ஸோ இது மாதிரி காமனாக பிரிக்கணும்னா இந்த மாதிரி பிரிக்கலாம். தற்காலிகமாக நினைவு போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபிட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிட்ஸ்க்கு அப்புறம் தற்காலிகமாக ஒரு பேஷண்ட்டுக்கு நினைவு ஆற்றல் கம்மியாயிடும். ஒரு ஸ்ட்ரோக் வருதுன்னா தற்காலிகமாக அதுலேருந்து ரெக்கவர் ஆக வர வரைக்கும் அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிரான்சியன்ட் காசஸ், அதாவது சரி செய்யக்கூடிய காசஸ். இதே பார்த்தீங்கன்னா வயது முதிர்வால் வர்றது இல்லை பரம்பரை வியாதினால் வர்றது, இதெல்லாம் வந்து ப்ரோக்ரெசிவ் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக காசஸ் டிமென்ஷியாவுக்கு.
1: ஓகே டாக்டர், இதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? அதாவது இந்த டிமென்ஷியா, அல்சைமர், இந்த நினைவிழப்பு, இந்த மாதிரி மெமரி லாஸ்க்கு முன்னாடியே ஏதாவது நமக்கு சிம்டம்ஸ் தெரியுமா?
0: சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அதை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அதை வந்து நாளடைவில் தள்ளி தள்ளி போட்டுருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வயதுனால நமக்கு வந்து மறதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க கேர்லெஸ்ஸாக. ஸோ எப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பர்சனுக்கு அந்த மறதியோ இல்லை வேறு ஏதாவது குறைபாடோ அவங்களுக்கோ இல்லை அவங்கள சார்ந்தவங்களுக்கோ பிரச்சனை கொடுக்குது அப்படின்னும் போது அப்போ கண்டிப்பாக அதை வந்து நம்ம என்னென்னு எவால்வேட் பண்ணி ட்ரீட் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், யூஸ்வலாக இந்த நினைவிழப்பு, இந்த மெமரி லாஸ் வந்து எந்த வயசில் ஆரம்பிக்கும் டாக்டர்?
0: மெமரி லாஸ் அந்த வயது முதிர்வுனால வர்றது பார்த்தீங்கன்னா அபவ் 65, 65 வயதுக்கு மேலே தான் வந்து காமனாக வரலாம். அதே வந்து
1: எல்லாருக்குமே வருமா?
0: அப்படி கிடையாது. 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்பு, உடம்புல இருக்க எல்லா உறுப்புமே வந்து கொஞ்சம் செயல்பாடு திறன் வந்து குறையும். அதே மாதிரி தான் மூளையும், அதாவது அந்த ப்ராசஸிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம வந்து சிந்திக்கிற திறன்லாம் குறையும். அதான் அந்த வயதுக்கு ஏற்றவாறு இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வயதுக்கு ஏற்ற லிமிட்ல இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, அதுக்கு மேலே இருக்கு, அதை பேஷண்ட்டுக்கும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு, அட்டெண்டர்ஸ்க்கும் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குன்னா அது கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான்.
1: ஓகே டாக்டர், இதுக்கான மெடிக்கல் காசஸ் என்னவா இருக்கும்? அதாவது ஒரு நினைவாற்றல் இழப்பு ஏற்படுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான மருத்துவ காரணங்கள்லாம் என்ன டாக்டர்?
0: நினைவாற்றல் ரெண்டு விதமாக பிரிச்சோம் இல்லைங்களா, ஒன்று டிரான்சியன்ட்னு பார்த்தோம், அதாவது தற்காலிகமாக இருக்கிறது, இன்னொன்று வந்து வயது முதிர்வுனால வர 60 வயசுக்கு மேலே வர பிரச்சனைகள். டிரான்சியன்ட் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து இன்ஃபெக்ஷன், மூளை காய்ச்சல், அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷனில் வரும், இல்லை ஒரு எய்ட்ஸ்னால வரலாம், இல்லை சிபிலிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில், இல்லை டியூபர்க்ளோசிஸ், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், மூளை சார்ந்த இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லை உடம்புல இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ்னால மூளை பாதிப்பு இருந்ததுன்னா அந்த டைமில் ஒரு தற்காலிகமாக மூளை செயல்பாடு கம்மியாகும். அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைட்டமின் குறைபாடுன்னு சொல்லுவோம், மூளைக்கு முக்கியமான வைட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 ஃபோலேட்டும், அது குறையும் போது அந்த அதுவும் வந்துட்டு உங்களுக்கு டிமென்ஷியா மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது டிரான்சியன்ட்டா இருக்கும். இன்னொன்னு ஹைப்போ தைராய்டிசம், தைராய்டு குறைஞ்சதுனாலே வந்துட்டு அந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மந்தமாக தான் இருப்பாங்க. ஸோ அதை கரெக்ட் பண்ணனாலும் இந்த காசஸ்லாம் சரியாகும். அதே வயது முதிர்ந்த இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அல்சைமர்ஸ் இருக்கு, மீதி ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது இல்லாமல் பரம்பரை வியாதியில் பரம்பரையாக வர மறதி நோயும் இருக்கு.
1: ஓகே டாக்டர், இந்த டிமென்ஷியா அல்சைமர்லாம் கூட பரம்பரையாக வருமா?
0: வரலாங்க, ஆனால் ரொம்ப ரேர் தான். அல்சைமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1% கீழே தான் வந்துட்டு பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னால வரலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ

0: கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, லேக் ஆஃப் ஸ்லீப், அதாவது தூக்கமின்மை காரணமாக கூட மறதி வருமா?
1: வரும், கண்டிப்பாக வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் கேட்குறோம். அதில் வந்து எது எது தேவை, எது எது தேவையில்லை அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெயினாக தூங்குறப்ப தான். நம்ம ரெம் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். மூளை வந்து எது தேவையோ, தேவை அற்ற விஷயங்கள் எது அது அப்படின்னு அனலைஸ் பண்ணி தேவையானதை மட்டும் ஷார்ட் டேர்ம் மெமரியாக வச்சுக்கும், மீதி எல்லாத்தையும் வந்து அகற்றிடும். ஸோ மெமரி நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக தூக்கமும் நல்லா இருக்கணும்.
0: ஹலோ, ஹலோ, இப்போது ஜெனட்டிக்காக வந்து இது நடக்குமா டாக்டர், இந்த நினைவிழப்புங்கிறது? முன்னாடி நம்ம வந்து அல்சைமர் பற்றி பேசணும், டிமென்ஷியா பற்றி பேசணும். இந்த நினைவிழப்புக்கும் ஜெனட்டிக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அல்சைமர்ஸ் பார்த்தோம், அதுவும் ஜெனட்டிக்காக வரலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃப்ரான்டோ டெம்பரல் டிமென்ஷியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அது வந்து ஒரு 40-45 வயது உடைய பேஷண்ட்ஸ்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் 40% வரைக்கும் ஜெனட்டிக்காக வர வாய்ப்பு இருக்குது. மீதி டிமென்ஷியாலாம் வந்து ரொம்ப 1-2% தான் வந்து பரம்பரையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666. தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: एक प्रकार से PM जय अब गरीबों की जय बन गई है।

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.

வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நினைவாற்றல் இழப்பு அதன் சிகிச்சைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி ஜெயஸ்ரீ அவர்கள். நேர்களி, நினைவாற்றல் இழப்பு அதன் சிகிச்சைகள் குறித்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்.

0: கால் பண்ண வேண்டிய எண்கள் 2275230 2271 7600. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், இப்ப ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், டாக்டர்ட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன்.
0: மேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
1: கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன் மேம்.
0: வெண்ணிலா மேம், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கு இப்ப பெரியவங்க வந்து வெள்ளாரி கீரை எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல மேம், கொஞ்சம் நினைவாற்றல் வர்றதுக்காக, அதுக்கப்புறம் வேற உணவு பழக்க வழக்கம் நம்ம என்ன சேர்த்துக்கலாமா, இதை தவிர்த்து வேற ஏதாவது உணவு பழக்கம் சேர்த்துக்கலாமா, ஒரு கேள்வி மேம். ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், இதுமாரி இருக்கிறவங்க, ஞாபக மறதி இருக்கிறவங்க, உடல் சோர்வு இருக்கும் ஏற்படுமா, அடிக்கடி ஒரு மாதிரி சோர்வா இருறாங்க, டயர்டா இருக்குமா, அந்த ரெண்டு கேள்விக்கும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க மேம். நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
0: அழைப்பிற்கு நன்றி மேம்.
1: நன்றி, நன்றி மேம்.
2: நினைவாற்றல் அதிகமாகிறதுக்கு வல்லாரக்கீரை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ சாப்பிடலாம், பட் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆராய்ச்சியில் ஒரு சில ஸ்டடீஸில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இருக்குன்னு சொல்லி, பட் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து மெமரி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது சொல்லப்படலை. அதே மாதிரி மெமரி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, ஃபோலேட்டு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த மூணு இருக்கிற எந்த உணவுகள்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகள், பெரிஸு, ப்ளூபெரி, கொய்யாப்பழம், அப்புறம் ஜாமுன் ஃப்ரூட்டுன்னு சொல்லப்படுற நாவல் பழம், அதெல்லாம் எடுத்துக்கலாம். வால்நட் எடுத்துக்கலாம். அசைவ உணவு சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் மீனும் முட்டையும் நல்ல சோர்ஸு. அதுக்கப்புறம் ரெண்டாவது குவெஸ்டின் பார்த்தீங்கன்னா, உடல் சோர்வு ஏற்படுமா மன இது நினைவாற்றல் இல்லாதவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்க. அது வந்து இது மறதி எதனால் வருது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க. விட்டமின் குறைபாடோ இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தைராய்டு குறைபாடோ இருந்ததுன்னா நினைவாற்றல் குறையிறதோட உடல் சோர்வு கண்டிப்பாக கூட சேர்ந்து வரும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஒரு வரியா ஒரு ஒரு 50-20 லைன் 30 லைன் வரி இருக்கு, ஒரு பாடமோ ஒரு பாட்டோ ஏதாச்சும் அதை நான் படிக்கிறத சொன்னா இது ஒரு 100 தரம் படிச்சாலும் அது மனசுல நிக்க மாட்டேது.
2: சரிங்க சார்.
3: அதே மாதிரி யாராவது ஒரு புதுசாக ஒருத்தர் பாக்குறவங்க பேர் என்ன சார் கேட்பேன், கேட்டு அவர்கிட்ட பேசி முடிச்சிட்ட பிறகு அது பேர் எனக்கு மாத்திரும் அப்படியே மறந்து போகுது.
2: சரிங்க சார். அது இப்பதான் இருக்குங்களா இல்ல ஆரம்பத்துல இருந்தே இருக்குங்களா?
3: இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு.
2: எத்தனை வயசுல இருந்து? சின்ன வயசுல இருந்து இருக்கு. ஓகே சார். இது பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு மூளையில இருக்க நரம்பு தன்மை வந்து மாறுபடும் சார். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க, 2 வாட்டி படிப்பாங்க, 3வது வாட்டி ஃபுல்லாகவே அந்த இதையே சொல்லிடுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூளை நரம்பில் இருக்க கனெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், சைனாப்ஸ்ன்னு சொல்லுவோம், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது பிறப்பிலருந்தே வர்றது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் அது வந்து ஞாபகத்துக்கு வரும். நீங்களே சொன்னீங்க இல்லையா, நிறைய நேரம் நான் ஒருத்தவங்கிட்ட பேசினா அவங்களோட பேரை ஞாபகம் வச்சுப்பேன், அதே கொஞ்ச நேரம் பேசினேன்னா மறந்துடுவேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ அதுக்கு அதுதான் காரணம். இது இல்லாமல் வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, விட்டமின் குறைபாடு ஏதாவது இருக்கா, இல்லை ரத்த சோகை இருக்கா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட சேர்ந்து இருந்ததுன்னா இன்னும் இந்த சாதாரணமான மறதியை அதிகமாக்கி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு
3: இருக்குது.
2: மற்றபடி இது ஒரு வியாதி கிடையாது. இது ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது மூளையில் அந்த கனெக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறது சைனாப்ஸ் அதிகமாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து உங்களை மீறியே சில விஷயங்கள் தானாவே ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வந்துடும்.
3: என்னோட
2: அதான் சொன்ன மாதிரி ப்ரிலிமினரி டெஸ்ட்னு கொஞ்சம் இருக்குங்க. ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இல்லை வேற ஏதாவது பரம்பரை வியாதிகள் இருக்கா, மறதி தவிர வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். மூளையில இருக்க ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஸோ அந்த

0: மூளையில் இருக்க பகுதிக்கும் தனித்தனியாக டெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு ஒரு 10 கேள்விகள் கேட்டு அதில் எத்தனை கேள்விகள் நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு நிஜமாகவே மறதி தான் இருக்கா இல்லை கவனக்குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நினைச்சுப்பாங்க கவனக்குறைபாடு இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தா போறோம், மறதிக்கான ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது.
1: அழைப்பிற்கு நன்றி சார். ஓகே மேம், இப்போ நம்ம வந்து இது பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதாவது ஜெனட்டிக்ஸ் ஜெனட்டிக்காக வந்து இந்த மாதிரி நினைவிழப்பு ஏற்படுமா, அதாவது அப்பாவுக்கு இருந்தால் ஃப்யூச்சரில் பசங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் மேம்.
0: ஜெனட்டிக்ஸ் தாங்க அது பரம்பரையாக வர்றது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி அல்சைமர்ஸ் டிசீஸு, ஃப்ரான்டோடெம்பரல் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு விதமான டிமென்ஷியா, இதெல்லாம் வந்து பரம்பரையாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து பரம்பரை நினைவாற்றல் குறைபாடு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக வர 65 வயதுக்கு மேலே வர மறதி வந்து 40-45 வயசுலேயே மறதி வந்துடும். இந்த மறதி கூட இன்னும் 2-3 விஷயங்கள், கவனக்குறைபாடு இல்லை ஒரு விஷயத்தை எப்படி பிளான்டாக செய்கிறது, அந்த மாதிரி இப்போ சமைக்கும் போதே உப்பு கூடுதலாக போடுறது இல்லை கேஸ் ஆஃப் பண்ணாமல் விட்டுறது, அந்த மாதிரி கவனக்குறைபாடு ஏற்படுறது, எக்ஸிக்யூட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ஒரு கோர்வையாக ஒரு விஷயத்தை அவங்களால செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி 2-3 பிரச்சனைகள் சேர்ந்து வரும், இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துடும், ஒரு 40-45 வயசுக்குள்ளே வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜெனட்டிக் காசஸ் வந்து நம்ம ஸ்க்ரீன் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து தலையில் வந்து அடிபட்டுறது, ஹெட் இன்ஜூரி ஆகிடுது, இதனால் வந்து பிற்காலத்தில் மறதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: வாய்ப்பு இருக்குது, அது வந்து எந்த அளவுக்கு அது பிரெயின் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான்.
1: இதை முன்னாடியே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, பின்னாடி இந்த மாதிரி வரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு?
0: இருக்குது, சில இது பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு தான் எப்போ தலையில் அடிபட்டாலும் கொஞ்சம் மேஜராக இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா உடனே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. எம்ஆர்ஐயில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 70-80% வந்து அப்போவே தெரிஞ்சிடும் நமக்கு. மறதி வருமா அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா அதோட சென்டர் மறதியோட மூளையில் எது கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிப்போ கேம்பஸ் இல்லை டெம்பரல் லோப்னு சொல்லும். ஸோ அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா கட்டாயமாக வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு மறதி வியாதி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மேம் வாழ்புடவனை கலா பேசுகிறேன் மேம்.
1: கலா மேடம், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
2: மேம் சில பேர் பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்து வயசானது வரைக்கும் நல்லா ஞாபகம் சக்தி இருக்குது மேம். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி 17 வருஷம் அது, எங்கள் வீட்டுக்காரர் அப்போ மேரேஜ் ஆனதுலேருந்து எப்படி பண விஷயம் ஞாபகம் வச்சுக்கு மற்ற விஷயம்லாம் மறந்துடுவாரு, அது இன்னும் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயதுலேருந்து ஞாபக சக்தி அதிகம், ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா 10 வருஷம் ஆனாலும் அந்த ஃபோன் நம்பர் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. ஆனால் சில விஷயத்தை வந்து வேணாம்னு நினச்சா அது மறந்து போதே, அது எதனால் மறந்து அது மாதிரி ஆகுது கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
0: அப்புறம்
2: வந்து பசங்க படிக்கிற பசங்க வந்து அது மாதிரிதான் அவங்களும் சில விஷயத்த ஞாபகத்துல வச்சு படிக்கிறேன். அது ஏன் மேம் இது கேள்வி ஆன்சர் பண்ணு மேம், நிறைய கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம்.
1: அழைப்பிற்கு நன்றி மேம்.
0: இப்ப பாத்தீங்கன்னா அமிக்தலா, நான் சொன்ன மாதிரி டெம்பரல் லோப்ல ஒரு இடம் பாத்தீங்கன்னா அமிக்தலான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூளையில ப்ராசஸ் பண்ணும்போது, மெமரி ப்ராசஸ் ஆகும்போது எது வந்து நமக்கு எமோஷ்னலா கனெக்ட் ஆயிருக்கு, எது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த விஷயம் பிடிக்கல அப்படிங்கறத அது நமக்கு சொல்லும். ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்த நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுதான் இந்த மூளையோட சென்டரோட வேலை. இப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு பணத்தை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவர் அதை பத்தி ஞாபகம் வச்சுப்பார். உங்க பசங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதே ஒரு பாட்டோட வரிகள் சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியா 10 வரியா இருந்தாலும் 20 வரியா இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம மனசுக்கு எமோஷனலா எது கனெக்ட் ஆயிருக்கோ, எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த சென்டர் தான் காரணம்.
1: ஓகே மேம், நெக்ஸ்ட் ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: சந்திரசேகர் சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: டாக்டர், பொதுவாக இந்த டெம்பரவரி மெமரி லாஸ் இது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு மாத்திரம் நடக்கிறது அப்படிங்கறது மறந்துடுவாங்க, அதுக்கப்புறமா மத்த வருஷங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு மறதி இருக்கு. அதே மாதிரி டெம்பரரியா சில விஷயங்கள் மறந்துட்டு திரும்பவும் அந்த மெமரி அப்படிங்கிறது ரீகெயின் ஆகும். ஸோ இது வந்து சடன் ரியாக்ஷன் இன் நர்வ்ஸ், அதுதான் அந்த டெம்பரவரி மெமரி லாஸ்க்கு ஒரு காரணமாக

0: இருக்க அந்த இந்த டெம்பரரி மெமரி லாஸ் அண்ட் பெர்மனண்டா அவங்களுக்கு மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும், என்ன மாதிரியான டெஸ்ட் மூலியமாக இவங்களுக்கு பண்ணினோம்னா இதுதான் பெர்மனன்ட் இதுதான் டெம்பரரின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அதற்கு பிரத்யேக டெஸ்ட் இருக்கா? அண்ட் இது மெமரி லாஸ் அப்படிங்கிற கண்டிஷன் ஹெரிடிட்டரியாவும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கா, இத பத்தியும் கொஞ்சம் சொல்றீங்களா?
1: ஓகே சார்,
0: நான் ரேடியோல எல்லா ஆன்சர்ஸையும் கேட்டுக்கிறேன்.
1: ஓகே சார்,
2: ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி சார்.
0: நன்றி.
1: இப்போ டெம்பரரி மெமரி லாஸ் பர்மனன்ட் மெமரி லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி மெமரி லாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வருஷ கணக்காக இருக்கிறது ரொம்ப ரேருங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இப்போ டிரான்சியன்ட் குளோபல் அம்னீசியா அப்படின்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம், ஒரு பகுதிக்கு போகிற ரத்த ஓட்டம் டக்குன்னு கம்மியாயிடும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரம் இல்லை ஒரு சில நாள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை தான் கேட்டுட்டே இருப்பாங்க, நான் எங்க இருக்கேன், என்ன நடந்துச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கறத திரும்ப திரும்ப கேட்பாங்க. இதே அந்த 24 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 24 மணி நேரம் நடந்தது என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து ரெட்ரோகிரேட் அம்னீசியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பின்னாடி இந்த பிரச்சனை வர்றதுக்கு கொஞ்சம் பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி இந்த பிரச்சனை நடக்கும்போது என்ன இருந்தது அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ ரெட்ரோகிரேட் அம்னீசியாவும் வரும், ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியாவும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோகிரேட் அம்னீசியா அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாது. நம்ம அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது சொல்லியிருந்தோன்னா அதுவும் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ரெட்ரோகிரேட் அம்னீசியா அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நடந்தது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இது ரெண்டும் சேரும்போது ஒரு மெமரியில் வந்து ஒரு கேப் வந்துடும், ஒரு ஒரு ஒரு சில மாதங்கள் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. பட் இதுலேருந்து ஈஸியாக வந்து நிறைய பேர் 70-80% பேஷண்ட்ஸ் வந்து தானாகவே ரெக்கவர் ஆகிடுவாங்க. உங்களுக்கு கவலையாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் டாக்டர் வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதே பெர்மனன்ட் மெமரி லாஸ்க்கு நம்ம நிறைய காசஸ் பார்த்தோம், ஜெனட்டிக் காசஸும் ஆல்ரெடி பார்த்தோம், அல்சைமர்ஸ் டிசீஸ் வரலாம், ஃப்ரான்டோடெம்பரல் டிமென்ஷியா வரலாம், பார்க்கின்சன்ஸ் வரலாம், பார்க்கின்சன்ஸ்னால வர டிமென்ஷியா வரலாம். இது எல்லாமே வந்து பெர்மனண்ட்டாக வர்றது தான், ப்ரோக்ரஸும் ஆகிட்டுருக்கும். அதை வந்து நம்ம நிறைய டெஸ்ட் இருக்குது, எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கலாம், பெட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வழியாக நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
2: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நினைவாற்றல் இழப்பும் அதன் சிகிச்சைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நரம்பியல் துறை முதுநிலை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி ஜெயஸ்ரீ அவர்கள். ஓகே டாக்டர், இப்போ இந்த சிகரெட், மது பழக்கம், இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்களால கூட மறதிகள் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
3: வாய்ப்பு இருக்கு, கட்டாயம் இருக்கு. இது வந்து ஒரு இன்டைரக்டாக நம்ம பிரெயினை அஃபெக்ட் பண்ணுறதுனால வருங்க. இப்போது சிகரெட் மது பழக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம் சொல்கிற ஸ்ட்ரோக் வந்து வர்றதுக்கு வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி பக்கவாதம் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து மூளை எந்த பகுதியை பாதிக்குதோ அது அதனால் வந்து ஒரு செகண்டரி மெமரி லாஸ் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணும்போது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நரம்பு ரத்த நாளங்கள் வந்து சுருங்கும். ஸோ சுருங்கிறதுனால எல்லா உறுப்புக்குமே வந்து ரத்த போக்கு கம்மியாகும். அதே மாதிரி தான் மூளைக்கும் ரத்தப்போக்கு குறையும் போது அது நாளடைவில் மூளையோட ஃபங்க்ஷனை வந்து நினைவாற்றல் திறனை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
2: ஓகே டாக்டர், இப்போ எல்லாருக்கும் டெய்லி சின்ன சின்ன மறதிகள் வர்றது அப்படிங்கிறது யூஸ்வல். என்ன மாதிரியான சிம்டம்ஸ், அதாவது என்ன மாதிரியான மறதிகள்லாம் ஏற்பட்டால் உடனே போய் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அலர்ட் என்ன ஏதுன்னு சொல்லுங்க டாக்டர்.
3: மறதி மட்டும் இல்லாமல் இது கூட 2-3 பிரச்சனைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ ஒரு ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த விஷயத்தில் கவனம் இல்லை, அதை பாதியிலே விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு சமைச்சிட்டே இருக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ண மறந்துடுறது, அந்த மாதிரி மேஜரான ப்ராப்ளம்ஸ் வர்றது, அதான் அவங்களுக்கும் பேஷண்ட்டுக்கும் சரி பேஷண்ட் கூட இருக்கவங்களுக்கும் சரி அந்த மறதினால் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த சமயத்தில் கட்டாயம் நம்ம வந்து டாக்டர் அணுகணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு தன்னிலை மறக்கிறது, அதாவது ஒரு ஒரு பொது வெளியில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. ஸோ அதுவுமே வந்து ஒரு விதமான ப்ராப்ளம் தான். அது வந்து என்னென்னா கரெக்டாக நடந்துக்கல அப்படின்னா மனநலன் மருத்துவரை போய் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களையும் நீங்கள் பார்க்கலாம், அவங்களும் ஃபர்தராக வந்து எங்களுக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது கட்டாயம் நம்ம வந்து டாக்டர் அணுகணும்.
2: ஓகே டாக்டர், இப்போ சில பேருக்கு வந்து சில நல்ல பழகின இடமா இருக்கும், அங்க போவாங்க திரும்ப வர்றதுக்கு வழி தெரியாம இருக்கும், இது என்ன மாதிரியான பிரச்சனைன்னு சொல்லுங்க டாக்டர்.
3: இது வந்து விஷுவல் ஸ்பேஷியல் டிஸ்ஓரியன்டேஷன் சொல்லுவோம், அதாவது ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னும் போது நமக்கு டிமென்ஷியா இருக்க பேஷண்ட் எதா எந்த ரீசனா வேணா இருக்கலாம், டிமென்ஷியா அப்படி இருக்கு அப்படின்னும் போது நமக்கு ஏற்கனவே ஃபெமிலியரான இடம் கூட வந்து இப்போ திரும்பி நம்ம வந்து வீட்டுக்கு வர்றதுக்கோ இல்லை திரும்பி வேற இடத்துக்கு வர்றதுக்கோ வழி தெரியாது. அந்த வழி எப்படி இருக்கு, அந்த ரூட் மேப் வந்து பிரெயின்ல இருந்து எரேஸ் ஆயிருக்கும் டிமென்ஷியானால, அதனால நமக்கு வழி கரெக்டா தெரியாது.
2: ஓகே டாக்டர், இந்த இன்கேஸ் இப்போ ஏதாவது ஒன்று மறக்கிறாங்க அப்படின்னா வச்ச பொருளை எங்கே வச்சுருக்கோன்னு தெரியாமல் மறந்துடுறாங்க, இதுக்கப்புறம் ஏற்படுற மூட் ஸ்விங்ஸ் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர், இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லுங்க.
3: மூட் ஸ்விங்ஸ்னு அதை சொல்ல முடியாது, பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சாவியை வந்து நம்ம யூஸ்வலாக வைக்கிற கீபோர்ட் ஸ்டாண்டில் வச்சுட்டு அதை மறந்துட்டோம், இல்லை வேற எங்கேயாவது யூஸ்வலாக வைக்கிற இடத்த வச்சுட்டு மறந்துட்டோம்னா அது நார்மல். இதே ஒரு சாவியை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, இல்லை நகையை காட்டி எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுறது, அந்த மாதிரி ரொம்ப கிராஸாக பண்ணாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பிஹேவியரல் அப்னார்மாலிட்டி, அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது முக்கியம்.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த நினைவாற்றல் குறைபாடு வந்து எப்படியெல்லாம் வந்து மதிப்பீடு பண்ணுவாங்க டாக்டர், அது இல்லாமல் என்னென்ன மாதிரியான டெஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, பரிசோதனைகள் என்ன இருக்கு அப்படின்னு.
3: நீங்க டாக்டர் அணுகும் போது மறதி இருக்கா இல்லை நினைவாற்றல் குறைபாடு இருக்கா இல்லை வேற மாதிரி சூடோ டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம், வேற ஏதாவது காஸ் பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தினால

0: பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எது எதுனாலும் எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து சூடோ டிமென்ஷியா தான், டிமென்ஷியா கிடையாது, டிமென்ஷியா மாதிரி இருக்கிற ஒரு கண்டிஷன். ஸோ அது இருக்கா இல்லை நிஜமாகவே வந்து மெமரி லாஸ் தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சில டெஸ்ட் இருக்குது, ஒரு பேட்டரி ஆஃப் டெஸ்ட் இருக்குது, மினி மென்டல் ஸ்கோர் எக்ஸாமினேஷன், மோகா ஸ்கோர், ஃப்ரான்டல் அசஸ்மெண்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் குவெஷ்சன்ஸ் நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்போம். இந்த ஒரு ஒரு டீ போடுறது எப்படி அப்படின்னு கேட்கலாம், லெட்டர் எழுதுறது எப்படின்னு கேட்கலாம், எங்கே இருக்கீங்க, என்ன வருஷம் நடக்குது, காலையில் என்ன சாப்பிட்டீங்க, நேற்று யார் உங்களை பார்க்க வந்தா, அந்த மாதிரி நிறைய குவெஷ்சன்ஸ் கேட்டு கேட்டு மூளையில் எந்த இடம் பர்டிகுலராக பாதிப்பு இருக்குது, எந்த மாதிரி டிமென்ஷியா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது டெஸ்ட். இது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரத்த டெஸ்ட் எடுக்கிறது, மூளையில் வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன் அதெல்லாம் பண்ணுறதுல வழியும் கண்டுபிடிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இதை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டா இதை க்யூர் பண்ண முடியுமா?
0: ரிவர்சபிள் டிமென்ஷியான்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த விட்டமின் குறைபாடு, தைராய்டினால் வர்றது இல்லை இன்ஃபெக்ஷன்னால் வர்றது, அந்த மாதிரி இருக்கிறத கட்டாயம் ஃபுல்லாகவே குணப்படுத்திடலாம். அதே வந்து

0: இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரத்த டெஸ்ட் எடுக்கிறது, மூளையில் வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன் அதெல்லாம் பண்ணுறதுல வழியும் கண்டுபிடிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இதை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டா இதை க்யூர் பண்ண முடியுமா?
0: ரிவர்சபிள் டிமென்ஷியான்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த விட்டமின் குறைபாடு, தைராய்டினால் வர்றது, இல்லை இன்ஃபெக்ஷன்னால் வர்றது, அந்த மாதிரி இருக்கிறத கட்டாயம் ஃபுல்லாகவே குணப்படுத்திடலாம். அதே வந்து வயது முதிர்வினால் வர்ற அல்சைமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது, பட் அது ப்ரோக்ரெஸ் ஆகிற ரேட்டை வந்து நம்ம ஸ்லோ டவுன் பண்ணலாம், அதுக்கான மாத்திரைகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு நினைவாற்றல் இழப்பு ஒரு பர்சனுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து யாரை பார்க்கணும், ஒரு நியூரோலஜிஸ்ட் அதாவது ஒரு நரம்பியல் டாக்டரை பார்க்கணுமா இல்லை ஒரு சைக்காட்டிஸ்ட் மனோதத்துவ டாக்டர் அவங்கள பார்க்கணுமா?
0: ரெண்டு பேருமே இந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. மறதி அப்படின்னா டைரெக்டாக வந்து பேஷண்ட்ஸ்லாம் நரம்பியல் டாக்டர்கிட்ட தான் வருவாங்க. இதே முன்னாடி பார்த்த மாதிரி பிஹேவியரல் அப்னார்மாலிட்டி அதாவது பொது வெளியில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதது, எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி நீட்டாக இருக்கணும், வெளியில் எப்படி வந்துட்டு எந்த போகிறது வர்றது வழி தெரியாதது, இந்த மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நார்மலாகவே சைக்கியாட்ரிஸ்ட்டை தான் போய் பார்ப்போம். அவங்க அசஸ் பண்ணிவிட்டு இது நிஜமாகவே சைக்கியாட்ரி ப்ராப்ளம் தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லைனா நியூரலஜிக்கிட்ட அனுப்புவாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ இதில் வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இந்த இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: இர்ரிவர்சபிள் டிமென்ஷியா அல்சைமர்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய டேப்லெட்ஸ் வந்துடுச்சுங்க. இப்போது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அது வந்து இப்போது ரீசெண்டாக இருக்கிறது, அதுக்கு முன்னாடியே வந்து அஸ்டியல்கோலினெஸ்டேஸ் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ராசஸை ஸ்லோ டவுன் தான் பண்ணும், அதாவது ஃபுல்லாக க்யூர் பண்ணாது ஸ்லோ டவுன் பண்ணும். இப்போ ஆராய்ச்சியில் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பி, அதாவது இந்த பிரச்சனை வரப்போகுது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே, பிரச்சனை வர்றதுக்கு 25 வருஷம் முன்னாடியே கூட நம்ம அது வரும் அப்படின்றத கணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டெம் செல் தெரப்பி கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து மாத்திரைகள் மருந்துகள் இல்லாமல் எக்ஸசைஸ் மூலமா இதை வந்து க்யூர் பண்ண முடியுமா?
0: க்யூருங்கிறது இந்த நியூரோடீஜெனரேட்டிவ் கண்டிஷன் மறதி இர்ரிவர்சபிள் டிமென்ஷியா அல்சைமர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து க்யூர் கிடையவே கிடையாது, கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியும் ப்ராசஸ்ஸு. எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா வந்து நம்ம உடம்புல கார்டிசோல் லெவல் கம்மியாகும், இன்ஃப்ளமேஷன் பிரெயின் இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணும், அது வழியாக வந்துட்டு மூளையை நம்ம ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் புது கனெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது வழியாக வந்து மறதியை ப்ரோக்ரெஸ் ஆகாமல் தடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து வீட்டில் ஒரு மறதி நோயாளி இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்க மற்றவங்களாம் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும், மனரீதியாக அவங்கள எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: நிஜமாகவே ஒரு பேஷண்ட்டுக்கு மறதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூடோ டிமென்ஷியா மன அழுத்தம் இருக்கவங்க இல்லாமல் நிஜமாகவே மறதி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு மறதி நோய் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஒரு குழந்த மாதிரி தான் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க ஏதாவது தப்பாக பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணுறது, நீ ஏன் இதை பண்ண அப்படி பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது, குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். தேவையில்லாமல் சண்டை போடுறது, தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட கோவப்படுறது அதெல்லாம் விட்டுறணும். ஒரு ஃபெமிலியரான செட்டிங்ஸ் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து பெட்ரூம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எது பெட்ரூம் எது கிச்சன் இது அப்படிங்கிற விஷயம் ஸ்பெஷல் டிஸ்ஓரியன்டேஷன் ஏற்கனவே பார்த்த மாதிரி அது இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு என்வாயர்மெண்ட் கொடுக்கணும், ரொட்டீனாக இந்தந்த டைமுக்கு இது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ப்ரோட்டோக்கால் வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்க, ரொட்டீனாக ஃபாலோ பண்ண வைங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், அதாவது நம்மளோட மூளை ஆரோக்கியத்துக்கும் நினைவாற்றலுக்கும் என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கும் பழக்கப்படுத்தலாம், என்னென்னலாம் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: மூளைக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 ஃபோலேட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இந்த நாலு இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே எடுக்கலாம். எல்லா நேச்சுரல் ஃபுட்ஸ்லேயும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதனால் நேச்சுரல் ஃபுட்ஸ் எல்லாமே கன்சியூம் பண்ணலாம். மூளைக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நட்ஸு, வால்நட்ஸு, பாதாம் அதெல்லாம் சாப்பிடலாம். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் எக்கும் எடுத்துக்கலாம். பன்னீர் டோஃபுலாம் வெஜிடேரியனுக்கு நல்ல சோர்ஸு, இதெல்லாம் வந்து நல்ல எடுத்துக்கக்கூடிய வகைகள். எடுத்துக்கக்கூடாத வகைகள் எப்பவும் சொல்கிற மாதிரி ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள், ப்ராசஸ்டு ஃபுட்டு சிப்ஸு, பேக்கேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ், யோகா, அப்புறம் வந்து அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் கேம்ஸ், இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் டாக்டர் அவங்களோட மெமரிக்கு?
0: கட்டாயமாக இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பிரெயின் டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அந்த கனெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு நரம்பு மண்டலத்தில் இருக்க கனெக்ஷன்ஸ், நியூரான்ஸ்க்கு ஒரு ஒரு ட்ராக் நெட்ஒர்க் போகும். அந்த நெட்ஒர்க்கை எந்த அளவுக்கு நம்ம புதுப்பிக்கிறோம், எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், அந்த அதை பொறுத்து தான் பின்காலத்தில்

0: அவங்களுக்கு நினைவாற்றல் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மென்டல் கேம்ஸ் அரித்மேட்டிக்ஸ்லாம் கொடுக்கறனால குழந்தைங்களோட நினைவாற்றல் பிற்காலத்தில் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
1: ஃபைனலாக வந்து நம்ம மூளை எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்மளோட மெமரி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோல்டன் டிப்ஸ் சொல்லுங்கள் எங்களுக்கு.
0: நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. நல்ல தூக்கம், 7-8 மணி நேரம். குவாலிட்டி குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம நல்லா டீப் ஸ்லீப் பண்ணும்போது தான் மெமரி வந்து நல்லா கன்சாலிடேட் ஆகிட்டு நல்லா ஒர்க் பண்ணும் பிரெயின். ஸோ ஸ்லீப் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடற்பயிற்சி 30 நிமிஷம், எவ்வளோ முடியுமோ 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 days per week நீங்கள் பண்ணிங்கன்னா அது நல்லது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அஃபெக்ட் பண்ணும். சுகர் பிபி அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க.
1: ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். இன்னைக்கு நினைவாற்றல் இழப்பு அதன் சிகிச்சைகள் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொல்லுங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: நன்றி நன்றி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: நேரம் 4:01 ஆகுதே. கேட்கலாம், கட், கேமரா ரோலிங். ஆமா, எப்போதும் போல ஒரு கட் எடுத்துட்டு வருவோம், உங்களையும் கால் பண்ண சொல்லுவோம், பேசுவோம், அதே தான் ப்ரோக்ராமு. நான் ஆர்ஜே சந்தியா, அப்புறம் நம்ம கூட ஆர்ஜே
1: சிந்து.
0: ஓகே, என்ன ஆர்ஜே, என்ன
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பிளான்ல இருக்கீங்க, என்னென்ன மாதிரியான டயலாக்ஸ்லாம் நம்ம நேயர்களுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லுங்க.
0: ஏதோ எனக்கு என் அறிவுக்கு அறிஞ்சதை எனக்கால முடிஞ்சதை எடுத்துட்டு வந்து.
1: நீங்க என்ன டயலாக் கொடுத்தாலும் நம்ம நேயர்கள் வந்து சூப்பரா பேசிடுவாங்க. டயலாக் கொடுத்துடலாமா?
0: கொடுத்துடலாமே.
1: எஸ்
0: ரைட்டு. நேயர்களே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டயலாக், என்ன ஆர்ஜே
1: டயலாக், சூப்பர் டயலாக் கொடுத்துருக்கீங்க வடிவேலு சார். டயலாக்
0: என்ன படம்,
1: என்ன படம் நீங்களே சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் தானே?
0: அது கரெக்ட்.
1: எஸ்
0: அதனாலதான் ஈஸியா சொல்லிருவீங்க அப்படின்ட்டு தான்.
1: நீங்க எவ்வளவு கஷ்டமா கொடுத்தாலும் நம்ம நேயர்கள் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க.
0: அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் சொல்லிடுறேன். நேயர்களே, நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2271760 2275 2330 வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஆர்ஜே, நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு திருப்பி
1: வருவோம்.

0: மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேரம் 4:09 ஆகுது. நாம கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்
1: ரோலிங் வித் அஸ் ஆர்ஜே சந்தியா அண்ட் ஆர்ஜே சிந்து. ஓகே சந்தியா, இன்னைக்கு வந்து நம்ம கட்ஸ் எல்லாம் சூப்பரான கட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம நேயர்களும் பேசி காமிக்க ரெடியா இருக்காங்க.
0: ஆமா,
1: சூப்பரா பேசி காமிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க.
0: கால் பண்ணுங்க 2271760 2272530. வெளியூர் நேயர்கள்
1: 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த கட்டியும் போட்டுடலாமா? அடுத்த டயலாகும் நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துடலாமா?
0: கொடுத்துடலாமா?
1: நம்ம யாருக்கு என்ன டயலாக் பிடிக்குதோ பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போறாங்க.
2: பெத்த தாய பார்க்க போறேன், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும், இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும், இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விளங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விளங்க ஒத்துடு.
3: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற
1: மாதிரி. எஸ், ரிஸ்க் எடுக்கறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி இல்லையா?
0: ஆமா ஆமா, அதுவும் நம்ம ஆர்ஜேவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரியே தான். 4:30 ஆயிடுச்சு, டீ ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆர்ஜேக்கு.
1: ஓகே, அடுத்து என்ன கொடுக்க போறோம் நம்ம?
0: அடுத்து என்ன கொடுக்க போறோம்? நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு காலர் வராங்க, பேசிடலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
4: வாழப்பட்ட மலை கலா பேசுறேன் மேம். இருவரும் நலமா?
1: சூப்பரா இருக்கோம் கலா மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நலமா இருக்கேன் மேம்.
1: டயலாக் கேட்டீங்களா?
4: கேட்டேன் மேம், ஃபர்ஸ்ட் டயலாக் சரியா அது கேட்கல மேம். இங்க நல்ல செகண்ட் டயலாக்
1: பேசுறேன். ஓகே, டயலாக் ஃபர்ஸ்ட் டயலாக் போடலாமா உங்களுக்காக?
2: தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும், இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும், இவ்வளவு வேலை இருக்கும்போது கையில விளங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விளங்க ஒத்துடு.
3: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: கலா மேடம் கேட்டீங்களா?
4: கேட்டேன் மேம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டரே மியூசிக்ல சரி கேக்கல, ஆனா நல்லா இருக்கும் மேம். படத்துல பாக்கும்போது சீன் நல்லா இருக்கும்.
1: ஆமா கண்டிப்பா சூப்பரா இருக்கும்.
4: அது கரெக்டா டெலிவரி பண்ணுங்க மேம். செகண்ட்
1: டைரக்டர். சரி, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சொல்லலாம்.
0: ஓகே,
1: ரெடி கட் கேமரா ரோலிங்.
4: பெத்த தாய பாக்க போறோம், அவன் கட்டி குடிச்சு பார்த்த உடனே கட்டி குடிச்சு கதற வேண்டி வரும், தான் கன்னியாயிரால அவன் தாய கால கழுவ வேண்டி வரும், உள்ள பாவம் என்ன பண்ணும்?
1: விளங்க வேண்டாம்.
4: ரிஸ்க் எடுத்துக்கலாம், ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: அப்படியா மேடம்?
4: மேம் நிச்சயமாவே அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அது ஒரு முக பாவனை, அந்த வீடு
1: கோழியா இருக்கும். ஆமா, திறந்த உடனே ரெண்டு பக்கமே வெட்ட வெளியா இருக்கும் இல்லையா?
4: மேம் அதோட ஒண்ணு அர்ஜுன் பாப்பா இருப்பாருங்க மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பாடம் பாருங்க.
1: பாக்குறானே பாக்குறானே பாக்குறானே.

0: உண்மையே அவர் பாக்குறதே அது வடிவேலு சொல்லுவாரு பாருங்க.
1: ரசனத்தோட வந்து சொல்லிட்டே போயிட்டாங்க.
2: ஆமா, எப்பவுமே நம்ம டயலாக்ஸ் எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமா கொடுத்தாலும் சரி, அசால்ட்டா வந்து பேசிட்டு போயிடுவாங்க.
1: ஓகே, நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு திருப்பி வருவோம்.
3: Yo mama, you know how me nerky said the dance floor, baby.

0: தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் வித் us ஆர்ஜே சிந்து அண்ட்
1: ஆர்ஜே சந்தியா. என்ன ஆர்ஜே, நம்ம கூட ஒரு காலர் லைன்ல இருக்காங்க,
0: பேசிடலாமா?
1: ஹலோ, வணக்கம்.
2: வந்துட்டே
0: இருக்கு, கேளுங்க. சார் கேட்டிங்களா?
2: இது கேட்டேன், இது ஓரளவுக்கு நல்லாவே கேட்டது, சூப்பரா கேட்டது.
0: ஓகே,
2: ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவுதான் மைண்டுக்குள்ள ஏத்துக்க முடியுமோ ஏத்திட்டு இருக்கேன் மேம், பாக்கறேன்.
0: பரவாயில்ல, கண்டிப்பா நீங்க இன்னைக்கு சொல்றதுதான் டயலாகே.
2: சரி,
0: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
2: நான் போய் தாய பாக்கணும், தாய பார்த்த அடுத்த செகண்ட் அவளுடைய பாதத்துல கண்களால கண்ணீரால கழுவணும். அந்த சமயத்துல கையில இது மாதிரி ஒரு விலங்க கட்டி விட்டு இருந்தேன்னா நான் எப்படி பண்ணறது? பரவாயில்ல ஏட்டையா, உங்களால முடியும், பண்ணுங்க.
0: ஆனா
2: கழிக்க விடுங்க. ஏய், ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரிஸ்க் சப்பற மாதிரி,
0: ரிஸ்க் சப்பற மாதிரி. ஓகே, வேற வேற ஒரு மாடுலேஷன்ல ட்ரை பண்ணுங்க.
2: இப்ப அழுதுகிட்டே என்னுடைய அம்மாவை பாப்பேன், பார்த்த உடனே அவங்க கால என்னுடைய கண்ணீரால கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பேன். அந்த சமயத்துல நீ விலங்கால கட்டி விட்டு இருந்த அப்படின்னா நான் எப்படி அது மாதிரி ஏதாவது விஷயம் எல்லாம் செய்யறது?
0: நிறைவாக
2: கோபமா
0: கோபமா. ஓகே,
2: எங்க அம்மாவே என்னுடைய கையை கட்டி போட்டு வச்சிருந்தேனா இதெல்லாம் பண்ண முடியுமா? ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சப்புற மாதிரி.
0: சப்புற மாதிரி, சூப்பர் சார், சூப்பர், சூப்பரா பேசுனீங்க.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேம். என்ன மேம் சொல்லுங்க, ஒரு வரி நான் பேசிடுறேன்
0: சார். நீங்க படத்துல

0: பாத்திருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் படம் பாத்திருக்கீங்களா?
1: ஆமா.
0: அதுல ஒரு வடிவேல் டயலாக் வரும் தெரியுமா?
2: பங்களாக்கு வெள்ளை அடிக்க போவாங்கல்ல.
1: ஆமா ஆமா.
2: அப்ப வடிவேல் பேசுவாரு தெரியுமா ஒரு டயலாக்?
1: நீ புடுங்கறதெல்லாம் தேவையில்லாத ஆணிதான் போய் புடிங்கிட்டு வர.
2: அப்படியே பங்களாக்குள்ள போனதுக்கு அப்புறம் நாங்க பங்களா என்ட்ரன்ஸ்ல டயலாக் வச்சிட்டோம்.
1: சரி சரி போதும், இது ஒண்ணே போதும். அது கீச் கீச் கீச்சும் கத்துச்சா? இது நல்லா கேட்டுச்சு, அதனாலதான் சரி சொன்னேன்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நல்லா இருந்தது மேம், செகண்ட் டயலாக் ரொம்ப சூப்பரா இருந்தது. வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: பை மேம், பை பை.
2: ஆர்ஜே.
0: எஸ் சொல்லுங்க. சூப்பர் டயலாக் கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப வந்து நம்ம நேயர்களுக்காக அடுத்த டயலாக் நம்ம கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாமே.
3: ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சு பெருசா பீத்துற. ஹலோ, நேத்து அடிக்க வர
0: நேற்று அடிக்க வரீங்க, வரவே இல்லை. இது யாருக்காக கொண்டு வந்தீங்கன்னு வேற தெரியல.
2: இல்ல இல்ல, நான் வந்து எந்த உள்நோக்கத்தோடய நான் எடுத்துட்டு வரல. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் ஏதாவது யோசிக்கலாமான்னு தோணும்.
0: ஃபுல்லா வந்து வடிவேலு சார் டயலாக் தானா?
2: இல்ல இல்ல, வேற டயலாகும்,
0: வேற டயலாகும் இதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டே இருக்கு. நேர்களே டயலாக் கேட்டிருப்பீங்க, கால் பண்ணுங்க. 2271770 2275230. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
2: ஓகே, ஆர்ஜே ஒரு பாட்டை கேட்டு திருப்பி நம்ம ப்ரோக்ராம் வருவோம்.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கலைவாணி
3: மேம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்க மேம். நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கும் கலைவாணி மேம், உங்களை மாதிரியே சூப்பரா இருக்கும். கேட்டீங்களா?
2: கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் கால கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது உள்ள கையில விலங்கு வச்சுட்டு என்ன பண்ணும்? ஏட்டையா போனுங்க, விலங்கு அவுத்து விடுங்க.
3: சூப்பர் மேம், சூப்பர், சூப்பரா பேசுறீங்க.
4: இருங்க, இன்னும் மெயின் பிக்சர் வரல.
2: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: மேம், கடைசியா என்ன ரிஸ்க் எடுத்தீங்க?
2: டைலாக் பேசுறதுக்கு தான் மேம்.
3: சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் டைலாக் பேசலாமா?
2: தம்பி போங்க, தம்பி போங்க, போய் ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனதும் கிடையாது. சும்மா ஒரு அடி அடிச்சுட்டு சீப்பிக்கிறீங்க. அடிக்க வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை.
3: வருவாங்க மேம், வருவாங்க.
4: ஓகே, இதே டோன்ல உங்களுக்கு வேற ஏதாவது டயலாக் இருந்தா சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். சூப்பரா பேசுறீங்க.
2: சூப்பர்
3: சூப்பர் சூப்பரா பேசுனீங்க மேம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு நன்றிங்க மேம்.
3: நன்றி.
4: ஆர்ஜே, நம்ம கூட அடுத்த காலரும் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: கடலூர்ல இருந்து நான் வெனிலா பேசுறேன்.
3: வெனிலா மேம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேம், நீங்க இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கோம். டயலாக்லாம் கேட்டிங்களா?
5: கேட்டீங்களா? கேட்டேன் மேம்.
3: ஓகே, பேசலாமா?
5: இப்போதைக்கு
3: இந்த

0: பிரபம்ல வந்து அவங்க தான் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, அதனால அவங்க குட்டின்னு வச்சேன், அது எல்லாம் குட்டி குட்டின்னு வர நல்லா இருக்காது.
1: ஓகே ஓகே மேம், ஓகே ஓகே கண்டிப்பா. ஓகே டயலாக் பேசலாமா?
0: டயலாக் பேசலாம் மேம்.
1: ஓகே ரெடி கட், கேமரா ரோலிங்.
0: பார்க்க போறான், பார்த்த உடனே கத்தி தழுவி இருக்கும் அவன் கண்ணீரால, அவனோட தாயோட கண்ணீர். ஐயோ எனக்கு அதுக்குள்ள டயலாக் வந்துக்கிட்டே,
1: கண்ணீரால தாயோட காலை கழுவ வேண்டியது இருக்கும்,
0: கழுவ வேண்டியது இருக்கும். கையில இதுக்கு விலங்க விலங்க அவுத்து விடுங்க.
1: புள்ள பாவம் என்ன பண்ணுவான்,
0: என்ன பண்ணுவான் வேணாம் ஏட்டையா? எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுனா எனக்கு ரஸ்க் சாப்பிடற மாதிரி,
1: ரஸ்க் சாப்பிடற மாதிரி,
0: ரஸ்க் சாப்பிடற மாதிரி. அது கொஞ்சம் குழப்பிட்டேன் மேம், இருந்தாலும் இன்னொரு வாட்டி முயற்சி பண்றேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: முயற்சி பண்றேன். எட்டு தாய பார்க்க போறான், பார்த்த உடனே கத்தி தழுவி இருக்கும் தன் கண்ணீரால, தன் தாய கண்ணீரு
1: போங்க
0: தம்பி, ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது, சத்தமே வராது, ஒன்னதும் இல்ல. ரெண்டு அடி அடி அடிச்சுட்டு பீச்சிக்கிறீங்க, வரவே இல்லையே.
1: சூப்பர் சூப்பர், என்ன ஃப்ளோ இவ்ளோ ஃபாஸ்டா வருது,
2: ரொம்ப பழகி போன டயலாக் மாதிரி வருது, ஃப்ளோவா அடிக்கடி பாப்பீங்க.
0: அப்புறம் இன்னொன்னு டயலாக் தானே, கொஞ்சம் சொதப்பிட்ட தொட்டே இன்னொரு டயலாக் சொல்லிருக்கேன்.
1: ஓகே ரெடி சொல்லுங்க. கட், கேமரா ரோலிங்.
0: என்னமா கோனேஷா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு பின்னாடி, பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்கம்மா. நோ பேட்டா, மாச சம்பளம், மாச
1: சம்பளம் தராங்க.
0: பேட்டா எங்கம்மா தராங்க, பொங்கலும்
1: புளியோ தெரியும்,
0: புளியோ தெரியும், அதே பொங்கல் குடுத்து கழிச்சுக்கிறாங்க. இதே போன வாட்டி நீங்க
1: எடுத்துக்குள்ள அசால்ட்டா வந்து பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லதா இல்லையா?
2: ஒரு பாட்டு கேட்டுட்டு ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, அப்புறம் ஒரு பாட்டு, ரெண்டுத்தையும் கேட்டுட்டு திருப்பி நம்ம வரோம் நிகழ்ச்சிக்கு.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9888424216.

நேரம் 4:41 ஆயுது. நம்ம கேட்டு இருக்கிற நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஆமா நேயர்களே, நீங்களும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 2275230. வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

0: அவர்களுக்கு சொல்வது இளமங்கலம் ஆர் முருகன், ஈ ராமா முருகன், இளமங்கலம்.
1: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
0: நல்ல முறையில இருக்கு மேடம். நீங்க நல்ல முறையில, ரெண்டு பேரும் நல்ல முறையில இருக்கீங்களா?
1: யார் ரொம்ப நல்லா இருக்கும். டயலாக் கேட்டிங்களா?
0: அவன் இரண்டு காலையும் பிடித்து அழ போறான், விலங்க கையில் இருந்து அவுத்து விடு. வேண்டாம் ஏட்டையா, நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. எனக்கு ரிஸ்க் எடுக்கத்தா ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: எங்கயாவது எழுதி வச்சிருக்கீங்களா?
0: இல்லைங்க மேடம், மனப்பாடம் தான். அதுக்குதான் இவ்வளவு நேரம் ஆச்சு மனப்பாடம் பண்றதுக்கு.
1: மனப்பாடம் பண்ண

0: இன்னொரு டயலாக் பேசுறீங்களா?
1: பேசுறேன்மா, மூணு டயலாக் நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன்.
0: ஓகே, ரெடி? வாவ், சூப்பர். ரெடி, கட், கேமரா ரோலிங்.
1: உங்க தம்பி நேத்து என்ன அடிக்க வர நீங்க 2 அடி அடிச்சுட்டு ரொம்ப தீத்துக்கிறீங்க. ஊர்ல போய் கேட்டு பாருங்க தம்பி என்ன பத்தி.
0: என்னன்னு கேக்குறது சார்? நெக்ஸ்ட் டயலாக்.
1: பண்டிகை காலங்கள்ல கோயிலுக்கு வெளியே விற்பாங்க பாரு, மை பேட்டா நீ எங்கம்மா தரங்க பேட்டால மாசம் சம்பளம் தான் எல்லாமே.
0: ஓகே சார், ஓகே, சூப்பரா பேசுறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: எங்கள் 2 பிரியமான தோழிக்கும் வணக்கம் சொல்வது, மீண்டும் வணக்கம் சொல்வது ஆறுமுருகன் இளமாங்கலம்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி,
1: நன்றி மேடம்.
2: அஜய்,
3: என்ன பண்ண போறோம்
2: அப்படின்னா
3: சொல்லுங்க.
2: பாட்டு போடலாம்? டயலாக் போட்டுட்டு பாட்டு போடலாம்.

0: ஆச்சே, அது பேர் என்ன?
1: இப்போ நம்ம டைலாக் போட்டோடனே நம்ம நேயர்கள்லாம் வந்து பேச ரெடி ஆவாங்க. அதுக்கு நம்ம நம்பர் சொல்லணும் இல்லையா? கால் பண்ணுங்க 2272530 2272716176. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
0: ஓகே, டைலாக் கேட்டுடலாமா?
1: எஸ் கண்டிப்பா.
2: எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரம்பாலை வரைக்கும் போயிருக்கேன்னு
3: சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன்.
2: தீக்கடைக்காரன்னாப்பா
3: அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு.
2: யாரு வந்து கேட்டா?
3: அட, யாரும் கேட்க மாட்டேங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு.
2: கணக்கு
0: என்ன அர்ஜே?
1: எஸ் இது வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான டயலாக் இல்லையா? நேர்களே டயலாக் கேட்டிருப்பீங்க. கால் பண்ணுங்க, வி ஆர் வெயிட்டிங் யூ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருத்தாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
4: இந்த நிகழ்ச்சிக்கு வந்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
5: ஆஹா.

0: வகுப்பு சரியா 5:18 ஆயிட்டு இருக்கு. வழக்கம் போல உங்களோட டெய்லி ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு காலையில இருந்து பிஸியா இருந்திருப்பீங்க, அப்படியே இப்ப ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா இருப்பீங்க இல்லையா? சோ அப்படியே உங்களோட டயர்ட் எல்லாம் குறைச்சு ரிலாக்ஸ் மோடு கொண்டு போறதுக்காக நம்ம ஆர்ஜே ஆனந்த் பாண்டி மெரினா பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க இன்னைக்கு என்னென்ன மாதிரியான ஃபன் கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே ஆனந்த்.
1: வணக்கம் மக்களே, மாலை வேளையிலே மனதை மயக்கம் கேட்டு மல்லாந்து உறங்கிக் கொண்டிருக்கும் இனதருமை ரசிக பெருமக்களே, கொளுத்தும் வெயிலிலே குட்டப்பாக்கு வாங்க சென்றிருக்கும் இனதருமை பாட்டிகளே, பாட்டிகளுக்காக தவமாய் தவம் இருக்கும் இனதருமை தாத்தாக்களே, சூட்டிருக்கும் வெயிலில் சூடான காஃபியை தேடும் அங்கிள்களே, அங்கிள்களை எப்போதும் அலறிவிடும் இனதருமை ஆன்டிகளே, ஜாலி முடிவிற்கும் சிறுசுகளே, செடி மோடில் இருக்கும் இலசுகளே, அடுத்த ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக காலையில் இருந்து கால் கெடுக்க காத்துக் கொண்டிருக்கும் எங்களின் புன்னகை புயல் வருங்கால நயன்தாரா, திருப்பிலே லேடி மதன்பாபு என செல்லமாக அழைக்கப்படும் எங்களின் போர்க்குணம் கொண்ட போர்வால் ஆர்ஜே சிந்து அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அடிக்கும் வெயிலில் அயோயம்மா வணக்கம் கூறிக்கொள்வது சற்று முன் பிறந்த பச்சிலம் குழந்தை ஆர்ஜே ஆனந்த். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எப்பவும் போல நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்டான பாண்டிய மீரா நடப்போது இங்க பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ஐயோ ஐயோ ஐயோ அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்படுகிறார்கள். அந்த வகையில இப்போது ஒருத்தவங்க தென்பட்டு இருக்கிறார்கள். அவருடைய பேசல வணக்கம்.
2: வணக்கம்
1: சத்தமா சொல்லுங்க. வணக்கம.
2: வணக்கம்.
1: ரொம்ப ஏன் சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா?
2: இன்னும் சாப்பிடலங்க, சம்மர் ரொம்ப சொல்லுதுங்களா?
1: சரி விடுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு ஹரி.
1: ஹரி, நீங்க ரொம்ப ஸ்வீட் நேம். எங்க தெரியுங்க மேம்?
2: நாங்க கடலூர்ல இருந்து வரோம்.
1: எல்லாத்துக்கும் நாங்க ரொம்ப யோசிச்சு சொல்றாங்க, எல்லாம் நல்லா நல்ல பதிலா வரும்னு நினைக்கிறேன். இப்ப வந்துருக்கீங்க கொளுத்து வெயில, இங்க வந்துருக்கீங்க எதுக்கு வந்தீங்க?
2: இங்க ஜில்லுன்னு காத்து வரும்ன்றதுனால தான் வந்திருக்கோம்.
1: இங்கதான் நல்லா கொளுத்து கொளுத்து கொளுத்துது, இங்க ஜில்லுன்னு இருக்கும். உங்களுக்கு
2: கொளுத்துறதுலயும் ஒரு சுகங்க இருக்குல்ல?
1: வேற மாதிரி வேற மாதிரி. சொல்லுங்க மேம், தனியா வந்திருக்கீங்களா இல்ல ஃபேமிலியோட இருக்கீங்களா?
2: தனியா தான் வந்திருக்கோம்.
1: அப்ப கொளுத்து தான் வேற வழி கிடையாது. சொல்லுங்க என்ன பண்றீங்க?
2: நாங்க வீட்டுலதாங்க இருக்கோம்.
1: ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, நிறைய பேர் இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, வீட்டுல இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை சொல்லுங்க. எல்லாருக்கும்
2: வீட்டுல
1: இருக்குறீங்க, தட்டுல வந்து சாப்பாடு வைங்கன்னா கேட்க மாட்டாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேலைக்கு போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கா?
2: இருக்கே.

0: ஒரு வயசுக்கு அப்புறம் போலாம் ஆசை இருக்கு?
1: 80
0: வயசுக்கு மேல
1: இல்ல, 30
0: 30க்கு மேல வேலைக்கு போகணும் ஆசை இருக்கு.
1: ஆசை இருக்கு.
0: இந்த பேருக்கு 80 வயசுக்கு மேல தான் போகணும் ஆசை இருக்கு, அதான் கேட்டேன்.
1: அதுக்கப்புறம் அவங்க தள்ளாடிக்குன்னு தான் போகணும்.
0: பரவாயில்ல, பீச்சர் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பீச்சுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, எல்லாமே ரொம்ப ஒரு 7 மணிக்கு மேல தான் வருவாங்க, நல்லா சில்லுன்னு காத்தடிக்கிட்டு. நீங்க வழக்கம் இந்த டைம்ல வருவீங்களா?
1: இல்ல இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன், எப்பவுமே லேட்டா தான் வருவோம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன்.
0: நம்ம ஊர் வெயில் எப்படி இருக்கு?
1: நம்ம வெயில் வெயில பண்ண கடுத்துருவோம், அந்த மாதிரி இருக்கு.
0: அலையோடு விளையாடும் என்ன மாதிரி ரொம்ப அமைதியான கேரக்டர் எனக்கு கூட பேச தெரியாது. உங்ககிட்ட ஒரு நிறைய வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து ஒரு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கே வேலை தர மாட்டாங்க. முதல் கேள்வி கேட்டலாமா? திருச்ச முகமா இருங்க, கேள்வி கேட்டதுக்கு மாறக்கூடாதா? திரிக்கணும். உங்களுக்கான முதல் கேள்வி, இந்த வெயில சமாளிக்க எந்த ஊருக்கு போலாம்னு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா?
1: ஊட்டி, கொடைக்கானல்.
0: யாரோட காசுல?
1: சம்பாதிக்கிறாங்களோ அவங்க காசுல போடணும்.
0: அப்படி போடுங்க, விட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுறாங்க. அடுத்த கேள்வி உங்களுக்காக, இப்ப கடல் மேல வந்து கப்பல் நிறைய போகுது, ஒரு சேஞ்சுக்கு கப்பலை தவிர்த்துட்டு என்ன நீங்க ஓட்டலாம்னு கடல் மேல?
1: வேற என்ன ஓட்டணும், படுக்க போட்டு வீட்டுக்காரதான்.
0: ஓ மை காட், வெரி பேட். இப்படி விடுங்க, கனவு ஒரு பாவம். ஓகேங்களா? அடுத்த கேள்விதான், இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து இவங்க வந்து எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு நினைக்கிற யாராவது இருக்காங்களா?
1: இது ரொம்ப ரொம்ப
0: ஒரு கஷ்டமான ஒரு கேள்விதான். தெய்வம்னா அள்ளி அள்ளி கொடுக்குற தெய்வம் மாதிரி இல்ல, இவங்க பார்த்தவனையும் ஆஹா தெய்வீகமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற அந்த நல்ல உள்ள யாரு?
1: இது வரைக்கும் பார்க்கல, பார்த்தா
0: சொல்றேன். இது வரைக்கும் பார்க்கலையா? சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இவங்களை பார்த்தா பெய் மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற அந்த நல்ல உள்ள யாரு?
1: பேர்ல மென்ஷன் பண்ணுமா?
0: எக்ஸ்ட்ரா இதுன்னு வச்சுங்க.
1: ரொம்ப கஷ்டம்.
0: கஷ்டம்ன்றீங்களா? கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, இப்ப கடல் மேல வந்து ரோடு கிடையாது, அதனால வந்து கடல் மேல கப்பல் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம ஒரு டிஃப்ரெண்டா யோசிப்போம், கடல் மேல ஒரு ரோடு போட்டுருவோம், ரோட போட்டா எந்த ஊரை கனெக்ட் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? பாண்டியில இருந்து எந்த ஊருக்கு கடல்லே போலாம்னு நினைக்கிறீங்க? ரோடு போட்டு சைக்கிள் தள்ளிட்டே போயிடலாம்.
1: காசி.
0: காசியா? காசிக்கு கடல் வேணுமே.
1: காசிக்கு போனா நிம்மதியா இருக்கும்.
0: அதுக்கு எதுக்கு நீங்க கடல்ல போறீங்க? இப்படியே போயிடுங்களா?
1: இப்படி போலாம்னா விட்டா போயிடலாம். ஆமா,
0: பார்த்தாலே தெரிகிறது. சரி, கடைசியா ஒரே கேள்வி மேம், நீங்க வந்து ரொம்ப சோகமா இருக்கீங்க நினைக்கிறேன், எந்த பாட்டு கேட்டா ரொம்ப வைபாவீங்க? அப்படியே இறங்கி ரெண்டு சுட்டு குத்துவாங்கல்ல, இந்த பாட்டை கேட்டா அவ்வளவு எனர்ஜியா இருக்கும்பா?
1: தளபதி
0: பாட்டு. தளபதி படத்துல இருந்து ராக்கம்மா கையை தட்டு.
1: அது
0: விஜய் சார் பாட்டா?
1: ஆமா, விஜய் சார்.
0: தெளிவா சொல்லி பாருங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு டைலாக் மட்டும் இருக்கு மேம், அதை நீங்க எப்படி வந்து எங்களுக்கு டெலிவரி பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு எதனா தருவோம். ஓகேவா? நல்லா பிரைட்டா பேசுங்க மேம்.
1: சரி சொல்லுங்க, பார்க்கலாம்.
0: ராஜ் சிந்து எப்படி தெரியுமா அந்த மாதிரி பேசுங்க. ஓகேவா? உங்களுக்கான முதல்ல இந்த டைலாக் மட்டும் பேசுங்க. டைலாக் இதுதான், ஏய் சக்தி, நான் உன்னை விரும்பல, பூ மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனா இதில் நடந்துருமான்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்ல. சிரிக்க கூடாது மேம், இது ரொம்ப இங்க பாருங்க, எப்படிப்பட்ட டைலாக் சிரிக்கிறீங்க? சிரிக்காம சக்திக்கு பதிலாக நீங்க வேற யாரு கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்தி போல முருகசாமி, கோவிந்த் சார் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
1: அதெல்லாம் டைலாக்கே சொல்லிட்டு போறேன்.
0: நல்லா பிரைட்டா சொல்லுங்க.
1: ஏய் சக்தி, நான் ஒண்ணு விரும்பல, உன் மேல ஆசைப்பட, நீ அழகா இருக்கிறேன்னு நினைக்கல, ஆனா இது எல்லாம் நான்
0: சிரிச்சுட்டு சொல்லக்கூடாது. ரொம்ப எமோஷனா ஒரு டைலாக். ஓகேவா? அதனால நல்லா எமோஷனா சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவீங்களா?
0: ஃபர்ஸ்ட் டைம். ஒன்ஸ் மோர்.
1: ஏய் சக்தி.
0: ஏய் சக்தி. ஏய் சக்தி, நான் உன விரும்பல. மாதவன் சார் வாய்ஸ் எடுங்க மேடம்.
1: அதெல்லாம் நம்மளால எடுக்க முடியாது, மெமிகிரி ஆர்டிஸ்ட் தான் எடுக்கணும்.
0: சரி, நீங்க பண்ணுங்க.
1: ஏய் சக்தி, நான் உன விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்குதுன்னு
0: அழகா இருக்குன்னு நினைக்க,
1: ஆனா இது எல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு.
0: பயமா இருக்கு.
1: யோசிச்சு
0: சொல்லு. இந்த டயலாக் யாருக்கு சொல்ல நீங்க ஆசைப்படுறீங்க?
1: பேர் யாருக்கு? எங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு தான்.
0: அவர் பேர் அப்படி சொல்லிடுங்களா? அவர் பேர் என்ன?
1: ஏய் விஜய்.
0: ஏய் விஜய். ஏய் விஜய், நான் விரும்பல சொல்லிடுங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? அவரை நினைச்சு சொல்லுங்க.
1: ஏய் விஜய்.
0: ஏய்

0: நான் உன்னை விரும்பல,
1: விரும்பல,
0: உண்மையில ஆசைப்படல, நீ அழகா இருக்குதுன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமேனு பயமா இருக்கு,
1: பயமா இருக்கு. அடுத்த ஜென்மத்துல மீட் பண்ணலாம். ஓகே,
0: அதானே
1: செமையா பண்ணா பேசுங்க, இதுமே சிரிச்ச முகமா இருங்க. ஓகேங்களா?
0: சரி, ஓகே,
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ.
1: மக்கள் இன்னும் நிறைய பேர் கூட பேச காத்துக்காக தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: Bonjour, boys and girls.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. டைம் இப்ப சரியா 5:15:16 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே ஆனந்த் பாண்டி மெரினா பீச்ல சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே ஆனந்த்.
1: Welcome back to the show from Rainbow Wing அலையோடு விளையாடு. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த். சிக்க மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஸ்பாட்டான பாண்டி மெரினா பீச்ல போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடி இருந்தாங்க. இந்த வெயிலில், இந்த சுட்டு இருக்கும் வெயிலும் வந்து சூடாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அதுல வந்து ஒருத்தர் மாட்டி கிடைச்சு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: அஜய்.
1: அஜய், எங்க இருந்து வரீங்க?
2: பூமையம்பேட்டில இருந்து.
1: பூமையம்பேட்டில இருந்து இப்ப கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்க. அடிக்கடி வரீங்களா இங்க?
2: இல்லங்க, ஏரியால ஏரியா கட்டு, அதனால வந்து பசங்க என்ன பண்ணா சும்மா போர் அடின்னு அங்க வந்து
1: விளையாட சொல்லுங்க. இப்ப வந்து வெயில் ஓவரா இருக்கு. இந்த வெயில விளையாடா கருப்பு போயிடும்ன்றாங்க, கருத்து போயிடும்ன்றாங்க. நீங்க உடம்புக்கு எதாவது கெடுதல்ன்றாங்க. நீங்க எப்படி வரீங்க? இதெல்லாம்
2: நம்ம வெயிலுக்கோசரம் பாக்கலங்க. நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக தான்.
1: ஜாலி?
2: ஆமாங்க.
1: அப்ப இதுக்கு 12 மணிக்கு வந்து விளையாடுங்கீங்களா?
2: சரிங்க.
1: இப்ப வந்து பீச்சுக்கு வந்திருக்கீங்க. பாண்டிச்சேரியில இருந்து நிறைய பீச்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஏன் மெரினா பீச் பிடிச்சிருக்கு?
2: மெரினா பீச்சஸ் ஏன் பிடிச்சிருக்குன்னா அங்க வந்து எப்படி சொல்றது,
1: அதாவது நான் கேட்ட கேள்வியில இருந்து ஒரு ஆன்சர் எடுப்பார். சொல்லுங்க.
2: எப்படின்னா,
1: அதாவது அந்த அது
2: ஏன்னு தெரியலங்க, அங்க வரக்குள்ள வந்து ஒரு தனி ஃபீல் தெரியுது. ஆமாங்க.
1: இந்த ஃபீல் ஏன் வந்து எனக்கு தெரியுது. இப்ப இங்க நிறைய விளையாட்டு இடம் இருக்குங்களா?
2: ஆமாங்க.
1: ராக் பீச்ல போனா பேட் விட முடியாது.
2: கத்துதான். அங்க போனா சாப்பிட தான் முடியும்.
1: அதுதான் நானே எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு என்ன படிக்கிறீங்க?
2: நான் லா படிக்கிறேங்க, பிஎல்எல்பி.
1: உங்ககிட்ட கொஞ்சம் பார்த்தா பேசணும். இப்போ வந்து ஒரு பீச் வந்தா நீங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறது என்ன? பீச்ல
2: பீச் வந்தா என்ன பீச்
1: வேற? பீச்சுக்கு நம்ம வரோம். பீச்ல நிறைய எதிர்பார்ப்போட வருவோம் இல்லைங்களா? இது விளையாடணும், இது சாப்பிடணும், நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து எந்த எதிர்பார்ப்போட பீச்சுக்கு வருவீங்க?
2: சாப்பிட்றதுதாங்க.
1: சாப்பிட்றதுதான். சோறு?
2: ஆமாங்க.
1: ஓ மை காட், என்ன உங்களுக்கு அப்படி பிடிக்கும் பீச்ச சாப்பிட்றதுக்கு?
2: பானிபூரி, ஐஸ்கிரீம் நிறைய பிடிக்கும். மோஸ்டா பிடிச்சது பானிபூரி தாங்க.
1: யார் வாங்கி தருவா அதெல்லாம்?
2: அது ஃப்ரெண்டு தான்.
1: அப்படின்னா கண்டிப்பா அதிகமாக சாப்பிட்டு தானே ஆகணும்ல. நம்ம காசுலன்னா கம்மியா தான் சாப்பிடணும்.
2: நம்ம காசுல சாப்பிட மாட்டேன்,
1: வீட்டுக்கு தான்
2: போக. ஆமாங்க.
1: ஆகியெல்லாம் கையை வைக்கூடாது.
2: கரெக்ட் தான்.
1: இந்த மாதிரி பச்சை மண்ணா இருக்கு. சரி, உங்ககிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்கப்படுறேன். நான் வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்கிற ஷோ வந்து அலையோடு விளையாது இல்லையா, ஃபன் பண்ணணும். யாரெல்லாம் நீங்க தேடிட்டு இருந்தீங்க? ரொம்ப நாள் பாத்துட்டே இருக்கீங்க இந்த பக்கம்.
2: இல்லங்க, மேட்ச் வந்து ஒரு தோக்கறேன்னு போயிருந்தேன்.
1: தோத்துருவீங்க, கவலைப்படாதீங்க. சரி, உங்களுக்கு நான் முதல் கேள்வி கேட்டலாமா?
2: சரி, கேளுங்க.
1: இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது. நீங்க வந்து படத்துல வந்து வில்லன் கேரக்டர் பண்ண போறீங்க. வில்லன் ஹீரோ கிடையாது. ஓகேவா? எந்த மாதிரியான வில்லன் பண்ண ஆசைப்படுறீங்க? லைக் வந்து இப்ப கில்லி படத்துல வர பிரகாஷ் ராஜா, இல்ல வந்து என்ன சொல்றது, நம்ம விஜயகாந்த் சார் படத்துல வரல மன்சூர் அலிகான், அந்த மாதிரி கேப்டன் பிரகாஷ் படம் பாத்திருக்கீங்களா?
2: பாத்திருக்கேன்.
1: அதுல ஒரு வரல மன்சூர் அலிகான், அந்த மாதிரி கேரக்டரா? இல்ல எந்த மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ண ஆசைப்படுறீங்க?
2: நான் என்ன நினைக்கிறேன்னா, வில்லன் கேரக்டர் பண்ணா எல்லாரும் வந்து இந்த ஆக்டர் மாதிரி பண்ணும், அந்த ஆக்டர் மாதிரி பண்ணணும். நான் வந்து என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன்
1: ஆவாங்கல்ல?
2: ஆமாங்க.
1: அப்சல்யூட்லி. ஓகே, அப்ப நீங்க வந்து வில்லனா மாறுவீங்கன்றீங்க?
2: ஆமாங்க, வில்லன் தான்.
1: கரெக்டா ஒரு டயலாக் வச்சிருக்காது, நீங்க வில்லன் மாதிரி தான் பேசணும். ஓகேவா?
2: சரிங்க.
1: நீங்களே வாங்கிக்கிட்டு போறீங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்க வந்து எப்பவுமே வந்து சோகமா இருக்கும்போது ஒரு பாட்டை கேட்டா அவ்வளவு வைபா இருக்கு, வைபா ஆயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு இது?
2: அது புதுப்பேட்டையில ஒரு பாட்டு வருங்க.
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பாடுங்க.
2: வேணாம் வேணாம்.
1: எந்த பாட்டு?
2: அடுத்த கேள்வி
1: என்னன்னா, இப்ப ஒரு கற்பனை தான் இது.

0: அதாவது இப்ப வந்து கடல் மேல ரோடு கிடையாது, அதனால கப்பல் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. நாம வந்து இப்ப ஒரு ரோடு போட்டா பாண்டிச்சேரி எந்த சிட்டியும் கனெக்ட் பண்ண நீங்க நினைக்கிறீங்க? ரோடு போட்டே கடல் மேல,
1: கடல் மேலயா?
0: கடல் டு கடல் தான் போகணும். நீங்க ரோட்டுக்குள்ள சொல்லுங்க,
1: கடல் டு கடல்னா அந்த சைடு
0: கடல் வழியா இருக்கு சிட்டி தான் கனெக்ட் பண்ணுங்க. இப்ப சென்னை கடல் இருக்கா, இந்த பக்கம் பாண்டிச்சேரி கடல் இருக்கு, நடுவில் ரோடு போட்டு சென்னை பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி சொல்றேன்.
1: அந்த மாதிரியா?
0: சரி நீங்க சொல்லுங்க, எந்த ஊர் சொல்றீங்க?
1: நான் வந்து அந்தமான் நிக்கோபார் சொல்றேன்.
0: அந்தமானுக்கு இங்க ரோடு போடலான்றீங்க?
1: ஆமாங்க, போடலாங்க.
0: ஏன் உங்களுக்கு அந்தமான் பிடிச்சிருக்கு?
1: ஏன்னா வச்சிங்களா, அது வந்து நான் இது வரைக்கும் போனதில்லை. சரி போனா கப்பல்ல போகணும் இல்லைன்னா ஃபிளைட்ல போகணும்ன்றாங்க. சரி ஒரு ரோடை போட்டு விட்டா நம்ம அப்படியே
0: ஃபிளைட்ல எடுத்துட்டு பெட்ரோல் போட்டு போயிடலான்றாங்க.
1: கரெக்ட்
0: தான். உங்களுக்காகவே நாங்கள் வந்து பாண்டிச்சேரில இருந்து அந்தமானுக்கு ரோடு போடணும்.
1: போடலாங்க,
0: போடலாம்ல. கொஞ்சம் மாற்றி வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி உங்களுக்காக தான். ஒருவேளை நம்ம பாண்டிச்சேரி தூக்கிட்டு போயிட்டு வேற ஏதாவது ஒரு ஊர் பக்கத்துல வைக்கலாம்னா எந்த ஊருக்கு பக்கத்துல வச்சுதான் உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு பட்ச சூழல வடிவில் சார், இங்க இருக்கிற தமிழ்நாட்டை அப்படியே தூக்கிட்டு போய் டெல்லி பார்த்து வைக்கணும்னு, அந்த மாதிரி இங்க இருக்கிற பாண்டிச்சேரி தூக்கிட்டு போய் எந்த ஊருக்கு பக்கத்துல வச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப வெயில் கொளுத்துது
1: அப்படின்னு பார்த்தா
0: நான் ரொம்ப யோசிச்சிருப்ப. வெளிநாடுன்னு நினைக்கிறேன்.
1: வெளிநாடுதான்.
0: இந்தியாக்குள்ளே சொல்லிடுங்க.
1: இந்தியாக்குள்ளே சொல்லவா? அப்படி பார்த்து இந்த பனி ஹிமாலய சைஸ்
0: பாண்டிச்சேரி தூக்கிட்டு போயிட்டு ஹிமாலயிட்ட வைக்க போறீங்க?
1: ஆமாங்க.
0: வெயில் அடிக்காதுன்றீங்க?
1: ஆமாங்க. ஒரு கரெக்டா இருக்கும்ன்றேன்.
0: கரெக்டா இருக்கும்.
1: ம்,
0: நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீங்க ஒரு வில்லனா அடிக்க போறீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு ரொமான்டிக்கான ஒரு டயலாக் கொடுக்க போறேன். அந்த டயலாக் வந்து நீங்க ரொமான்டிக்காவும் பேசுங்க, வில்லத்தனமாவும் பேசலாம். ஓகேவா? ஓகே,
1: சரிங்க.
0: உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க.
1: எனக்கு எதுல கேக்குறீங்க?
0: எதுல கேக்குறீங்கன்னா புள்ளி எனக்கு
2: விரும்பல, மேல ஆசைப்படல, நீ அழகா ஆச்சுன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துடும்னு பயமா இருக்கு. யோசிச்சு செல்ல.
1: ஏய் கீர்த்தனா, நான்
0: இவட இவட இவட இவட நோக்கு.
2: ஏய் கீர்த்தனா, ஏய் கீர்த்தனா, நான் உன்ன விரும்பல, நான்
0: எமோஷனலா சொல்லணும். இந்த கீர்த்தனா அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகணும். ஓகேவா? இது வந்து கற்பனை தான், ரொம்ப தலையை சொல்லி தருவாங்க.
2: ஏய் கீர்த்தனா, ஏய் கீர்த்தனா, நான் உன்ன விரும்பல, நான் உன் மேல ஆசை பண்ணல, நீ அழகா இருக்கலன்னு நினைக்கல,
0: இருக்கலன்னு நினைக்கிறேன். சரியா?
2: ஆனா இதெல்லாம் நடந்துமோனும் பயமா இருக்கு. யோசிச்சு சொல்ல, யோசிச்சு சொல்லு.
0: நல்லா எமோஷனா,
2: ஏய் சக்தி,
0: அந்த மாதிரி வரணும். கேட்ட உடனே கீர்த்தனா வந்து இம்ப்ரெஸ் ஆகணும். நீங்க கீர்த்தனா வந்து இதை படிச்சு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் தான் கீர்த்தனா. ஓகேவா? ஆ, கீர்த்தனா தான் என்ன கீர்த்தனா நினைச்சிங்க? அப்ப பேசுங்க. இருக்க கூடாது. நான் தான் கீர்த்தனா.
2: ஏய் கீர்த்தனா,
1: கீர்த்தனா, நீ அழகா இருக்க நினைக்கல, உன் மேல நான் ஆசைப்படல,
0: சரி,
1: ஆனா இதெல்லாம் நடந்தோம்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு.
0: ஐயோ, ரொம்ப அப்படியே ரொம்ப உள்ள வாங்கிட்டீங்களோ. அப்படியே நான் கீர்த்தனாலாம் கிடையாது, சும்மா ஒரு பேச்சு தான் சொன்னேன். நீங்க இவ்வளவு எமோஷனா வரீங்க, பரவாயில்ல. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு இன்னொரு டைலாக் பேசுறேன். இதை வந்து நீங்க வில்லத்தனமா பேச போறீங்க.
1: சரி,
0: ஆனா இது வந்து பஞ்ச டைலாக் தான். ஓகேவா? டைலாக் இதுதான். கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்ட அந்த கரண்ட்டுக்கு ஷாக் அடிக்கும்.
1: கரண்ட் தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும், ஆனா நான் நரசிம்மா, அந்த கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும்.
0: ஐயோ, ஹீரோ பெட்டிதான் இருக்கீங்க. போங்க, சூப்பர், செம்மையா பேசுறீங்க, செம்மையா ஃபன் பண்றீங்க. தேங்க்யூ, ஜாலியா போய் விளையாடுங்க. ஓகேங்களா?
1: சரிங்க.
0: ஓகே மக்களை, இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு பேச காத்துட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ நூற்றி ரெண்டு புள்ளி எட்டு
3: வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884216.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. டைம் இப்ப சரியா 5:30:53 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே ஆனந்த் பாண்டி மெரினா பீச்ல சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான கேம்ஸ் குவிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே ஆனந்த்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டிய மீதம் தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுறதா ஒரு இளம் பெண் காத்துட்டு இருக்காங்க, எதிர்கால இந்தியா. பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க சொல்லுங்க.
2: ஹர்ஷா.
1: ஹர்ஷா, எங்க இருந்து வரீங்க?
2: ரெயின்போ நகர்.
1: சொல்லுங்க, இப்ப என்ன படிக்கிறீங்க?
2: 11th பயோமேக்ஸ் குரூப் படிக்கிறேன்.
1: 11th பயோமேக்ஸ் ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் ஆச்சு.
2: கஷ்டமா தான் இருக்கு. படிச்சுதான் ஆகணும்.
1: படிச்சுதான் ஆகணும். நல்ல மார்க் எடுப்பீங்களோ?
2: ஓரளவுக்குன்னா
1: எப்படி 20-30 எடுப்பீங்களா?
2: அவ்வளவு கம்மியால எடுக்க
1: முடியும். 90-95?
2: ஐயோ, அவ்வளவு நடுவுல.
1: நடுவுல? ஓ, 39-40?
2: ஒரு 50. அவ்வளவுதான்.
1: அப்படி போடுங்க. என்ன மாதிரி இருக்கீங்க? சரி சொல்லுங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு வந்திருக்கீங்களா, தனியா வந்திருக்கீங்க?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கேன்.
1: பீச்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
2: சாப்பிடுறது.
1: சாப்பிடுறது? எல்லாரும் இதே சொன்னீங்கன்னா என்ன சொல்றது? அப்படி என்னதாங்க பீச்ல சாப்பிடுறது இருக்கு?
2: பானிபூரி, ஐஸ்கிரீம், புட்சீட்டுக்கு வந்தா பிஷ், பிரான், நிறைய இருக்கு.
1: சரி, இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா, ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் என்ன சொல்லுவீங்க?
2: மேக்ஸ்.
1: மேக்ஸ் ஏதாவது ஃபார்முலா சொல்லுங்க.
2: மேக்ஸ்ல
1: பிரான்ன்றீங்க, ஃபிஷ்ன்றீங்க, ஒரு புக்ல கேட்ட சொல்ல மாட்டீங்க.
2: சைன், காஸ்,
1: ஓகே, விட்டுருங்க. தெரியல எனக்கு, அதுக்கு மேல சொல்ல தேவையில்லை. இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ இருக்கோம் ஷோ, வந்து அலையோடு விளையாடு, ஃபன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க ஃபன் பண்ணுவீங்களா?
2: பண்ணுவோம்.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல கேங் இருப்பீங்களா? எத்தனை பேர் மொத்தம்?
2: 3 பேர்.
1: பெரிய கேங்க தான். அடுத்த 2 பேர் யாரு?
2: அது வந்து பவித்ரா, தர்ஷினி.
1: அதுல யார் நல்லா ஜாலியா ஃபன் பண்ணுவா?
2: பவித்ரா.
1: இந்த 3 பேர்ல யார் ரொம்ப வந்து அட்ராசிட்டி அதிகமா பண்றது?
2: தர்ஷினி.
1: தர்ஷினி. வேற யாரும்? முதல் கேள்வி ரொம்ப டஃப்பான கேள்வி, மேபி எக்ஸாம்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கான முதல் கேள்விதான். இப்போ வந்து நம்ம ஊர் பாண்டிச்சேரி கடல் பக்கத்துல இருக்கும், ஓகேவா? எப்ப பார்த்தாலும் கடல்ல கப்பல் தானே போகுது. ஒரு சேஞ்சுக்கு ரோடு போட்டு விடுவோமே, ரோடு போட்டு எதனா ஒரு ஊருக்கு போவோம், அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு போயிடலாம், ஓகேவா? அந்த மாதிரி நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? ரோடு போட்டுட்டு, கடல் மேலேயே ரோடு போட்டுட்டு எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: சவுத் கொரியா.
1: கொரியா?
2: ஆமா.
1: பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு அதுவா?
2: சவுத் கொரியா. அங்கதான் பிடிஎஸ் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவோம்.
1: சவுத் கொரியா அங்கிட்டு கிடக்கு அதுவா? ரோடு போறது கேஷ் சிம்மெண்ட் வந்து இல்லையே, பரவாயில்ல, வித்தியாசமா இருக்கு. பாண்டிச்சேரில இருந்து சவுத் கொரியாவுக்கு ரோடு போடுறோம்.
2: ஆமா,
1: கண்டிப்பா. உங்க இல்ல காசு பத்திரங்க, ஓகேவா?
2: அவ்வளவு பணக்காரலாம் இல்ல.
1: உங்களுக்கு அடுத்த கேள்வி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இவங்களை பார்த்தா எனக்கு தெய்வம் மாதிரி, இவங்க எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு நினைக்கிற அந்த ஃப்ரெண்டு யாரு?

0: ஏன் அப்படி
1: ரொம்ப
0: ஓவரா பாசம் காட்டுவா.
1: அப்புறம்
0: எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பா.
1: அப்படி சொல்லுங்க, எடுத்தவனே இதை சொல்லிருக்கணும், எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பா, அதனால தெய்வம் மாதிரி இருங்க. அதுக்கு ஏன் பாசம், அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு.
0: வாங்கி கொடுப்பா, அதனால பிடிக்கும்.
1: அடுத்த அப்படி என் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கல இவங்க வந்து எனக்கு பேய் மாதிரி நினைக்கிற அந்த நல்ல உள்ள யாரு?
0: தர்ஷினி.
1: தர்ஷினி ஏன் அப்படி?
0: அவ திட்டினே இருப்பா, எது பண்ணாலும் எது பண்ணாலும் பண்ண விட மாட்டான்.
1: அப்படியா?
0: ஆமா,
1: நிறைய திட்டுவாங்க.
0: சம திட்டு திட்டுவான்.
1: ஓ மை காட், அதனால அவங்க பேயின்றீங்க?
0: ஆமா.
1: பேய் தெய்வம் ரெண்டு பக்கத்தே வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அடுத்த கேள்விதான், இப்ப வந்து ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படிங்களா, அந்த டைம்ல இந்த பாட்டு கேட்டா எனக்கு அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும், இல்ல அப்படி வைபா ஆகும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பாட்டு,
0: பிகில் பாட்டுல வர
1: பிகில்
0: சிங்கப்பெண்ணை பாட்டு,
1: அந்த பாட்டு கேட்டா உங்களுக்கு அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்குமா?
0: ஆமா, அது ஒரு மோட்டிவேஷனல் சாங். அதனால
1: அது மோட்டிவேஷனல் சாங் தெரியும் உங்களுக்கு. எப்படி இது,
0: சோகமா இருந்தா இருக்க, இனிமேல் சோகமா இருக்க கூடாது,
1: தலைக்கவே மாட்டோம். ட்ரை பண்ணுங்க, நீங்க உங்களோட வாய்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா போகும். சிங்கப்பெண் பாட்டு ட்ரை பண்ணுங்க.
0: பாட்டு ஞாபகம் இல்ல.
1: சிங்கப்பெண்ணே அப்படி வாங்க. ஆணினாமே வாங்க.
0: ஹிமாலயாக்கு
1: அதனால மதிக்க மாட்டாங்க.
0: ஆமா,
1: நல்ல விஷயம் தான். கிடைச்சா உங்களுக்கு ஒரு டயலாக் மட்டும் கொடுக்கும், அந்த டயலாக் நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்களோ திரும்ப உங்களுக்கு பிரார்த்தனை பண்ற பெஸ்ட் அதிகமாக மார்க் எடுக்கணும். ஓகேவா?
0: ஓகே,
1: டயலாக் இதுதான் பாருங்க, நல்லா பாருங்க. ஏய் சக்தி, நான் அவனை விரும்பல, பூ மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா அதுல நடந்தணும்னு பயமா இருக்கும், யோசிச்சு சொல்ல.
0: ஐயோ
1: ஐயோ எல்லாம் கிடையாது, இல்ல அந்த ஐயோன்னு ஒரு வார்த்தை கூட இல்லையே.
0: ஏய் சக்தி, நான் உன்னை விரும்பல.
1: இல்ல, அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொமான்டிக்கான டயலாக். கத்தி ஊற கூட்ட கூடாது, பொறுமையா சொல்லலாம்.
0: ஏய் சக்தி,
1: ஏய் சக்தி,
0: நான் உன்ன விரும்பல, உன் மேல எனக்கு நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கல.
1: எனக்கு தேவையில்ல,
0: ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு.
1: யோசிச்சு சொல்லு. சரி, இப்ப ஒன்ஸ் போயிடலாமா? இப்ப வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க, ஒன்ஸ் போயிடலாமா?
0: போலாம்.
1: கட் கேமரானே வரலாம். ஓகே, டன்.
0: ஏய் சக்தி, நான் உன விரும்பல, உன் மேல ஆசையும் படல.
1: படாதீங்க,
0: நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கல.
1: அப்படிலாம் கிடையாது,
0: ஆனா நீ இதெல்லாம் நடந்துருமோ ரொம்ப பயமா இருக்கு.
1: எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, வீட்டுல கேட்டு சொல்றேன். ஓகேவா? சூப்பரா ஃபன் பண்றீங்க, வேற லெவல்ல பண்றீங்க, அப்படியே போய் என்ஜாய் பண்ணுங்க.
0: தேங்க்யூ.
1: மக்களை இன்னும் நிறைய பேர் நம்ம கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் முதலோட

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. டைம் இப்ப சரியா 5:44:29 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே ஆனந்த் பாண்டி மெரினா பீச்ல சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசிடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே ஆனந்த்.
1: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் தான் உங்க ஆர்ஜே ஆனந்த் இருக்கேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மெரினா பீச்ல போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு இளம் பெண், கல்லூரி மாணவி, பள்ளி மாணவி,
2: நினைக்கிறேன்
1: சொல்லுங்க மேம். இப்ப ஃபேமிலியா வந்திருக்கீங்க பீச்சுக்கு, வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்
2: மணல், பூ, அந்த காத்து, அலை, இதெல்லாம் பாத்துன்னு
1: அலை ஓசை, கடலோர கவிதைகள் சொல்லுங்க.
2: அதானே
1: எல்லா தமிழ் படத்தையும் சொல்லி விடுங்க. சரி, இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின்போ ஷோ வந்து அலையோட விளையாடு. நீங்க வந்து இருக்கதே ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கீங்களா, அதனால உங்ககிட்ட நாங்க பேச வந்திருக்கோம். அதனால உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வாங்கி தருவோம்.
2: என்ன சொல்லுங்க சார்.
1: என்ன சார், ஓகே, பல நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. உங்ககிட்ட முதல் கேள்வி மேம், உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா?
2: சொல்லுங்க சார். ஆயிடுச்சு சார்.
1: பரவாயில்ல, சந்தோஷமா சொல்றீங்க. சொல்லுங்க, உங்க கணவரை பத்தி யோசிக்கும் போது டக்குனு உங்க மைண்ட்ல ஒரு பாட்டு வரும்ல, எங்க வீட்டுக்காரை பத்தி நினைச்சாலே இந்த பாட்டு தான் எனக்கு மனசுல வரும்.
2: எனக்கு பாட்டு இது வரைக்கும் அவரை பத்தி பாடுறது கூட கிடையாது.
1: அவரு கூட மனசுல வர மாட்டாரா?
2: அவரு பாடிங்கிற பாரு, எம்ஜிஆர் பாட்டு பாடுவாரு.
1: இல்ல, அவரை பத்தி நீங்க யோசிக்கும் போது, உங்க அத்தான பத்தி யோசிக்கும் போது டக்குனு உங்க மனசுல ஒரு பாட்டு வரும்ல, அது என்ன பாட்டு?
2: வெயில
1: சமாளிக்க எந்த ஊருக்கு போலாம்?
2: நான் எந்த ஊரும் இன்னும் முடிவு பண்ணல சார்.
1: எப்ப முடிவு பண்ணி? வெயில் முடிஞ்சிட்டு இருக்கா?
2: ஆமா சார், வெயில் முடிஞ்ச பிறகு தான் போறோம்.
1: மகனாளுக்கு போவீங்களா?
2: ஆமா.
1: ஆஹா, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காங்கப்பா. சரி, உங்ககிட்ட கொஞ்சம் பாத்தன் கேள்வி கேட்கும்போது, அடுத்த கேள்விதான்
2: மேம்,
1: இந்த பாட்டை கேட்டா இறங்கி டான்ஸ் பண்ணும் போல தோணுது அப்படின்னு நினைக்கிற ஒரு பாட்டு எது?
2: எனக்கு தெரியலையே.
1: தெரியலையா? எந்த பாட்டு தான் கேட்பீங்க?
2: எந்த பாட்டு? உங்க பாட்டு தான் கேட்டுக்கிறப்பா. பாட்டு
1: நீங்க எப்ப பாட்டு தான் கேட்பீங்க?
2: ஆமா, உங்க எப்ப பாட்டு தான் கேட்பேன்.
1: ஏதாவது ஒரு பாட்டு, இந்த பாட்டை கேட்டா எனக்கு டான்ஸ் ஆகணும் தோணுதுப்பா.
2: எனக்கு தெரியல சார்.
1: 1950 கூட எனக்கு குத்து பாட்டு வந்திருக்கும்.
2: பாட மாட்டேன்.
1: பாட மாட்டீங்க?
2: ஆமா.
1: உஷாரா இருக்கிறாங்க, இங்க நம்ம பாட வச்சிருவோம்ட்டு. அடுத்த கேள்வி மேடம் உங்ககிட்ட, இப்ப வந்து கடல் மேல ஒரு கற்பனை தான், ஒரு ரோடு போடுறோம், ரோடு போட்டு கடல்ல ரோடு போட்டு அப்படியே டூ வீலர்லயே போலாம்னு ஆசைப்படுறோம். நீங்களும் உங்க கணவரும் டூ வீலர்லயே போகணும்னு ஆசைப்படுறீங்க. கடல் மேல ரோடு போட்டு ஒரு ஊருக்கு போனா எந்த ஊருக்கு போவீங்க?
2: எந்த ஊர் போவோம்னா மெட்ராஸ் தான் போவோம்.
1: இப்படி அதே கடல் மேல ரோடு போட்டு மெட்ராஸ்
2: போடுவோம்.
1: நீங்களும் உங்க ஹஸ்பண்டும்?
2: ஆமா.
1: அந்த பார்த்த முதல் நாள் அந்த மாதிரி?
2: ஆமா சார்.
1: ஆமா சாரா? ஆஹா, சரி. உங்களுக்கான அடுத்த கேள்வி, வலிக்குதுங்களா? சிரிக்க கூடாது, இதுதான் உங்களுக்கு அடுத்த கேள்வி மேடம். இப்ப ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நடிகையா ஒரு படத்துல நான் அறிமுகப்படுத்த போறேன், உங்களுக்கு வந்து யார் வந்து ஹீரோவா இருக்கணும் ஆசைப்படுறீங்க? நீங்க வந்து ஹீரோயின், நீங்க தான். யார் ஹீரோவா? நான் என்னெல்லாம் கூப்பிடக்கூடாது, நான் வந்து பிசி ஷெட்யூல் இருக்கிறேன். இந்த ஹீரோ நடிச்சா தான் நான் ஹீரோ நடிப்பேன்னு. அந்த நடி, அந்த அந்த ஹீரோ யாரு சொல்லுங்க?
2: யார சொல்றது?
1: யார சொல்றது? என்னை கேட்க வேண்டியது, என்னையே சொல்லிட்டு போங்க. சரி, கடைசியா உங்களுக்கு நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க போல இது. கடைசியா உங்களுக்கு ஒரே டயலாக் கொடுத்துறேன் மேம், அந்த டயலாக வந்து நீங்க பேசணும். பேசிட்டீங்கன்னா தருவோம். யாரு கண்டா இதான் தருவோம். இருங்க, இதான் டயலாக். ஓகேவா? டயலாக் போடுங்க. உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன?
2: ஆறுமுகம்.
1: ஆறுமுகம். ஏ ஆறுமுகம், நான் உன்ன விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனா அதில் நடந்துருமே பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு.
2: நான்
1: விரும்பல,
2: நானு என்ன சொல்ல
1: உன் மேல ஆசைப்படல.

0: மேல ஆசைப்படல,
1: நடந்தாலும் பயமா இருக்கு.
0: நடந்தாலும் பயமா இருக்கு.
1: நானே இப்ப அவர்கிட்ட சொல்லிடுறேன் இந்த டயலாக், வேற வழி கிடையாது. நீங்க இப்ப நீங்க வந்து இந்த டயலாக சொல்லணும் அவருக்காக. நான் தான் ஆறுமுகம், ஓகேங்களா?
0: நான்
1: ஆறுமுகமா? சரி விடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க இந்த டயலாக். இப்ப நீங்க வந்து எப்படி பண்றீங்கன்னு
0: பாக்கணும். நான் ஒண்ணு விரும்பல, அப்புறம் ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு
1: நினைக்கல,
0: ஆனா இருந்தாலும் பயமா இருக்கு.
1: ஆனா இருந்தாலும் பயமா இருக்கு. எதுக்கு பேச

0: விரும்பல,
1: விரும்பல,
0: அப்புறம் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கு நினைக்கல,
1: பயமா இருக்கு,
0: ஆனா இருந்தாலும் பயமா இருக்கு,
1: ஆனா இருந்தாலும் பயமா இருக்கு. எதுக்கு பேச வந்தேன்னு தோணுதுன்றீங்களா? ஓகே மேம், நல்லா வந்து நீங்க ஜாலியா ஃபன் பண்றீங்க, சிரிச்சிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ,
0: ரொம்ப நன்றி ஐயா.
1: மக்களை இன்னும் நம்ம கூட ஃபன் பண்ண காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே ஆனந்த் பாண்டி மெரினா பீச்ல இருந்து சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யார்கிட்ட பேச போறாங்க, என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு கேட்டுடலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே ஆனந்த்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசுறேன். மக்கள், இன்னைக்கு நம்ம ஷோ வந்து பாண்டி மேல தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம உடம்புல ஒரு குடும்ப தலைவர் காத்துட்டு இருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: பிரமிளா.
1: வீராம்பட்டம் பீச் இருக்கு. இங்க வந்து அடிக்கடி பீச்சுக்கு வருவீங்களா, இல்ல வந்து எப்பனா டைம் கிடைச்சா வருவீங்களா?
2: எப்பவே டைம் கிடைச்சாதான் வர முடியும்.
1: இப்ப கோலினூர்ல இருந்து இங்க வரீங்களா? இந்த பக்கம் மரக்கணம் பீச்ல அங்கெல்லாம் போவீங்களா?
2: அங்கெல்லாம் போனது இல்ல.
1: இப்ப நாங்க வந்து எஃப்எம் ரெயின் வந்து ஷோ வந்து அலையோட விளையாடு ஃபன் பண்ணணும். நீங்க ரொம்ப அமைதியான டைப்பா?
2: அப்படிதான் இல்ல,
1: ஜாலியான டைப்பா?
2: ஜாலியாவும் இருப்பேன், பேசுவேன். எப்படி
1: கடவுள் பாதி இருக்கும்பா, அப்படி சொல்றீங்களா?
2: ரெண்டு எப்படி பேசுவேன்.
1: சரி சொல்லுங்க, இப்ப வந்து உங்களோட லைஃப் வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி ஃபீல் பண்றீங்க? முதல் கேள்வி ரொம்ப சோகமா இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷன் அதிகமா இருக்கு. அந்த டைம்ல வந்து இந்த ஒரு பாட்டு கேட்டா போதும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற
2: பாட்டு. அப்படியே எந்த பாட்டு வந்தாலும் கேட்பேன், ஜாலியா இருக்கிற பாட்டு.
1: ஹிந்தி பாட்டு, தெலுங்கு பாட்டு,
2: தமிழ் பாட்டு தான்
1: அதான் கேட்கவேன். தமிழ் பாட்டு, தமிழ் பாட்டுல எந்த பாட்டு?
2: முன்பே
1: வாசாங்க பேச அந்த மாதிரி பாட்டு
2: கேட்டீங்க
1: கேட்டா உங்களுக்கு எனர்ஜியா இருக்கும். அடுத்த கேள்வி, இப்ப வந்து ஒரு வாய்ப்பு தரும் உங்களுக்கு, ஒரு படத்துல நீங்க ஹீரோயின் நடிக்க போறீங்க ஓகேங்களா? நீங்க மாதிரி எந்த ஒரு ஹீரோ நடிச்சா நீங்க ஹீரோ நடிப்பீங்க?
2: ஐயோ அது மாதிரிலாம் எனக்கு
1: இல்ல, ஒரு கற்பனை தான். ஒரு ஒரு ஆஃபர் வருது உங்களுக்கு, நீங்க வந்து பாகுபலி 3 படத்துலயோ இல்ல பிகில் 2 குள்ள கூட நீங்க நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எந்த ஹீரோ போட்டா உங்களுக்கு

0: கம்ஃபர்டபுளா இருக்கும். அது போட்டாதான நடிப்பேன், இல்ல நடிக்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிற ஹீரோ
1: யாரு? எனக்கு சூர்யா தான் பிடிக்கும்.
0: சூர்யா நடிச்சவரை நடிப்பீங்க?
1: ஆமா,
0: பாகுபலி 3 படத்துல சூர்யா நீங்க. ஓகே, காம்பினேஷன் நல்லதா இருக்கு. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு டயலாக் மட்டும் கேட்டுறேன், ஓகேவா? டயலாக் விட்டு சின்ன டயலாக், அதை நீங்க எப்படி பேச போறீங்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு. சரி, உங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்லிடுங்க.
1: இளவரசன்.
0: இளவரசன், அரசன் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த டயலாக்ல நீங்க அவரை ஆட் பண்ணீங்க. டயலாக் இதுதான். ஏய் சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனா அதுல நடந்ததும் பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு.
1: இத நான் சொல்லணுமா? டெஃபினெட்லி
0: சொன்னாதான் வந்து ஃபினிஷிங் டச் நல்லா இருக்கும்.
1: இந்த இடத்துல வந்து அவர் பேர் போட்டுக்கணும்.
0: நீ அவர் பேர் கூட போட்டுங்க, இல்ல சக்தியை கூட வச்சுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய் சக்தி.
1: ஏய் சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல.
0: அதாவது ஒரு எமோஷனா, இது வந்து ஒரு எமோஷனான டயலாக், ஒரு அது வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ண டயலாக். நீங்க அப்படி சொல்லணும், சக்தி வீட்டுக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல, 2 கிலோ அரிசி, அப்படிதான் சொல்லக்கூடாது ஓகேவா? ஓகே, எமோஷனா சொல்லுங்க.
1: ஏய் சக்தி.
0: ஏய் சக்தி,
1: நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல.
0: நினைக்கல,
1: ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு.
0: பயமா இருக்கு. முடிஞ்சு போச்சு டைம், ஷோ முடிச்சுலாம் சொல்லுவீங்களா? நல்ல எமோஷனல். ஐ வாண்ட் மோர் எமோஷன். எப்படின்னா இப்ப சக்தி எதிர்க்க நிக்கிறாரு ஓகேங்களா, அவங்க இளவரசன் நிக்கிறாரு, பேசுங்க. அப்படியே வந்து அந்த ஃப்ளோ வரணும்.
1: திரும்ப அதே மாதிரியா?
0: மறுபடியும் முதல்ல நீங்க அவர் பேர் தெரியல, சக்தி சொல்லிடுங்க.
1: ஏய் சக்தி.
0: ஏய் சக்தி, நான் உன்ன விரும்பல,
1: நான் உன்ன விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல.
0: நினைக்கல,
1: ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு.
0: பயமா இருக்கு, அவ்வளவுதானே?
1: அவ்வளவுதான்,
0: யோசிச்சு சொல்றாங்க அதானே?
1: யோசிச்சு.
0: சரிங்க, நல்லா அப்படியே வந்து மனப்படம் பண்ணி ஒப்புக்கிறீங்க ஓகேங்களா? இதே போய் வீட்டுல போய் ட்ரை பண்ணுங்க, என்ன நடக்குது தெரியல. ஓகே, சூப்பரா ஃபன் பண்ணீங்க, தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ.
0: மக்களே, இன்னைக்கு அலைவோடு விளையாடிச்சோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபன் பண்ணாங்க, ஜாலியா பேசினாங்க. சோ இதே மாதிரி அடுத்த வாரம் இன்னொரு பீச்ல இருந்து உங்க கூட ஃபன் பண்ண நான் காத்துட்டு இருக்கேன் சொல்லி தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ 102.8 என்று உங்க மனதோட நான் உங்கள் ஆஜே ஆனந்த்.

0: நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சௌரிய விஜய் யாத்திரையை இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மேலும் 2 புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் தொடக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 13 நாட்கள் நடைபெறும் சௌரிய விஜய் யாத்திரை என்ற நினைவு மோட்டார் சைக்கிள் பயணத்தை இன்று புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், இந்த பயணம் மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே தேசபக்தி உணர்வை தூண்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேசத்தின் சுதந்திரம் மற்றும் கௌரவத்தை பாதுகாப்பது என்பது எல்லைகளில் மட்டுமின்றி மக்களின் நினைவுகளிலும் நம்பிக்கைகளிலும் நிலைத்திருக்கிறது என்றார். நாட்டின் நிலம், அடையாளம் மற்றும் கௌரவத்தின் மீது விடும் எத்தகைய விரோத பார்வைக்கும் முழு பலத்துடன் பதிலடி கொடுப்பதற்கான நமது நீடித்த உறுதியை 1999 ஆண்டின் கார்கில் வெற்றி பிரதிபலிக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை தலைமை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி, ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த யாத்திரை இம்மாதம் 26 லடாக்கில் டிராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடைய உள்ளது. ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் பங்கேற்கும் வீரர்கள் 1900 பயணம் செய்வார்கள். செல்லும் வழியில் சண்டி மந்திர் போர் நினைவிடம், ரெசாங் லா போர் நினைவிடம் மற்றும் லே போர் நினைவிடம் உள்ளிட்ட முக்கிய ராணுவ நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்த உள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று தொடக்கி வைத்தார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இக்கண்காட்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரத் டெக்ஸ் என்பது பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்றும் இது தற்போது ஒரு சர்வதேச நிகழ்வாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்தார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேலும் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் இந்த கண்காட்சியில் பங்கேற்பவர்கள் மற்றும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்தார். இக்கண்காட்சியில் இந்த ஆண்டு 130 நாடுகளிலிருந்து 60,000 மேற்பட்ட நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் பங்கேற்பதாகவும் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்வதாக தெரிவித்த அமைச்சர், பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் ஜவுளித்துறைக்கு மிகுந்த பயனளிக்கின்றன என்றும் கூறினார். பாரத் டெக்ஸ் 2026 தொடக்க விழாவில் ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஜவுளித்துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். ஜவுளித்துறை தொடர்பான தொழில்நுட்பம், புத்தாக்கம், முதலீடு மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகிய துறைகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் இக்கண்காட்சி அமைந்துள்ளது. உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், முதலீட்டாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், கைவினைஞர்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை ஒன்றிணைப்பதாகவும் இக்கண்காட்சி அமைந்துள்ளது.
1: நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய ரயில்வேயில் கட்டுமானம் உள்ளிட்ட பல துறைகளில் நவீன சீர்திருத்தங்களை தமது அமைச்சகம் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். மின் உற்பத்தி நிலையங்களில் உருவாகும் சாம்பல் தூள் இனி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் கண்டெய்னரில் எடுத்துச் செல்லும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறினார். குறிப்பிட்ட தொழில்துறை தேவைகளுக்கேற்ப சிறப்பு சரக்கு பெட்டிகளை அவர்களே வடிவமைக்கும் வகையில் அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். சரக்குகளை அனுப்பும் தனியார் நிறுவனத்தினர் வடிவமைக்கும் சரக்கு பெட்டிகளை ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பான RDSO மதிப்பீடு செய்து அனுமதி அளித்த பிறகே பயன்படுத்த முடியும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ரயில்வே திட்டப்பணிகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திட்டங்களை விரைந்து முடிக்க அதில் ஈடுபடும் அனைத்து தொழிலாளர்களும் நன்கு பயிற்சி பெற்றிருப்பது முக்கியம் என்றும்

0: அவர் கூறினார். ரயில்வேயில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறார் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUபுதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் மேலும் இரண்டு புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் இந்த ஆண்டு முதல் தொடக்கப்படும் என்று அக்கல்லூரியின் நிறுவன தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கு மத்திய சுகாதாரத்துறை மற்றும் தேசிய பல் மருத்துவ கமிஷன் அங்கீகாரம் அளித்துள்ளன என்றும், இதன் மூலம் இக்கல்லூரியின் அனைத்து பல் மருத்துவ துறைகளிலும் முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் உள்ளன என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தின விழாவை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: கடந்த 1789 ஜூலை 14 அதுவரை நடைபெற்ற மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பஸ்தலே என்ற சிறைச்சாலை மக்கள் புரட்சி மூலம் தகர்க்கப்பட்டு மக்களாட்சி நிறுவப்பட்டது. இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வெற்றி பெற்றனர். இந்நிலையில் இத்தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், சென்னையில் உள்ள பிரான்ஸ் துணை தூதர் திரு ஜீன் பிலிப் ஹூதர் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியின் போது இந்தியா பிரான்ஸ் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இருநாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
0: புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் மாவட்டத்தில் மாதந்தோறும் நடத்தப்படும் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் நாளை நடைபெறும் என்று அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் இம்முகாம் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை நாளை காலை 9:30 முதல் நண்பகல் 12 வரை நேரில் வந்து தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு வித்யாதரன் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் வெள்ளிக்கிழமையன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளிக்க உள்ளனர். குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீராம், இதய நோய் நிபுணர் டாக்டர் பாலமுருகன், நரம்பியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் துரைராஜ், சிறுநீரகவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் பாலசுப்பிரமணிய முத்தையா ஆகியோரும் இச்சிறப்பு முகாமிற்கு வருகை தரவுள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த கப்பல் மீதான தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இன்று பயணித்த MT ஹல் பஹியா மற்றும் MT மோம்பாசா ஆகிய இரு கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இவ்வரு கப்பல்களிலும் 30 இந்திய மாலுமிகள் பயணம் செய்தனர். இது தொடர்பாக புதுடெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தின் துணை தூதர் இன்று காலை வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் MT அல் பஹியா கப்பலில் இருந்த 12 இந்தியர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதுடன் பாதிக்கப்பட்ட இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உட்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய் சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், காசநோய், புற்றுநோய் போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த நவீன தொழில்நுட்பங்கள் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் மூலம் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை முதல் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியும் ஸ்பெயின் அணியும் இன்று மோதவுள்ளன. இப்போட்டி அமெரிக்காவின் டல்லாஸ் மைதானத்தில் இன்று நள்ளிரவு இந்திய நேரப்படி 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சௌரிய விஜய் யாத்திரையை இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர்

திரு கிரிராஜ் சிங் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மேலும் இரண்டு புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் தொடக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

போற நிமிடமாகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் இனி கேட்கலாம் மனம் விரும்புது. நேர்களே உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டு வரலாம்.

0: மணி 27 நிமிடமாகதே நம்ம கூட ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். பர்கின் திருவண்ணாமலை.
0: ஓகேம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எஞ்சி வளர்ந்த படத்துல இருந்து ஒரே முறை உண்டர்சன் பாட்டு ப்ளே பண்றேன்.
0: இந்த பாட்டை நீங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? ஏன் பிடிக்கும்
1: உங்களுக்கு, நம்ம கேக்குற எல்லா நேயர்களுக்கும், அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு வரிகள் அழகா இருக்கும் இல்லையா, அதுக்காகவே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: ஓகேம்மா, ஓகே, நீங்க கேட்ட பாடலை கேட்கலாமா?
1: கேட்கலாமே.
0: ஓகே, நன்றிம்மா.
1: தேங்க்யூம்மா.

0: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
1: என்ன
2: படத்துல என்ன பாடல் வேணும்?
1: குங்குமப்பட்டு கவுண்டர் இந்த திரைப்படத்துல இருந்து முதல் முதல்ல உன்னை பார்த்தேன் அப்படின்னு பாடல்.
2: சரி சார், இந்த பாட்டு உங்களுக்கு ஏன் பிடிக்கும்?
1: ரொம்ப ஜாலியா இருக்கும்.
2: ஓகே ஓகே சார், சரி சார், நன்றி
1: நன்றி.
2: நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலும் கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2272750. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை கமல் பேசுறேன் மேடம்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் பன்னீர் புஷ்பங்க, படம் பூந்த அலி ராட, அந்த படம் வேணும் மேடம்.
0: ஓகே, அந்த பாட்டு ஏன் சார் பிடிக்கும்?
1: பாடல் மேடம், நல்லா இருக்கும்.
0: ஓ ஓகே ஓகே ஓகே சார், அழைத்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: 6:42 ஆகிட்டு இருக்கு. மானம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், பவுனிகில இருந்து வேலுமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம்.
0: ஓகே சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: நம்ம ஒரு ரசா படத்துல இருந்து சின்ன மணி பூங்கிலே மேம், மனோ சித்திர பண்ண பாட்டு மேம். எனக்கு சித்திர மேம்னா ரொம்ப பிடிக்கும் மேம். இந்த நேரத்துக்கு இந்த பாட்டு வந்து உங்களுக்காகவும் எல்லா நேரத்துக்காகவும்.
0: சரி சார், அடுத்த மைக்கு. நன்றி சார், நீங்க கேட்ட பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் உயிரே, பாடல் வந்து நெஞ்சு நீலே.
0: சரி சார், ஓகே.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ சார்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: இப்பவே நேரம் 6:53 ஆகுது. நாம கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில நம்ம கூட வந்திருக்கிற காலர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் என்ன, ஊர் என்ன?
1: வணக்கம் சொல்வது விற்பனைக்கு கிடையாது, இதற்கு விலை கொடுக்க முடியாது. கண்களுக்கு விருந்து, மன கவலைக்கு மருந்து. இதழ்களில் பூக்கும் இனிதாய் இதயத்தை தாக்கும். பொன்னிதழில் மின்னும் புன்னகை இவள் பூ விலகை விண்ணும் கல்லிகை. புன்னகையின் மகிமை இது பொன்முகத்தின் இளமை. உறவுகளை வளர்த்தும் பெரிய கலைகளை நிலைக்கும். நன்றி மேடம்.
0: நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார்.
1: நன்றி மேடம்.
0: நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. 2271760, 2275530. வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சௌரிய விஜய் யாத்திரை என்ற நினைவு மோட்டார் சைக்கிள் பயணத்தை இன்று புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த பயணம் மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே தேசபக்தி உணர்வை தூண்டும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.

இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று தொடக்கி வைத்தார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இக்கண்காட்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரத் டெக்ஸ் என்பது பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்றும் இது தற்போது ஒரு சர்வதேச நிகழ்வாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்தார். நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் மேலும் 2 புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் இந்த ஆண்டு முதல் தொடக்கப்படும் என்று அக்கல்லூரியின் நிறுவன தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தின விழாவை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், சென்னையில் உள்ள பிரான்ஸ் துணை தூதர் திரு ஜீன் பிலிப் ஹூதர் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். ஆயுஷ்மான் பாரத் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் விஷன் திட்டங்களில் பொதுமக்கள் பதிவு செய்து கொள்ள ஜிப்மர் வளாகத்தில் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 15 தேதி வரை நோயிலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் பதிவு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

என்ன பாடல் வேணும் அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லுங்க. நேர்களை உங்களுக்காக ஒரு பாடல் வந்து கேட்டுட்டு வரலாம்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேர்களே, நேரம் 7:07 ஆகுது. மனம் விரும்புது நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் காரைக்கால் இருந்து ராமலிங்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம். உங்க மாதிரியே.
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படம் ஒரு நேரம். பாடல் இசை ராஜேந்திர, குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாசம் இல்லாம மலரிது, வசந்தத்தை தேடுது, வைகை இல்லாம மதுரையது, மீனாட்சியை தேடுது.
2: ஓகே சார், கேட்டலாமா?
3: கேக்கலாம் மேடம், நல்லா இருக்கேன்.
2: சரி சார், அழைத்தமைக்கு நன்றி சார்.
3: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

புதுவை 102.8

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான

0: திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 7,73,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணை தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணை தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணை தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜீஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் இரண்டு பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம், வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம், அரசு கொள்முதல், புதுமை திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட 4 இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில்

0: மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 335,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 122,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நேரடியாக வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்கற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாத ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
1: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 158 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்ம கேட்டு இருக்கிறது மனம் விரும்புதே. நம்மளோட அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: ஓகே, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணுமா
1: மேம்? படம் வந்து துள்ளாத மனமும் துள்ளும் 20 கோடி நிலவுகள் கூடி, அந்த சாங்.
0: ஓகே மேம், ஓகே, அழைத்து மிக்க நன்றிமா.
1: தேங்க்யூ மேம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனம் விரும்பு. உங்களுக்கு பிடித்த பாடம் கேட்கணும் அப்படின்னா 2272760 2272752 3 என்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. வெளியூர் நேயர்கள் 0413 என்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நேர்களே, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டுடலாம்.

0: நேரம் 7:37 நம்ம கேட்டு நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அறிவிப்பாளர் இருவருக்கு எனது அன்பார்ந்த மாலை வணக்கம்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: நான் தென்மேற்கு கணேஷ் ராஜா பேசுறேன். மாட்டுக்கார வேடன் படம் பாடல் வந்து பூ வைக்க பூ வைக்க பூக்கள் சொந்தமா பாடல் போடுறது.
0: சரி சார், நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிங்க சார்.
1: நன்றிமா, நன்றி நன்றி
0: நன்றி சார். நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 2271760 2272752 0. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நேரம் 7:42 நிமிடமாகுது. நம்ம விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: இளமாங்கலம், ஆர் முருகன்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்துல இருந்து. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், அந்த பாடல் வேணும் மேடம்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம், உங்களுக்கு இரவு வணக்கம்.
0: நன்றி, நன்றி சார்.

0: நேர்களை, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது விருதாச்சலத்தில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் விருதாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம் சண்முக மகாலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884221666.
2: என்ன
0: பாடல், என்ன பாடல் வேணும் சார்?
2: ரகுமான் அவர்களுடைய இசையில விண்ணை தாண்டி வருவாயா இந்த திரைப்படம், இதுல இருந்து மன்னிப்பாயா. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த சாங் ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: தேங்க்யூ சோ மச் மேம்.
0: நன்றி, நன்றி சார்.

0: நேர்களை மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட காலர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படமும் பாடலும் கவிதை நடையல். குத்தகை எடுத்து ஒத்திகை நடத்தும் முந்திரவு நேரம், சந்திர கோப்பு தோப்புக்குள்ளே காற்றிருக்கும் பெண்பான், சித்திரை மாதத்து பூங்காற்று முத்திரை போடும் பூமீது, சின்ன குயில் பாடும் இந்நேரம், தாரகத்து குயில் வருகிறதோ ரசிக்கவும் அதை அசிக்கவும். சித்ராவோ மனுஷ வாசியாவனும் பாடின பாடல்.
0: ஓகே சார், அழைத்தமைக்கு நன்றி.
1: பாடலை நீங்களும் நாங்களும் கேட்டு வச்சுக்கோ.
0: ஓகே சார், நன்றி.

மஞ்சள் வச்சு நல்ல மாலை கட்டு, டும் டக்கு முக்கு தாளம் போட்டுக்கிட்டு, சந்தமேட்டை கட்டி பாட்டு கட்டு.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். ரயில்களில் இனி பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கண்டெய்னர்களில் உரங்களை கொண்டு செல்ல அனுமதி அளிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய ரயில்வேயை நவீனமயமாக்கும் நோக்கில் சரக்கு போக்குவரத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நடப்பு 2026-27 நிதியாண்டில் இதுவரை நேரடி வரியாக 773,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. இது கடந்த 2025-26 நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 16.11% அதிகமாகும். மேற்கு ஆசியாவில் நடக்கும் நிகழ்வுகளை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறியுள்ளார். இந்தியா மாலத்தீவுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த முதல் சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம்

இந்தியாவின் வர்த்தக பயணத்தின் ஒரு திருப்பு முனையான மைல்கல் என்று மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் கேட்ச் த ரெயின் எனும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை வெற்றி பெற செய்யும் வகையில் உழவர்கரை நகராட்சிக்கு உள்பட்ட அனைத்து வீடுகள், தொழிற்கூடங்கள், வணிக வளாகங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் போன்ற அனைத்து கட்டடங்களிலும் மேல்தள மழைநீர் சேகரிப்பு அமைப்பை நிறுவ அறிவுறுத்தப்படுவதாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேயர்கள் நினைவிற்கு சைபோலன் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
0: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போவுக்கு

பெரிய நேரம் 9:16:24. இனி கேட்கலாம் தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில வருது சில்லன் ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து பாடல். யாராவது பாடியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் பாடியிருக்காங்க. நல்ல ஒரு நைட் டைம்ல நல்ல மெலோடியான நல்ல பாடல், கேட்கலாமா?

தேன் சுந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது. சீதாராமன் திரைப்படத்திலிருந்து பாடல் யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, சாய் விக்னேஷ் பாடியிருக்கிறாரு. மதன் கார்கி எழுதின வரிகள் இந்த பாடலுக்கு வந்து தனியாக ஒரு உயிர் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். பாடலில் சில வார்த்தைகள் வரும் எப்படின்னா, சின்ன எறும்பு பெரிய சர்க்கரை கட்டியை சுமப்பது மாதிரி சின்ன இதயம் வந்து இந்த பிரம்மாண்டமான காதலை சுமப்பது தான் அந்த ஆழத்தோட இதை வர்ணிச்சிருப்பாரு. கேட்கலாமா?

பொன்னியின் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியில அடுத்ததாவது கேஜிஎஃப் திரைப்படத்திலிருந்து பாடல். யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, அனன்யா பட் பாடியிருக்கிறாங்க. அவங்க ஹிந்தி இது அப்படின்னாலும் பாடல் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இதோட பாடல் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மதுரை கவி. அப்புறம் இந்த படத்திலிருந்து மெஹபூபா அப்படிங்கிற ஒரு பாடல் வருதே, கேட்கலாம்.

தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது நாம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து பாடல். யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டீஃபன் செத்தியார், இந்த பாடலுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆர் ரஹ்மான் வந்து பணியாற்றி இருக்கிறாரு, அப்புறம் வந்து கிட்டார் கலைஞர் கேபா ஜெயராமையா அவங்கெல்லாம் பணியாற்றி இருக்காங்க. ஒரு

நேரம் 9:37 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படிங்கிற பாடல்ல படத்திலிருந்து சித்துக்குமார் அப்படிங்கிறவங்க இசையமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பாடலை யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேஷ் ஐயர், அப்புறம் சாஷா திருப்பதி அவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க. கேட்கலாமா?

ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 9:40. நேர்கள் கேட்டிருக்கிற நிகழ்ச்சி தேன் சிந்து தேவான. நிகழ்ச்சியில அடுத்ததா வருது டேரி திரைப்படத்திலிருந்து பாடல். அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் பாடியிருக்கிறாங்க. இந்த படத்துல என்ன அப்படின்னா, அந்த ஒரு பொம்மையை வச்சுட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும். ஆனா பாடல் ரொம்ப நல்லா இருக்கும், படமும் நல்லா இருக்கும். கேட்கலாமா?

கேட்டுட்ருக்கிற நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர பாடல் என்ன அப்படின்னா, என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படிங்கிற படத்திலிருந்து தர்புகா சிவா அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் பாடல் வரிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. நல்ல உருக்கமான வரிகளோட, மென்மையான இசையோட, நல்ல அழகான பாடல் கேட்கலாமா?

நேர்களே, தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருது பாடல் என்னன்னா மயக்கம் என்ன. திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காங்க. பாடலாசிரியர் வந்து தனுஷ். யார் யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் அப்புறம் சைந்தவி பாடியிருக்காங்க. இந்த பாடலை இன்னும் அழகாக சொல்லணும் அப்படின்னா, இருளில் கண்ணீர் எதுக்கு, அப்புறம் மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதுக்கு, நான் உன் தாய் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணவனோட வழியை தாங்குற ஒரு மனைவியின் தாய்மை கலர்ந்த அன்பு அந்த வரி சொல்கிற மாதிரி இருக்கும். கேட்கலாமா பாடல்?

நேர்களே, நேரம் 9:58 40 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது இமைக்கா நொடிகள். திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையில ரகு தீக்ஷிக், சத்யபிரகாஷ், ஜிதின் ஜார்ஜ் இவர்கள் பாடின பாடல். பாடலாசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபிலன் அவர்கள் பாடியிருக்கிறாங்க. ஒரு நல்ல மெலோடியான ஹிட் சாங் கேட்கலாமா?

நேர்களை நேரம் 10:52. நேர்கள் கேட்டிருக்கிற நிகழ்ச்சி தேன் சிந்துதே வான். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது நண்பேண்டா திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைக்க, பி உன்னிகிருஷ்ணன் அப்புறம் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்க, தாமரை அவர்கள் பாடலாசிரியராக இருக்கக்கூடிய ஒரு பாடல். பாடலோட சில வரிகளை மட்டும் பார்ப்போமா? கண்களோடு இரு கண்களோடு ஒரு காதல் பூத்ததடி பெண்ணே அப்படிங்கிற பாடலோட பாடல் வரியோட இந்த பாடலையும் கேட்போமா?

நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது தாம் தூம் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ஜெயராஜ் இசையில ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள்ல வருது இந்த பாடல். இது ரொம்ப மென்மையான இசை, அப்புறம் நல்ல காதல் வரிகளோட நல்ல பாடல், கேட்கலாம்.

நேரம் 10:15, 2 நொடிகளாகுது. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா காளி திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைச்சிருக்கிற பாடல் யார் யார் பாடியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நிவாஸ் அப்புறம் ஜானகி ஐயர் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு பாடல் ஆசிரியர் வந்து விவேக் அவர்கள். அருகாமையே விறகாகுதே, உணராமலே உயிர் போகுதே அப்படிங்கிற பாடல் வரிகளோட கூடிய இந்த பாடலையும் கேட்போமா?

10:20 ஆகுது. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம். வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் விவி பிரசன்னா அப்புறம் சுப்ரியா ஜோஷி பாடியிருக்காங்க. பாடலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகா. இந்த பாடலை பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் வந்து எழில் கொஞ்சிற அந்த மலை பிரதேச பின்மணியை வச்சு அழகாக படமாக எடுத்திருப்பாங்க. இந்த பனிக்களை இருந்த மலைகள் அப்புறம் வந்து வண்ணமாக இருக்கிற அந்த இயற்கை காட்சிகளுக்கு நடுவில் அந்த ஒரு பாடல் நல்லா அழகாக இருக்கும். கேட்கலாமா?

நேரம் 10:26 ஆகுது. கேட்டு இருக்கிற நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள பாடல். பாடல் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் முத்துக்குமார். பாடகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக், அப்புறம் வந்து ரீட்டா. இந்த பாடல சில வரிகள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிடத்தில் எத்தனை மயக்கம் என் நெஞ்சினில் கரையும் தொடக்கம், புயல் அடித்தது போல் ஒரு நடுக்கம் இதுவரை கண்டிராத வழக்கம்ங்கிற பாடல் வரிகளோட இந்த பாடலையும் கேட்கலாமா?

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட.

0: இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

நேர்கள் கேட்டு நிகழ்ச்சி தேன் சிந்து தேவான். நிகழ்ச்சியில அடுத்ததா வர பாடல் அவள் பெயர் தமிழரசி திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில ரஞ்சித், நிதா அப்புறம் ஏகாதசி அவர்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. பாடலாசிரியர் யாருன்னா ஏகாதசி அவங்கிறவங்க. இந்த பாடலோட அர்த்தம் என்ன அப்படின்னா, காதலியோட வார்த்தைக்காக காத்துட்டு இருக்கிற காதலோட ஏக்கத்தையும், அவ சம்மதம் கிடைச்சதுன்னா இந்த உலகத்தையே பரிசா தருவேன் அப்படிங்கிற அவருடைய எதிர்பார்ப்பையும் அந்த பாடல்ல கொண்டாந்து அந்த வரிகள்ல கொடுத்துருக்காங்க. கேட்கலாமா?

நிகழ்ச்சியில அடுத்ததா வர பாடல் மைனா திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையமைச்சிருக்காங்க. பென்னி தயாள் அப்புறம் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடியிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு பாடலாசிரியர் யாரு அப்படின்னா யுகபாரதி.

இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு எல்லையில் இருக்கிற அந்த அடர்ந்த காடு, அப்புறம் மலை பிரதேசம், இந்த மாதிரியான இயற்கை பின்னணியில் எடுத்திருப்பாங்க. கேட்கலாமா?

தேன் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது குருவி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில யுகபாரதி அவர்கள் பாடலாசிரியர். இத பாடினவங்க யாரு பாத்தீங்கன்னா உதித் நாராயணன் அப்புறம் ஸ்ரேயா கோஷல். பாடல் கேட்கலாமா?

நேரம் 11 மணி. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவரியே ஷதீஜா பேகம் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகள், பறவைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, தொடர்ச்சி வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து வெற்றிச்செல்வி சண்முகம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ, HPV தடுப்பூசி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறை நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நாம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. குழந்தைகளில் நலமும் வளமும் என்பது குறித்து புதுச்சேரி குழந்தைகள் ஆணையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் தேவி பிரியா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. இரண்டு காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர். சிறுநீரக நோய்கள் மற்றும் மருந்துகளால் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு ஆகியவற்றை முன்கூட்டியே கண்டறிதல் குறித்து விளக்கமளிக்க உள்ளார் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறையியல் தலைமை சிவில் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எம் எஸ் திருமுருகன் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சோனியா. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம்.

8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். சென்னை அஞ்சல் 9:15 சென்னை வானொலியின் செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல்.

9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM Rainbow புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழல் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு 1 முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

சார், டைம் டெஸ்ட் டைம் வந்து 5:04, சாரி 5:05 ஆயிடுச்சு. செகண்ட்ஸ் 3, 4, 5. குட் மார்னிங் சார், டைம் கரெக்டாக 5:05, 16, 17, 18.

வருதுங்களா? ஓகேங்க, ஓகே. இது வந்து 60760. ஆமாம், 760. இன்னொன்று 230 போடணும் இல்லையா? ஆ, பண்ணுறேன். ஓகே ஓகே.

ஹலோ. ஆமாம், 230 2275230. ஓகே ஓகே ஓகே ஓகே, ரைட்டு, இருங்க, உடனே பேசுங்க. அது என்னோடய ஃபோனுக்கு தலையக்கோ ஆகுது. ஆ